சின்ன இடைவெளிக்கு அப்புறமா வணக்கம் இன்னல பேசிட்டு இருக்கோம். ரவி உங்க கூட இணைந்திருக்கேன். இப்பதான் வானொலி பக்கமா நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்க எல்லோருக்குமே காலை வணக்கம்ங்க. சரிங்க, தகைமை என்று தமிழ் கல்வி விருதளிப்பு விழா, இது பற்றி கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வானொலியில கூட இதற்கு முன்பு அந்த சந்திப்பெல்லாம் நடந்ததுல அந்த விருதளிப்பு விழா இன்றைக்கு நடைபெறுகின்றது. அதை பற்றி கொஞ்சம் விவரமா இன்றைக்கு வணக்கம் இன்னல நம்ம பேசலாம். அதற்கு முன்பாக சில பாடல்களும் காத்துக்கிட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க.

0: வணக்கம். இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நாட்டுல தமிழ் கல்வி மேம்பாட்டிற்கு பெருமளவில் பங்களித்தவர்களை அங்கீகரிக்கும் வகையில தகைமை என்று தமிழ் கல்வி விருதளிப்பு விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி தொடங்கி மிட்லண்ட்ஸ் மாநாட்டு மையம் மிட்லண்ட்ஸ் கன்வென்ஷன் சென்டர்ல நடைபெறுகின்றதுங்க. இதுல பொதுமக்கள் கலந்து சிறப்பிக்க அழைக்கப்படுகின்றீர்கள். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமா தகைமை செயலாளர் சீமா திரவியம் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்கலாம்.
1: தமிழ் கல்வி விருதளிப்பு விழா இன்று மாலை மிட்லண்ட்ஸ் மாநாட்டு மையத்தில் நடைபெற இருக்கின்றது. நிகழ்வு ஏற்பாடு செய்வதற்கான முக்கிய காரணமே தமிழ் கல்வியாளர்களை பாராட்ட வேண்டும், சிறப்பு செய்ய வேண்டும், அவர்களுக்கு உரிய கௌரவம் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்வின் முக்கிய அங்கமாக 7 பிரிவுகளுக்கான விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. ஆரம்ப பள்ளி தொட்டு பல்கலைக்கழகம் வரை உள்ள தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் விரிவுரையாளர்களுக்கான விருதுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த விருதளிப்பு விழாவின் முக்கிய சிறப்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிச்சயமாக ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் கிண்ணம், நற்சான்றிதழ், பிறகு பரிசு பணம் வழங்க இருக்கின்றோம். 5 பிரிவுகளுக்கு தலா 10,000 ரிங்கிட்டும் 2 பிரிவுகளுக்கு தலா 5,000 ரிங்கிட்டும் வழங்க இருக்கின்றோம். ஆக மொத்தம் பரிசு பணம் மட்டுமே ஒரு 60,000 ரிங்கிட். நான் நினைக்கின்றேன் இதற்கு முன்பதாக இது போன்ற ஒரு நிகழ்வு தமிழ் கல்வியாளர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குமா என்பது எனக்கு சந்தேகம்தான். ஆக இது ஒரு வரலாற்றில் குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நிச்சயம் அமையும் என்று நம்புகின்றோம்.
0: மறந்துடாதீங்க, தகைமை தமிழ் கல்வி விருதளிப்பு விழா இன்றைக்கு மாலை 3 மணி முதல் மீட்லண்ட்ஸ் மாநாட்டு மையத்தில் நடைபெறுகின்றது. சுற்று வட்டார பகுதியில் இருப்பவர்கள் இந்த விருதளிப்பு விழாவில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள்.

0: நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.
1: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
2: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
1: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
2: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
1: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
2: இப்பன்னு பார்த்தா
1: ஆமா, இதுக்குலாம் என்ன நேரங்காலமா பார்க்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
2: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
1: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
2: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
1: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க, அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு.
3: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.

சரிங்க, நம்ம நிகழ்ச்சி கேட்கிற கணவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. உங்க மனைவியை நீங்க பாராட்டுறீங்களா? என்ன ரவி, நீங்க காலையில இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு குழப்பத்தை உண்டு பண்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இன்றைக்கு வந்துங்க மனைவியை பாராட்டும் நாள்னு சொல்லி ஒரு நாள் வந்து அனுசரிக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்றாங்கன்னா, உலக அளவில் வீட்டு வேலை, இந்த பராமரிப்பு வேலைகள்ல அதிகமா ஈடுபடுறது ஆண்களை விட பெண்கள் தான். சுமார் 3 மடங்கு அதிக நேரம் செலவு பண்றாங்க அப்படின்னு தெரிவிக்கப்படுது. சமைக்கிறது, குழந்தைகளை பாக்குறது, வீட்டு வேலை செய்யறது மட்டுமல்ல, வீட்டுல எல்லோருடைய தேவைகளையும் நினைவில் வைத்திருப்பது ஒரு பெரிய பொறுப்பு. அது அந்த வீட்டுல இருக்கிற பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெருசா அவங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்கள வந்து நம்ம பாராட்டுறது, ஒரு நன்றி தெரிவிக்கிறதா ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அதனால இன்றைக்கு கணவர்கள் நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தா, நீங்க வீட்டை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. ஆனாங்க, உண்மைக்குமே முன்புதான் நம்ம வளர்ந்த காலகட்டங்கள்ல அம்மா தான் எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா இப்பொழுது தலைமுறை பார்த்தோம்னா, கணவர்களும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க, வீட்டு வேலைகள்லாம் அவங்களும் பகிர்ந்து செய்யறாங்க. துணி துவைப்பது தொடங்கி வீட்டை சுத்தம் பண்றது வரைக்கும் கணவர்கள் சில வீடுகள்ல செய்யறாங்க தெரியுங்களா. அந்த தலைமுறையின் மாற்றம் தான் அடிப்படையில. பெரும்பாலும் இந்த வீட்டு வேலைகள் இவங்க தான் செய்யணும், இவங்க செய்யக்கூடாது அப்படின்றது இல்ல. இந்த பகிர்ந்து செய்யும் போது சுமைகள் குறையும், அன்பு இன்னும் அதிகமாகும் இல்லையா?

FM. மின்னல்ல வந்து மயிராயிட்டு 26ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் புது வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: ஏற்ப மன்கிறோம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களும் ஒண்ணா இணைக்குதா, அம்மாவ போல் அணைக்குதா. ஆமான பாபா
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வழக்கமா இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல தான் நம்ம ரொம்ப பரபரப்பா இருக்கும். ஏன் இந்த பரபரப்புனா, அந்த வெளியில போனோம், பொருட்கள் வாங்கணும், வீட்டுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, சந்தைகள்ல காய்கறி தொடங்கி கோழி மீன் பா அவ்வளோ பரபரப்பா இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்க வாங்கும் போது அந்த பொருள்ல என்ன கலக்கப்பட்டிருக்கு, பொருளின் விவரங்களை நீங்க பார்த்து படிச்சு வாங்குற ஆளா? உலகளாவிய கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா, ஏறக்குறைய ஒரு 40 விழுக்காட்டினர் ஒரு பொருள் வாங்கும் போது அந்த பொருள்ல என்ன கலக்கப்பட்டிருக்கு, எப்ப காலாவதி ஆகுது, இதெல்லாம் சரியா பாக்குறதே இல்லையா? அந்த பொருளை எடுத்தோம், வாங்கணும், பயன்படுத்தணும் அப்படின்னு தான் இருக்காங்களாம். சில வீடுகள்ல வாங்கி வைத்துருவாங்க, எடுத்து பார்க்கும் போது காலாவதி ஆயிரும். அப்ப எங்க நீங்க பயன்படுத்த முடியும்? இப்ப நம்ம நாட்டுல ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. மலேசியால தயாரிக்கப்பட்ட பொருட்களை அதிகமா வாங்குங்க அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து ஒரு தேசிய முன்னுரிமை கொடுக்கும் வகையில இந்த ஒரு முன்னெடுப்பு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதற்காக நம்ம நாட்டுல தயாரிக்கப்படும் பொருட்களை பயன்படுத்துவதற்கும் வாங்குவதற்கும் ஊக்குவிக்கும் வகையில அமைச்சரவை குழு வரைக்கும் இது வந்து பேசப்படுது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பழக்கம் ரொம்ப அதிகம். அவங்க நாட்டுல தயாரிக்கப்பட்ட பொருளை வாங்கி பயன்படுத்துறது அப்படின்றது அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஊக்கமா இருக்கு, ஒரு ஆதரவா பாக்குறாங்க. ஏன்னா ஒரு பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அந்த சம்பந்தப்பட்ட தொழில்துறைக்கு நம்ம ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கிறோம். அதனால எப்போதுமே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஆரம்பத்துல அந்த கேள்வி கேட்டிருந்தோம், நீங்க ஒரு பொருள் வாங்கும் போது இதெல்லாம் படிச்சுட்டு கணக்கா வாங்குற ஆளா அப்படின்னு சொல்லி. அதனால இதுக்கப்புறமா ஒரு பொருள் வாங்கும் போது இது எங்க தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு முறை பாருங்க, அதோட தரம் விலை தேவையை பார்த்து தேர்வு செய்யுங்க. நம்ம நாட்டுல தயாரிக்கப்பட்ட பொருளை வாங்குவோம், ஆதரவு கொடுப்போம், சரிங்களா?

0: மின் வாணிக சட்ட வரைவை இவ்வாண்டு இறுதி செய்ய அரசாங்கம் இலக்கு. ஸ்லாங்கோர் குவாலலம்பூர் புத்ராஜயாவில் மேக விதைப்பு நடவடிக்கை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். கடா குலிம் சுங்கை கரங்கான் அருகிலுள்ள தமண்டேசா கயாங்கான் குடியிருப்பு பகுதியில் திறந்த வடிகால்களை சுற்றி பாதுகாப்பு உடனடியாக மேம்படுத்தப்பட வேண்டும் என உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் நசுத்தின் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். குடியிருப்பு பகுதியில் திறந்த வடிகால் அமைப்பு இருப்பதால் அவற்றை சுற்றி வேலிகள் அல்லது இரும்பு கம்பி தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார். இதனிடையே தமண்டேசா கயாங்கான் குடியிருப்பாளர் செயற்குழு தலைவர் முகமது அபீஸ் ஜாஃபர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கான விண்ணப்பத்தை உடனடியாக சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை பந்தை எடுக்க முயன்றபோது அந்த வடிகாலில் தவறி விழுந்த சிறுவர்கள் 4 உயிரிழந்தனர். மின் வாணிகம் இ காமர்ஸ் புதிய சட்ட வரைவை இவ்வாண்டுக்குள் இறுதி செய்ய அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் மீசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள 2006 மின் வாணிக சட்டத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக மேலும் விரிவான புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கான கொள்கை முடிவை அமைச்சு அங்கீகரித்துள்ளதாக அவர் கூறினார். சட்ட வரைவை தயாரிக்கும் பணிகளை விரைவுபடுத்த 2 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கேபிடிஎன் தொடர்பு அமைச்சு, இலக்கவியல் அமைச்சு ஆகியவற்றுக்கிடையிலான ஒருங்கிணைப்பும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் மின் வாணிக தளங்கள், சேவை வழங்குநர்கள், தொழில்துறையினருடன் விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என அர்மீசான் முகமது அலி தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் வாடகை கொள்முதல் ஹையர் பர்ச்சேஸ் கடனுதவி வழங்கும் 20 வங்கிகளில் 14 வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு குறையும் நிலுவை முறை கடனுதவியை வழங்க தொடங்கியுள்ளதாக டாக்டர் அர்மீசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். மீதமுள்ள 6 வங்கிகளும் புதிய முறைக்கு வரும் டிசம்பர் 31 மாறும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஹையர் பர்ச்சேஸ் நிதியுதவி வழங்கும் நிறுவனங்களில் 80 திருத்தம் செய்யப்பட்ட வாடகை கொள்முதல் சட்டத்துக்கு இணங்க புதிய முறையை வழங்க வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இன்னும் முழுமையாக தயாராகாத நிறுவனங்களுக்கு அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1 முதல் அனைத்து நிறுவனங்களும் முழுமையாக இச்சட்டத்துக்கு இணங்க வேண்டும். ஸ்லாங்கோர் குவாலலம்பூர் புத்ராஜயா பகுதிகளில் புகை மூட்டத்தின் தாக்கத்தை குறைத்து காற்றின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் நேற்றும் இன்றும் வேக விதைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPU அளவு 24 மேலாக 150 தாண்டியதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேக விதைப்பு நடவடிக்கையானது வானிலை பொருத்தமான மேகங்கள் இருப்பதை பொறுத்து மேற்கொள்ளப்படும் என நட்மா தலைமை இயக்குநர் இஸ்மாயில் மியூர் அகீம் தெரிவித்துள்ளார். 2027 வரவு செலவு திட்டத்தில் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், இளைஞர் தலைமைத்துவம், விளையாட்டு வசதிகள் உள்ளிட்ட கூறுகளுக்கு அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என நாடு முழுவதும் உள்ள இளையோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மடானி இளையோர் வரவு செலவு திட்ட கலந்துரையாடல் அமர்வில் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாக இளைஞர் விளையாட்டு துணை அமைச்சர் மோர்டி பிமோல் தெரிவித்தார். இதுவரை வட, கிழக்கு கரை, மத்திய பகுதிகளில் கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளன. மேலும் சபா, தென்வட்டாரம், சரவா ஆகிய 3 இடங்களில் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. அனைத்து 6 பகுதிகளிலும் கலந்துரையாடல்கள் நிறைவடைந்த பின்னர் இளைஞர்களின் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் ஒப்படைக்கப்படும் என மோர்டி பிமோல் குறிப்பிட்டார். மலேசியா ஏர்லைன்ஸ் 2026 ஆண்டுக்கான ஸ்கை ட்ராக் உலக விமான நிறுவன விருதுகளில் ஆசியாவின் சிறந்த விமான நிறுவன பணியாளர்கள் என்ற விருதை வென்றுள்ளது. அதன் விமான பணியாளர்கள் உலகில் சிறந்த கேபின் க்ரூ பிரிவில் 3 இடத்தை பிடித்துள்ளனர். கடந்த ஆண்டு மலேசியா அப்பிரிவில் 8 இடம் பிடித்திருந்தது. மேலும் உலகின் சிறந்த விமான நிறுவனங்கள் பட்டியலில் மலேசியா ஏர்லைன்ஸ் 21 இடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே உலகின் சிறந்த விமான நிலைய சேவை பிரிவில் 6 இடத்திலிருந்து 2 இடத்திற்கும், சிறந்த பிசினஸ் கிளாஸ் விமான நிறுவனங்கள் பிரிவில் 18 இடத்திற்கும் முன்னேறியுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசியப்பண் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: ஏழாயிரத்து 30 ஆண்டுக்குள் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டத்தை சீனா தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக நிலவில் பயன்படுத்தப்படவுள்ள வாங்யூ என்ற விண்வெளி உடையின் மேம்பாட்டு பணிகள் சீராக நடைபெற்று வருவதாக சீன விண்வெளி மையம் தெரிவித்துள்ளது. 2020 தொடங்கி உருவாக்கப்பட்டு வரும் இந்த விண்வெளி உடை நிலவின் கடுமையான சுற்றுச்சூழல் நிலைமைகளிலும் சிக்கலான பணிகளை மேற்கொள்ளும் வகையில் இலகுவானதாகவும் சிறிய அளவிலும் பாதுகாப்பானதாகவும் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே நீண்டகால விண்வெளி பயணங்களின் போது விண்வெளி வீரர்களின் உடல் நலத்தை பாதுகாப்பது தொடர்பான டிக்சிங் 3 ஆய்வுகளையும் சீனா நிறைவு செய்துள்ளது. ஐநா தலைமைச் செயலாளர் பதவிக்கான தனது வேட்புமனுவை சில்லி முன்னாள் அதிபர் மிஷல் பஷலெட் திரும்ப பெற்றார். அப்பதவிக்கு போட்டியிடும் ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் அண்மையில் நடத்தப்பட்ட 3வது ரகசிய வாக்கெடுப்பில் 15 வாக்குகளில் அவருக்கு ஆதரவாக ஒரே ஒரு வாக்கு மட்டுமே கிடைத்தது. இந்த பின்னடைவை தொடர்ந்து தம்மால் வெற்றி பெற இயலாது என்பதை உணர்ந்து அவர் இப்போட்டியிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மிஷல் பஷலெட் விலகியதைத் தொடர்ந்து தற்போதைய நிலவரப்படி இந்த போட்டியில் 4 பெண்களும் 3 ஆண்களும் களத்தில் உள்ளனர். தற்போதைய ஐநா தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸின் பதவிக்காலம் இவ்வாண்டு டிசம்பர் 31 நிறைவடைகிறது. மின்னா நகரில் உள்ள பொது பாதுகாப்பு படையின் தடுப்பு காவலில் இருந்த வேளையில் உயிரிழந்த 37 ஆண்களின் மரணம் குறித்து விசாரிக்க நைஜீரியா 10 பேர் கொண்ட ஒரு சுயேட்சை குழுவை நிறுவியுள்ளது. செப்டம்பர் 17 நாள் ஒரே அறையில் சடலமாக அவர்கள் கண்டெடுக்கப்பட்டனர். போதிய காற்றோட்டம் இல்லாததே இவர்களின் மரணத்திற்கு காரணம் என்று உயிர் பிழைத்தவர்களும் குற்றஞ்சாட்டியுள்ளனர். ஆயினும் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் தரப்பில் முதலில் தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவத்தால் மின்னாவில் வன்முறை போராட்டம் விடுத்துள்ளனர். இதற்கிடையில் இச்சம்பவம் தொடர்பாக நைஜரில் பாதுகாவலர் உட்பட 21 அதிகாரிகள் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் உலுபூம்னி துஞ்சோ ஓஜோ கூறினார். உகாண்டா மக்கள் தற்காப்பு படை UPDF துருக்கியுடனான அனைத்து தற்காப்பு ராணுவ ஒத்துழைப்புகளையும் உடனடியாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது. துருக்கியில் வசித்து வரும் தீவிர விமர்சகரான ஃப்ரெட் லும்போயே என்பவரை உகாண்டாவிற்கு நாடு கடத்த கோரி கம்பலாவில் உள்ள துருக்கி தூதரகத்தின் வெளியே உகாண்டா அதிபரின் மகன் மஹூசி கைனூரு கபாவையின் ஆதரவாளர்கள் பேரளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். துருக்கி இதற்கு இணங்க மறுத்ததே முக்கிய காரணமாக கருதப்படுவதாக உகாண்டா தற்காப்பு அமைச்சின் ராணுவ பேச்சாளர் கிறிஸ் மகேசி அறிக்கையில் இவ்வாறு கூறினார். இந்த முடிவின் காரணமாக 2016 ஆண்டு முதல் இரு நாடுகளுக்கும் இடையே நீடித்து வந்த கூட்டு ராணுவ பயிற்சி, உளவுத்துறை பகிர்வு, ஆயுத தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் தற்போது முடக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு 2026-2027 FA கிண்ணக் கார்பந்து. நேற்றிரவு துவான்குசை புத்திர அரங்கில் நடைபெற்ற காலிறுதிச் சுற்றுக்கான முதல் ஆட்டத்தில் ஸ்லாங்கூர் FC 4-1 என்ற கோல்கள்

ஸ்டார் சிட்டி எஃப்சியை வெற்றி கொண்டது. இந்த வெற்றி ஸ்லாங்கூர் எஃப்சி இரண்டாம் ஆட்டத்தில் மேலும் சாதகமான சூழலில் களமிறங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் ஸ்டார் சிட்டி எஃப்சியின் மத்திய திரள் ஆட்டக்காரர் மோசஸ் அர்தேடா 17வது நிமிடத்தில் புகுத்திய கோல் கிம் பான்கோன் தலைமையிலான ஸ்லாங்கூர் எஃப்சிக்கு பேரடியாக அமைந்தது. ஸ்லாங்கூர் அடுத்த மாதம் 11ஆம் நாள் புட்டலிங் ஜெயா மாநகர்மன்றம் எம்பிபிஜே அரங்கில் ஸ்டார் சிட்டி எஃப்சியை காலிறுதியின் இரண்டாம் ஆட்டத்தில் சந்திக்கும். மின் வாணிக சட்ட வரைவை இவ்வாண்டுக்குள் இறுதி செய்ய அரசாங்கம் இலக்கு. ஸ்லாங்கூர் குவாலலம்பூர் புத்ராஜயாவில் மேக விதைப்பு நடவடிக்கை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 9:10.
1: பாபாஸ் படிக்கும் மின்னல ஃபேமில் பாபாஸ் அண்ட் யூ.
0: அதுதாங்க பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் அண்ட் யூ நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கிறோம். 8 பாடல்கள் எப்போதும் போலதான் இந்த வார நிகழ்ச்சியில காத்துக்கிட்டு இருக்கு. கடந்த வார நிகழ்ச்சியில் இந்த பாடல் சிறந்த பாடலா வந்துச்சுல. இந்த வார நிகழ்ச்சியில மாற்றங்கள் ஏதாவது வரும் நீங்க நினைக்கிறீங்களா? நினைக்க கூடாது, இணைந்திருந்து கேட்டாதான் நம்மளுக்கு தெரியும். 10 மணி வரைக்கும் கேளுங்க. 8 நிலையில இருக்கும் பாடல் இந்த வார நிகழ்ச்சி தொடக்கி வைக்க வருது. வாங்க என்ன பாடல்னு கேட்கலாம்.
2: 8 நிலை.

0: பவழமல்லி கடந்த வாரம் நிகழ்ச்சியில எட்டாம் நிலையில் இருந்தது. இந்த வாரம் நிகழ்ச்சியில கூட பார்த்தோம்னா இந்த பாடல் எட்டாம் நிலைக்கு தான் வந்திருக்கு. சாயபி அன்கர் ஸ்ருதி ஹாசன் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். ஆரம்பத்தில் இன்றைக்கு வணக்கம் மின்னல் கேட்டிருந்தா உங்களுக்கு தெரிந்திருக்கும், இன்றைக்கு வந்து மனைவியை பாராட்டுவதற்கான ஒரு நாள்னு சொல்லி ஒரு நாள் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு. பெரும்பாலும் வீட்டுல சமைக்கிறதே மனைவிதான். வீட்டுல எத்தனை தலைமுறையை பார்த்திருந்தாலும் அந்த சமையல் அறையில சமைக்கிறது பெண் தான். உண்மையா இல்லையா? பாபாஸ் பொருட்களை கொண்டு வீட்டுல சமைத்து அன்பை பகிரும் அனைத்து மகளிருக்கும் பாபாஸ் இந்த வாய்ப்பு பயன்படுத்தி தனது நன்றியினையும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொள்கின்றது. எப்படிங்க அவங்களை பாராட்டுறது? அவங்களுக்கு நன்றி தெரிவித்தாலே போதும், அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. ஆனா இன்றைய நாள்ல, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை கணக்கா இந்த நாள் வந்திருக்கிறதுனால, ஏன் இன்றைக்கு வீட்டுல கணவர்கள் சமைக்க கூடாது? ஏன்னா சில வீடுகள்ல கணவர்கள் ரொம்ப நல்லா சமைப்பாங்க, அதனால இன்றைக்கு வீட்டுல கணவர்கள் எல்லாம் சமைத்தா இவ்வளவு நல்லா இருக்கும். சில வீடுகள்ல கணவர்கள் எல்லாம் சமைப்பாங்க, அது வழக்கமா பழக்கமா இருக்கும். இதை சமைக்க தெரியாத கணவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுவாங்க. சரிங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி ஒரு பாராட்டா கொடுத்துருங்க. சமையல் தான் அடிப்படையில நமக்கு வந்து ஒரு பிணைப்பை கொடுக்குது, ஒரு அன்பின் வெளிப்பாடா இருக்கு. அதனால இன்றைய நாள்ல நல்லா சமைத்து மகிழ்ச்சிய பாராட்டின் மூலமா நம்ம வெளிப்படுத்துவோம். என்ன அடுத்த நிலையில இருக்கும் பாடலை கேட்கலாமா? ஏழாம் நிலையில இருக்கும் பாடல் வருது, வாங்க என்ன பாடல்னு கேட்கலாம்.
1: ஏழாம் நிலையம்

அன்பிலவன் அப்படின்ற படத்துக்காக சின்மாயி மற்றும் கோவிந்த் வசந்த் அந்த பாடலை பாடி இருந்தாங்க. இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில ஏழாம் நிலைக்கு வந்திருக்கு. இந்த பாடல் இந்த வாரப்பட்டியலுக்கு புது வரவுங்க. பாபா சந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல செய்யக்கூடிய சமையல்கள்ல சில பொருட்களை தவிர்க்கவே முடியாது. அதில் ஒன்று இந்த மிளகாய்த்தூள். அதனால தான் பாபாசின் மிளகாய்த்தூள் பார்த்தோம்னா 6 அளவுகள்ல உங்களுக்காக கொடுத்திருக்காங்க. நம்மவர்கள் மட்டுமல்ல, ஆசியாலேயே பார்த்தோம்னா இந்த மிளகாய்த்தூளின் பயன்பாடு அவ்வளவு அதிகமா இருக்கு. கொஞ்சம் காரம் அதிகமா நம்ம விரும்பி சாப்பிடுறோம், அதுதான் அடிப்படையில. அதனால வீட்டுல என்ன ஒரு சமையல் சமைத்தாலும் கொஞ்சம் அதிகமா காரம் விட்டோம்னா கொஞ்சமா மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கணும், அதுல கொஞ்சம் காரம் இருக்கும் இல்லையா. இந்த மிளகாய்த்தூள்னு சொல்லும் போது பாபாசின் மிளகாய்த்தூள் மிக உயர்தரமான மிளகாயை கொண்டு தயாரிக்கப்படுகின்றது. வழக்கமாவே நம்ம கடைகள் சந்தைகளுக்கு போனாலே வந்துட்டு நிறைய விதமான மிளகாய்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு மிளகாயும் வெவ்வேறு விலைகள்ல விற்பாங்க. கொஞ்சம் தரம் உயர்ந்த மிளகாயா இருந்தா அது விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும், தரம் குறைவான மிளகாய்னு சொல்லும் போது விலை கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனாலதான் மிக தரமான மிளகாயை தேர்ந்தெடுத்து அதை தருவித்து அதை அரைத்து உங்களுக்காக மிளகாய்த்தூள் வடிவில் பாபாஸ் நிறுவனம் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு கலவையோ வர்ணமோ சேர்க்கப்படவே இல்லை. அதனால நம்மளோட சமையல்ல கொஞ்சம் காரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தேவையான அளவு பாபாசின் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க, அந்த ஒரு இயற்கையான காரம் சமையல்ல இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில 8 மற்றும் 7 நிலைகள்ல இடம்பெற்ற 2 பாடல்களை முன்னதா கேட்டிருந்தோம்ல.

0: எல்லாமே புத்தமுதிய பாடல்கள், சமீப காலமா நம்ம அதிகமா கேட்கிற பாடல்கள், முணுமுணுக்கிற பாடல்கள் அப்படின்றதுனால எந்தெந்த பாடல் எந்தெந்த நிலையில இருக்கு அப்படின்றத 10 மணி வரைக்கும் இணைந்திருந்து கேளுங்க. அடுத்த நிலையில் 6ம் நிலையில இருக்கும் பாடல் வருது, இப்ப கேட்கலாம்.
1: 6ம் நிலையம்.

0: அனிருத் பாடியிருந்த இந்த பாடல் இந்த வாரம் நிகழ்ச்சியில் ஆறாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். இன்றைக்கு வந்து மனைவியை பாராட்டுவதற்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் தானே. நெல்சன் நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தாரு, என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்கலாம்.
1: பாட்டி தாத்தா அந்த மாதிரி காலத்துல வந்துட்டே இருக்கிறோம். நம்ம இப்போ உள்ள காலம் சொல்றோம், எதிர்காலம் சொல்றோம். ஆனா எது வந்தாலும் பெண்கள் செய்யறதான் பெண்கள் தான்.
0: நீங்க சமைப்பீங்களா?
1: நான் சமைப்பேன், சிம்பிளா சமைப்பேன். நான் மேகி சூப் போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். சிம்பிளா சாடியும் சம்பளம் வைப்பேன்.
0: கடைசியா நெல்சன் சொன்னாரு பாத்தீங்களா, ஓரளவு சமைப்பேன் அப்படின்னு சொல்லி. அதுதான் இன்றைக்கு வந்து மனைவியை பாராட்டுவதற்கு. வீட்டுல ஆண்கள் சமைத்து பெண்கள் சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, சில வீடுகள்ல ஆண்கள் அவ்வளவு நல்லா சமைப்பாங்க. அடிப்படையில் இதெல்லாம் ஒரு அன்பின் வெளிப்பாடு, மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தானே இல்லையா? அடுத்த நிலையில் இருக்கும் பாடலை கேட்கலாமா?
2: ஐந்தாம் நிலையில்

0: சாய் அபியன்கர் அவரோட இசையில பாடி இருந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில ஐந்தாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கு புண்ணது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். வீட்டில் சில சமையல்லாம் செய்யும் போது, உதாரணத்திற்கு கோழி, அப்புறம் மீன், இறால், நண்டு, இதெல்லாம் பயன்படுத்தி ஏதாவது நம்ம சமையல் செய்யும் போது பாபாஸின் மசாலைத்தூள் பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கிட்டா அதில் கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும். இப்போ பாபாஸின் இறைச்சி மசாலைத்தூள் சந்தைகளில் விற்கப்படுகின்றது, பாபாஸின் மீன் மசாலைத்தூள் இருக்கின்றது. கொஞ்சம் கூடுதல் காரம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி இறைச்சி மசாலைத்தூள் இருக்கு, அப்புறம் பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலைத்தூள் இருக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செய்வதற்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கின்றது இந்த பாபாஸின் மசாலை பொருட்கள். சில பொருட்கள் வீட்டில் தவிர்க்கவே முடியாது நம்மளோட சமையல்ல, அதுல இந்த மசாலை தூள்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஆனா பாபாஸுடைய மசாலை தூள் எடுத்துக்கிட்டா அது கொஞ்சம் தனித்துவம் தான். காரணம், சில முக்கியமான மூலப்பொருட்களை கொண்டுதான் இந்த பாபாஸின் மசாலை தூள்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. சில வீடுகள் என்ன பண்ணுவாங்க, இந்த மூலப்பொருட்கள்லாம் வந்துட்டு தேடி அப்புறம் வறுத்து அதுக்கப்புறமா சில தொழிற்சாலைகளுக்கு எல்லாம் கொண்டுட்டு போய் அரைப்பாங்க. அதே முறையை தான் பாபாஸ் நிறுவனம் கையாளுறாங்க. ஆனா பாபாஸ் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் பார்த்தோம்னா மிகவும் தரம் வாய்ந்த மூலப்பொருட்களாக இருக்கிறதுனால அதுல ஒரு கூடுதல் சுவை நமக்கு இருக்கின்றது. அதனால அதெல்லாம் வறுத்தெடுத்து அரைக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்காது. எல்லாமே பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது நம்மளோட சமையல் எளிதாக்குகின்றது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு கூடுதல் சுவை கிடைக்கின்றது, நமக்கு ஒரு மன திருப்தியும் கிடைக்கின்றது. ஒரு தரமான பொருளை வாங்கி பயன்படுத்தி அதை நம்ம சமைத்திருக்கோம் அப்படின்றதுதான். அப்படி இல்லாமல தலைமுறையை தாண்டி இன்றளவும் நம்ம வீடுகளில் பாபாஸ் பொருட்கள் அதிகமாக இருக்கின்றது. காரணம், பாபாஸ் பொருட்களின் தரம் நிரந்தரம். நான்காம் நிலையில் இருக்கும் பாடல் இப்ப வருது, கேளுங்க.
1: நான்காம் நிலையம்

ரசகுல்லா அனிருத் பாடி இருந்த இந்த பாடல் நான்காம் நிலைக்கு வந்திருக்கு. பா வாசந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாங்க அந்த காரம் பக்கமே போக மாட்டோங்க, எங்களுக்கும் காரத்திற்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சமையல் இருக்கின்றது. அந்த சமையல் செய்தா காரம் பக்கமே நீங்க போக வேண்டாங்க, அது சாப்பிட்டாலே அவ்வளவு சுவையா இருக்கும். இதற்காக பார்த்தோம்னா பாபாஸ் நிறுவனம் குருமா மிக்ஸ் தயாரித்து இதற்கு முன்பு கொடுத்திருந்தாங்க. பல்வேறு அளவுகளில் இந்த பாபாஸின் குருமா மிக்ஸ் விற்கப்படுகின்றது. 25 கிராம், 125 கிராம், 250 கிராம், 1 கிலோ, 3 கிலோ பெரிய அளவுகள் எல்லாம் இருக்குங்க. அதிகமான காய்கறிகள் மட்டும் சேர்த்து குருமா வைத்தாலே அவ்வளவு சுவையா இருக்கும். இல்லங்க, கொஞ்சோண்டு கோழி சேர்த்துக்கலாம்னா அசைவமா கொஞ்சமா கோழி சேர்த்து சமைத்தாலும் அதுனும் ஒரு கூடுதல் சுவை உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. சரி, என்ன நம்ம சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வீட்டுல குருமா வைங்க, காய்கறிகள் வைத்து ஒரு குருமா செய்து கொடுங்க, அப்படி இல்லைன்னா அசைவமா கொஞ்சோண்டு கோழி சேர்த்துக்குங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் எல்லோரும் வீட்டுல இருக்கும் போது சுவைத்து சாப்பிடுவாங்க. சரிங்க, உச்சகட்ட பகுதிக்கு நுழைகிறோம். இப்ப முதல் 3 நிலைகள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் மட்டுமே மீதம் இருக்கின்றன. இப்பதான் ஒருவேளை நீங்க வானொலி பக்கமா வந்திருந்தீங்கன்னா 8ஆம் நிலை தொடங்கி 4ஆம் நிலை வரை இடம்பெற்ற பாடல்களின் கண்ணோட்டம் வருது. முதல்ல அதை கேட்டுடலாம்.

ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரம் நாளை டான் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பாபாஸ் வழங்கும் இந்த நிகழ்ச்சி தான். எட்டு புத்தம்புதிய பாடல்களை கேட்டு நம்ம ரசிப்போம். இன்றைக்கும் உங்களுக்காக பாடல்கள் புத்தம்புதிய பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். வழக்கமா ஞாயிற்றுக்கிழமைகள்ல வீட்டுல தடபுடலாம் சமையல் நடக்கும் போது பிரியாணி இல்லாத வீடு இருந்திருக்கா நீங்க சொல்லுங்க. வார இறுதி நாட்கள் ஏதாவது ஒரு கொண்டாட்டம் வீட்டுக்கு உறவினர்கள் வரும்போது நிச்சயமா நம்ம வீட்டுல பிரியாணி இல்லாம இருக்காது. பிரியாணின்னு சொல்லும் போது பாபாஸ் பார்த்தோம்னா பிரியாணி மிக்ஸ் இதற்கு முன்பு தயாரித்து கொடுத்திருக்காங்க. அங்க பாபாஸ் நிறுவனம் என்ன பண்றாங்க, பிரியாணி செய்வதற்கான அந்த மூல பொருட்களை தெரிவித்து அதிநவீன தொழில்நுட்ப வசதியோடு தயாரித்து பாபாஸின் பிரியாணி மிக்ஸ் வடிவில் கொடுத்திருக்காங்க. இந்த பாபாஸின் பிரியாணி மிக்ஸ் கொண்டு நீங்க சைவமானி பிரியாணி செய்தா அவ்வளவு நல்லா இருக்கும். கூடுதலா கொஞ்சம் அசைவமா கோழி சேர்த்துக்கிட்டா இன்னும் ஒரு கூடுதல் சுவை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல இருக்கும் போது பிரியாணி எல்லாம் செய்து கொடுத்தா அவ்வளவு நல்லா இருக்கும், அவங்க ருசிச்சு சாப்பிடுவாங்க. அதனால இந்த மாதிரி வார இறுதி நாட்கள் விடுமுறை அப்புறம் வீட்டுல ஏதாவது ஒரு கொண்டாட்டம் நிகழ்ச்சிகளுக்கு இருக்கவே இருக்கின்றது பாபாஸின் பிரியாணி மிக்ஸ். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கின்றது. அடிப்படையில பாபாஸின் பொருட்கள் நம்ம உறவுகளுக்கு இடையிலான மகிழ்ச்சியை அதிகரிக்கின்றது. அதனால நமக்கு பிடிச்சமான உணவுகள் பிடிச்சவங்கமான கையில சாப்பிடும் போது அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி தானே. நம்ம நிகழ்ச்சியில முதல்ல மூன்றாம் நிலையில இருந்த பாடலை கேட்டிருந்தோம்ல.

0: பட்டாம் பூச்சி சுபலாஷினி பாடியிருந்த இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில இரண்டாம் நிலைக்கு வந்திருக்கு. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து முதல் நிலையை ஆக்கிரமிப்பு செய்த பாடல்ங்க இந்த பாடல். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துக்காக இடம்பெற்றிருந்தது. ஆனா பாருங்க, இந்த வார நிகழ்ச்சியில இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுனால இந்த வாரத்தின் சிறந்த பாடல் என்ன பாடலா இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கேட்கலாம். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாஸ் பொருட்கள் பார்த்தோம்னா தீபகற்ப மலேசியா, சபா சரோவா, பிறகு சிங்கப்பூர், புரூனைல இருக்கக்கூடிய கடைகள்ல அதிகமாக கிடைக்கின்றது. இ ஷாப் லசாடா வழியாக பாபாஸ் பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும் போது உங்கள் வீடு தேடியே பாபாஸ் பொருட்கள் வரும். இதற்கிடையிலே இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இப்ப பாபாஸ் பொருட்களை இணையம் வழியா ஆன்லைன்ல கூட நீங்க வாங்கலாம். மேல் விவரங்களுக்கு www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை வாங்குங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்லதான இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில இரண்டாம் நிலைக்கு வரும்னு. இந்த வார்த்தையின் சிறந்த பாடலை கேட்கலாமா? இப்ப கேட்கலாம். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க.
1: முதல் நிலை

ரதிமா இந்த வாரத்தின் சிறந்த பாடலா வந்திருக்குங்க. எதிர்பார்க்கவே இல்லை இந்த பாடல் இந்த வாரத்தின் சிறந்த பாடலா வரும்னு. எங்க பார்த்தாலும் ரதிமாவா தான் இருக்கு, என்ன பண்றது. சரிங்க, பாபாசு நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். பாபாஸ் வாடிக்கையாளர்களே, நீங்க பாபாஸ் பொருட்களை அதிகமா வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரா? வாரத்திற்கு ஒரு முறையாவது வீட்டுல பாபாஸ் பொருட்களை நாங்க வாங்கி வைத்துக்குவோம் அப்படின்றீங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்சமான அனைத்து பாபாஸ் தயாரிப்புகளையும் ஒரே இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாபாஸின் மசாலைத்தூள் வகைகள், கறி பவுடர்ஸ், இந்த ஸ்பைசஸ், பாபாஸின் மாவு வகையான பொருட்கள், இப்படியாக பாபாஸின் எல்லா தயாரிப்புகளையும் இப்ப நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். இப்போதே www.babas.com.my www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை அங்க தேர்வு பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க, வாங்குங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்கள் உங்கள் வீடு தேடியே வரும். இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியின் சிறந்த பாடலா வந்திருக்குல்ல. பாருங்க, நேரம் எப்போதும் போலதான் நமக்கு கூடுதலா இருக்கு. ஒரு போனஸ் பாடல் கேட்கலாமா? நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க.

0: போனஸ் பாடலை கேட்டிருந்தோம். பாபாஸ் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நேர்களா இன்றைக்கு நமக்கு அழைத்து பேசிட்டு இருக்காங்க வேற. ஏன்னா இன்றைக்கு வந்து மனைவியை பாராட்டுவதற்கான ஒரு நாள் அப்படின்னு வேற சொல்லிட்டோம் பாருங்க. கோமதி வந்திருக்காங்க.
1: வணக்கம் ரவி, இன்னைக்கு ஸ்பெஷலான நாள் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு.
0: ஆமா,
1: நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு தான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். நல்லா சமைப்பாங்க, சிக்கன் போரேஜ் எல்லாம் ரொம்ப நல்லா செய்வாங்க. இப்ப நான் வேற ஐ சர்ஜரி பண்ணிருக்கிறேன்.
0: சரி, ஒரு முக்கியமான கேள்வி கோமதி, நீங்க கேக்குற பொருள்லாம் கணக்கா வாங்கிட்டு வந்து குடுத்துருவாரா?
1: பெண்கள் செய்ற மாதிரி வராதுன்னு, ஆனா அதுக்கு வந்து மாட்டு கட்டு என்னோட ஹஸ்பண்ட் செய்யற மாதிரி வராது.
0: அதான் சொல்லுவாங்களே, பெரும்பாலும் ஆண்கள் கிட்ட சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு.
1: அமைவதெல்லாமே பிரபஞ்சம் கொடுத்த வரம்.
0: என்னங்க நீங்க, இன்றைய மனைவியை பாராட்டுவதற்கான ஒரு நாள் அப்படின்றதுனால நேர்கள்லாம் அழைத்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பாபாஸ் நிறுவனமும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா மகளிருக்கும் தனது நன்றியையும் பாராட்டையும் இங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. காரணம், அவங்களை சமைக்கிற ஒவ்வொரு சமையலுக்கு பின்னால் அந்த அன்பு இருக்கின்றது. அந்த அன்பிற்கு பின்னால் கண்டிப்பா பாபாஸ் பொருட்கள் இருக்கும். பாபாஸ் பொருட்களை பற்றியும் கொஞ்சம் அதிகமா விவரங்களை தெரிந்துக்க www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. பாபாஸ் பொருட்களை பற்றிய சில விவரங்கள், சமையல் குறிப்புகள், பாபாஸ் இன்னும் எந்த மாதிரியான பொருட்களை வெளியீடு செய்யறாங்க, இப்படியாக சில விவரங்கள் இந்த அகப்பக்கத்தில் இருக்கின்றன. இப்ப பாபாஸ் பொருட்களை இணையம் வழியா ஆன்லைன்ல கூட நீங்க வாங்கலாம். மேல் விவரங்களுக்கு www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை வாங்குங்க. சரிங்க, அடுத்த வார நிகழ்ச்சியில சந்திக்கலாமா? எட்டு பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களா இன்றைக்கு இருந்திருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அடுத்த வார நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
2: மினல் எஃப்எம்மில் பாபாஸ் படித்த பாபாஸ் அண்ட் யூ.

வணக்கம். இனலி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோங்க. அடுத்து 10 மணி தொடங்கி இளமை உல்லாசத்துல உங்களை சந்திக்க மோகன் வந்திருக்காரு. அவரோட நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெறுகிறேன். உங்கள் ரவீன்.

வணக்கம். சலமலேசிய மடானி மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மலேசிய ஆயுதப்படை ஏடிஎம் தனது படை வீரர்கள், அவர்களது குடும்பத்தினர், முன்னாள் வீரர்கள் ஆகியோரின் நலனுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகிறது. 93rd ஏடிஎம் நாளை முன்னிட்டு ஆயுதப்படை தளபதி தான்ஸ்ரீ மலை ரசாக் சுலைமான் இவ்வாறு கூறினார். வட்டார உலகளவிலான தற்காப்பு தூதரக உறவுகளை ஏடிஎம் தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்லாங்கூர் சர்டாங்கில் உள்ள சுல்தான் எட்ரிஷா மருத்துவமனையின் இருதய மையம் நேற்று முன்தினம் மட்டும் 69 இருதய சிகிச்சைகளை கையாண்டது. இந்த மையத்தின் ஆற்றலையும் பணியாளர்களின் அர்ப்பணிப்பையும் இது புலப்படுத்துவதாக சுகாதார அமைச்சு எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளது. கடந்த ஆண்டு கிளாந்தான் மகளிரிடையே போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததற்கு கணவன் அல்லது காதலன் போன்ற துணை முக்கிய காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 526 இருந்த அவ்வெண்ணிக்கை கடந்த ஆண்டு 598 உயர்ந்ததாக தேசிய போதைப் பொருள் தடுப்பு நிறுவனம் ஏஏடிகே தலைமை இயக்குநர் டாக்டர் ரூஸ்லின் ஜூஸோ தெரிவித்தார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானீஸ் சிறார் இணைய பாதுகாப்பு செயற்கை நுண்ணறிவு AI தொடர்பான கட்டுப்பாடுகளை வலுப்படுத்த ஆப்பிள் உள்ளிட்ட பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஆதரவை கோரியுள்ளார். கலிபோர்னியாவில் ஆப்பிள் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக்கை சந்தித்த பின்னர் இணையத்தால் சிறாருக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க ஆஸ்திரேலியாவால் தனித்து செயல்பட முடியாது என்று அவர் கூறினார். சீன நிபுணர்கள் மனிதர்களுக்கான ஆர்த்தோடோனிக் பல் சீரமைப்பு சிகிச்சை முறையை தழுவி பாண்டா கரடியின் வளைந்த தாடையை வெற்றிகரமாக சீரமைத்துள்ளனர். இந்த வகை சிகிச்சை பாண்டாவுக்கு மேற்கொள்ளப்படுவது இதுவே முதல் முறை. செங்டு பாண்டா இனப்பெருக்க ஆய்வு மையம், மேற்கு சீன பல் மருத்துவமனையும் இணைந்து மேற்கொண்ட இந்த சிகிச்சையின் மூலம் பெக்ஸியா என்ற அந்த ஆண் பாண்டாவின் கடித்து உண்ணும் திறன் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. விளையாட்டு கார்பந்து பாரிஸ் FC 2-1 என ஸ்தாப்ராவை வென்றது. இதன் வெற்றி கோல்களை முறையே கெபால் 18th நிமிடத்திலும் பாகிஸ் 67th நிமிடத்திலும் புகுத்தினர். ஆஞ்சஸும் த்ரோயஸும் களமிறங்கிய ஆட்டத்தில் ஆஞ்சஸ் 2-0 சுழியம் என எதிரணியை வீழ்த்தியது. லிமான்ஸ் லாரியன்டை 2-1 என தோற்கடித்த வேளை ரெனஸ் லியோனிடம் சுழியத்துக்கு 4 என அதிர்ச்சி தோல்வி கண்டது. தோலூஸ் 3-2 என லீ ஹெவ்ரியை வெற்றி கொண்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா, மலர்ந்தாச்சுங்க இளமை உல்லாசம். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்த இந்த பக்கம் மோகன் வந்துட்டாங்க. ஒரு மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். பொதுவா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது காலையிலேயே சந்தைக்கு போட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற அந்த ஒரு சூழல் தான் பெரும்பாலும் இருக்கும். சிலர்லாம் இல்லைங்க, இருக்கிற வேலை இருக்கு, வெளியே போற வேலை, சில முடிக்க வேண்டிய வேலை அப்படின்ற மாதிரிலாம் இருப்பீங்க. எது எப்படியோங்க தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பொழுதை இன்னும் உற்சாகப்படுத்த நாங்கள் ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். பாடல்கள் வரப்போது கேட்கலாம், இன்னும் நிறைய கதைகள் பேசலாம்.

இளமை உல்லாசத்தில் இப்பதான் நம்ம பேச தொடங்கி இருக்க உங்கள் ஞாயிற்றுக்கிழமை பொழுதை நாங்க பாத்துக்கிறோங்க. நீங்க உங்கள் திட்டங்கள் உங்கள் பயணத்தை பாத்துக்கோங்க. உங்க மனசு முழுக்க நாங்க பாத்துக்கிறோம். இசை அப்படி அள்ளி வழங்க காத்துட்டு இருக்கோம். இதற்கிடையில 11:15 அமுதே தமிழை நிகழ்ச்சி உங்களுக்காகவே இருக்கு. அப்புறம் 12 மேல நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். சரி, இன்றைக்கு இந்த September 20 அப்படின் போது ரொம்ப முக்கியமான அனைத்துலக நாளாக அனுசரிக்கப்படுது. இது ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்டு இந்த ஒரு நாள் வந்து அனுசரிக்கிறாங்க. என்னன்னா, இந்த விழிப்புணர்வு அதிகம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அனைத்துலக ரீதியில சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் வந்து அனுசரிக்கப்படுது. முதல்ல ரவீன் கூட சொல்லியிருந்தாரு, நம்ம மனைவியை வந்து பாராட்டக்கூடிய நாளும் இன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். அப்புறம் இப்போதைக்கு என்னன்னா, இந்த சுத்தம் செய்யக்கூடிய நாள் இதையே வந்து வலியுறுத்துறாங்க அப்படின்னா, உண்மைக்குமே வந்து நம்ம நேரம் எடுத்து நம்ம வீட்டு புறத்தியா இருக்கணும், இல்ல நம்முடைய வீட்டு சுற்றுப்புறத்தியா இருக்கட்டும், பொது இடங்கள்ல இதெல்லாமே வந்து சுத்தமா வைத்துக் கொள்ளுதல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சுகம் தரும் இல்லையா. இதை வந்து அனைத்துலக ரீதியில வந்து வலியுறுத்தணும். சில பொருட்களை வந்து நம்ம சில குப்பை தொட்டியில வீசக்கூடிய சில பொருட்கள் இருக்கும். இது இந்த மாதிரி நம்ம வீசும் போது, முறையான முறையில வீசும் போது கடல்வாழ் உயிரினங்கள் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் பெருமளவுல வருது. அதனால இது போன்ற தினங்களை வந்து அனுசரிப்பது, இது பெரும்பாலான நாடுகள்ல உலக அளவுல வந்து அனுசரிக்கிறாங்க. அதனால சுத்தமும் பண்றாங்க. சரி, இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை பொழுது இதுல என்னன்னா, மலேசியர்கள் மத்தியில சில முக்கியமான ஆய்வுகள் வந்து நடத்தப்படுது இல்லையா. அதுல என்னன்னா, இந்த வார இறுதி நாட்கள் வந்துட்டாலே மலேசியர்கள் பெரும்பாலும் இதை வந்து சுத்தம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எது அப்படின்றத யோசிச்சுட்டே இருங்க. ஒரு பாடலுக்கு பிறகு உங்களோட சொல்றேன். நல்லா இருப்போ பாடல், டிப்பு சாய் அபியங்கர் மோஹித் சௌஹான் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

தொடர்ந்து இளமை உல்லாசத்தில் இணைந்திருப்பதற்கு அன்றி பாடலுக்கு முன்பதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அன்றைக்கு அனைத்துலக ரீதியில சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு நாளா, ஒரு விழிப்புணர்வு நாளாவே அனுசரிக்கிறாங்க. பொதுவா மலேசியர்கள் மத்தியில இந்த வார இறுதி நாட்கள் வந்துட்டாலே இதை கொஞ்சம் அதிகமா இன்னொரு சுத்தம் பண்றாங்க. ஏன்னா எங்களுக்கு நேரம் இருக்கு, விடுங்க நாங்க கழுவுறோம் அப்படின்ற மாதிரி வராங்க. என்னன்னா இப்போ வாகனத்தை சுத்தம் பண்றது ஒண்ணு பெரிய வேலை. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாரம் வாரம் இந்த வாகனத்தை ரொம்ப ஏன்னா அதிகமா நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, அதனால ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஆய்வு கணக்கெடுப்பு இதை பற்றி எடுக்கும்போது நிறைய மலேசியர்கள் மத்தியில இந்த வார இறுதி நாட்கள் நாங்க நேரம் ஒதுக்கி நாங்க வாகனத்தை கழுவோம் அப்படின்னு. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் கூடுதலா பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாகனத்தை முழுசா கழுவுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20-30 நிமிடங்கள் வரைக்கும் பிடிக்குமா. ஆனா பெரும்பாலான மலேசியர்கள் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட அப்படி பொறுமையா சுத்தம் பண்றது அப்படின்றது வழக்கமா, இது ஒரு நடவடிக்கையாவே அவங்க மேற்கொள்றாங்க அப்படின்னு. அதனால பிடிச்ச விஷயத்த பிடிச்சவங்களோடு பண்ணும் போது அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அதனால வார இறுதி நாட்கள் எப்படிலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை செலவு பண்ண முடியுமோ செலவு பண்ணுங்க. சரி, அடுத்து உங்களுக்காக திவாகர் குரல்ல மற்றும் ஒரு பாடல் வருது. ஞாயிற்றுக்கிழமை பொழுதின் உற்சாகத்திற்கு நாங்கள் பொறுப்பு.

0: நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:30
1: சமையல் செய்திடும் வேளையில்
2: என்னமோ சொல்ல வரீங்க.
1: பண்டிச்சுமையிலும் மகிழ்வா என்றால் நான் லிங்கம் சென்றேன்.
3: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க லிங்கம்.
4: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
0: அமுதே தமிழே.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

பிரதீப்குமார் ஜோனிதா காந்தி பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. சரி, செப்டம்பர் 18 தேதி கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி இன்றோடு வந்து ஒரு நிறைவுக்கு வரப்போது ஃபெஸ்டிவல் மெகா ஐலிண்டோங் யூ. இந்த நிகழ்ச்சி ஸ்ட்ரான்பால் கோதடமான் சாரால் வந்து நடந்துகிட்டு இருக்குங்க. இன்றைக்கு அதனுடைய நிறைவு நாள் காலை 10 மணி தொடங்கி இரவு 10 மணி வரைக்கும் நீங்க தாராளமா போகலாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்க போனீங்கன்னா அதிகமான வேலை வாய்ப்புகள், அப்புறம் இந்த லிண்டோங் டோப்ல பாஜாம் திட்டம் இருக்கு இல்லையா, இதற்கான பதிவு இப்படி இன்னும் நிறைய இருக்கு, உணவு கடைகள் இருக்கு. இது பற்றி மேல் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெர்கேவஸ்டருடைய அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களையும் நீங்க வந்து வலம் வரலாம். சரி, கும்கே திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல் உங்களுக்காக வருது. ஹரிச்சரன் குரல் இடம்பெற போகுது, கேட்கலாம்.

திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலையும் நம்ம கேட்டுங்க. உங்க காலை பொழுதை இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி பயணத்துல இருக்கீங்களா? சரி, எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா சரி எப்படி காத்து வாங்கலாம் அப்படின்னு பலரும் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது அந்த புகைமூட்டம் காலகட்டத்தில் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப புகைமூட்டமா இருந்தா முடிஞ்சிருக்கும் இந்த வெளி நடவடிக்கைகளை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். இதுல என்னன்னா, இன்றைக்கு வந்து இந்த செப்டம்பர் 20 அப்படின்னும் போது மற்றும் ஒரு முக்கியமான ஒரு நாள், மனைவியை பாராட்டுக்குரிய ரொம்ப முக்கியமான ஒரு நாளாகவும் அனுசரிக்கப்படுது. வணக்கம் இல்ல கூட அதை பற்றி பேசியிருந்தாங்க. இதுல என்னன்னா, பொதுவாகவே நமக்காக அவங்க சமைச்சு கொடுக்கும் போது அந்த சமையலை பாராட்டுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம பாராட்டக்கூடிய தன்மையை வந்து நம்ம இன்னும் அதிகமாக்கிக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஒரு பிரத்யேகமான நாள் வந்து ஒவ்வொரு வருடமுமே அனுசரிக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் இதை பண்ணுங்க, இது நீங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அனுசரிக்கப்படுது. அதனால வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரம், இந்த நாள் நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா நிறைய இருக்கும் பாராட்டுறதுக்கு. ஒன்று ரெண்டு பாராட்டுங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. சரி, அடுத்து சிம்பு வினிதா பாடிய பாடல் உங்களுக்காக வருது. அப்புறம் இன்றைக்கு 12 மேல நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்க போறீங்க. 12 மேல நிறைய கதைகள் பேச போறோம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: என்னமோ சொல்ல வரீங்க?
3: படிச்சுமையிலும் மகிழ்வா என்றார் நான் லிங்கம் சென்றேன்.
4: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க லிங்கம்.
5: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னலப்பன்.

கிழமை உல்லாசத்தில் நாம பேசிக்கிட்டு இருக்கோங்க. சரி, மலேசிய சுகாதார அமைச்சர் இந்த ஒரு விவரத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்போ சிறுவர்கள் குறிப்பா பதின்ம வயதினர் மத்தியில் வந்து இந்த உடல் பருமன் அப்படின்ற பிரச்சனைகளை குறிப்பா நம்ம நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து எதிர்நோக்குறாங்க அப்படின்னு சொல்லி விவரத்தை மலேசிய சுகாதார அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. உடல் பருமன் அப்படின்றது அது உணவு சார்ந்து நம்ம எடுக்கக்கூடிய இனிப்பு சார்ந்தா இருக்கட்டும், அதே சமயத்துல சில சமயங்கள்ல மன உளைச்சல் இதுவுமே வந்து இது போன்ற உடல் பருமனா இருக்கட்டும் மன உளைச்சலுக்கு வந்து வித்திடுது. அதனால பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை எப்போதுமே இதுல வந்து சரியா இருக்காங்களா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கோங்க. எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுறாங்க, பிள்ளைகளுக்கும் மனசோர்வு மன உளைச்சல் அப்படின்றது அதிகமா வரும். அதனால அவங்க மனசையும் பாத்துக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அப்படின்றது பெற்றோர்கள்ட்ட இருக்கு. அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஒருவேளை அந்த மாதிரியான ரொம்ப அதிகமான உடல் பருமன் அல்லது ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் டென்ஷன், ரொம்ப மன சோர்வு மன உளைச்சல் அதிகம் வரும் பட்சத்துல அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு நினைவுறுத்தல வந்து சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. தனுஷ் பாடிய பாடல் எடுத்து வருது, கேட்கலாம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: திங்களே

சந்தோஷ் நாராயணன் சுப்லாஷினி பாடிய பாடல் உங்களுக்காகவே இடம்பெற்றிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதை இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால காலை பொழுது எப்படிலாம் போய்கிட்டு இருக்கு. பொதுவாகவே இந்த வாதிகிறது நாட்டில் வந்துட்டாலே உடற்பயிற்சி சார்ந்த அப்புறம் மலையேறக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடியவர்கள் சந்தித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நேற்றைய தினம் கூட கதைப்போமா நிகழ்ச்சியில் வந்து சமீபத்தில் அவருக்கு வந்து மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்ச லோக சந்திரன் வந்திருந்தாருங்க. இவர் வந்து 7 நாட்களில் 12 மலைகளை ஏறி இறங்கியிருக்காரு. ஆமாம், மலேசிய சாதனை புத்தகம் 2வது புத்தகத்தில் வந்து இடம் பிடிச்சிருந்தாரு. நிறைய விவரம் சொல்லியிருந்தாரு. பொதுவாக ஒரு மலையேறக்கூடிய நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா அதற்கான தயார் நிலை அப்படின்றது ரொம்ப முக்கியம். மனதளவில் எப்படி தயார்படுத்துகிறோம், அதே மாதிரி சில பொருட்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனோம், அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு மலையேறத்துக்கு முன்ன ஒருவேளை நீங்கள் தெரியாத இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வழிகாட்டியை நீங்கள் வந்து கேட்டுக்கணும், அவங்களோட வந்து நீங்கள் போகணும், அப்புறம் இந்த பெர்மிட் அப்படின்ற விஷயம் இதெல்லாமே கொஞ்சம் விண்ணப்பிக்கணும். அந்த மாதிரி நிறைய விவரங்கள் வந்து பகிர்ந்துகிட்டாரு. அதனால எப்போதுமே பாதுகாப்பு அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து சுகிந்தர் சிங் ரீச் ஆகிறாங்க, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். சவுதி அரேபியா மீது ஹூத்தி தரப்பு தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களையும் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் முயற்சிகளையும் உலக முஸ்லீம் லீக், வளைகுடா ஒத்துழைப்பு மன்றம், ஐநா ஆகியவை வன்மையாக கண்டித்துள்ளன. ரியாட்டை விசையுறு ஏவுகணைகள் மூலம் குறிவைக்க ஹூத்தி தரப்பு மேற்கொண்ட முயற்சிக்கு உலக முஸ்லீம் லீக் அறிக்கையில் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த வன்முறைகள் மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என்றும் பன்னாட்டு சட்டங்களை மீறியுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் கேம்ப் டேவிட்டுக்கான தனது வார இறுதி விடுமுறையை அட்டவணைக்கு முன்னதாகவே நிறைவு செய்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு திரும்பினார். மேரிலாந்து புறநகர் பகுதியில் அமைந்துள்ள அதிபருக்கான தனிப்பட்ட கேம்ப் டேவிட் வளாகத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை டிரம்ப் திரும்ப மாட்டார் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான காரணம் குறித்து நிர்வாக தரப்பிடமிருந்து எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. சவுதி தலைநகரின் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு அருகே தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து ஈரான் ஆதரவு ஹூத்தி கிளர்ச்சிக்காரர்கள் அதிகாலையில் ரியாட்டை நோக்கி ஏவுகணையை பாய்ச்சியது. அதனைத் தொடர்ந்து இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன் கனடாவின் அட்லாண்டிக் கடற்பகுதிக்கு அப்பால் அமைந்துள்ள செயின்ட் பிரேர் மெக்குலின் தீவு கூட்டத்தை நேற்று சென்றடைந்தார். இந்த சிறிய பிரெஞ்சு வட்டாரத்தின் எதிர்காலம் வட அட்லாண்டிக் கடன் பரப்பில் பிரான்சின் புவிசார் வியூக நிலை, ஒட்டாவா உடனான கடல்சார் இறையாண்மை மற்றும் ஒத்துழைப்பு குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். தீவுக்கு சென்றடைந்ததும் தன்னார்வ அடிப்படையில் ராணுவத்தில் இணைந்தவர்களின் நினைவிடத்தில் இமானுவல் மக்ரோன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கனடிய பிரதமர் மாக் கேனியையும் சந்திக்கும் அவர் பின்னர் ஐநா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார். உக்ரைனுடனான போரில் ரஷ்யாவை தோற்கடிப்பதற்கான உத்திகள் தோல்வி கண்ட பிறகு சில மேற்கத்திய அரசியல்வாதிகள் நேட்டோவிற்கும் மோஸ்கோவுக்கும் இடையே மோதலை தூண்டுகின்றனர். அதேவேளை பிரான்ஸ், போலந்து போன்ற சில ஐரோப்பிய தலைவர்கள் ரஷ்யாவின் தாக்குதல்கள் குறித்து எச்சரித்துள்ளதாக ஸ்லோவாக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிகோ தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானீஸ் சிறார் இணைய பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு AI தொடர்பான கட்டுப்பாடுகளை வலுப்படுத்த ஆப்பிள் உள்ளிட்ட பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஆதரவை கோரியுள்ளார். கலிபோர்னியாவில் ஆப்பிள் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி டீம் குக்கை சந்தித்த பின்னர் இணையத்தால் சிறாருக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க ஆஸ்திரேலியாவால் தனித்து செயல்பட முடியாது என்று அவர் கூறினார். 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் சட்டத்தை ஆஸ்திரேலியா கடந்த ஆண்டு செயல்படுத்தியது. மேலும் செயற்கை நுண்ணறிவுக்கான புதிய தரநிலைகளை இந்த ஆண்டுக்குள் அறிமுகப்படுத்த ஆஸ்திரேலியா திட்டமிட்டுள்ளதாகவும் அல்பானீஸ் தெரிவித்தார். சீன நிபுணர்கள் மனிதர்களுக்கான ஓர்த்தோடோன்டிக் பல் சீரமைப்பு சிகிச்சை முறையை தழுவி பாண்டா கரடியின் வளைந்த தாடையை வெற்றிகரமாக சீரமைத்துள்ளனர். இந்த வகை சிகிச்சை பாண்டாவுக்கு மேற்கொள்ளப்படுவது இதுவே முதன்முறையாகும். செங்டு பாண்டா இனப்பெருக்க ஆய்வு மையமும் மேற்கு சீன பல் மருத்துவமனையும் இணைந்து மேற்கொண்ட இந்த சிகிச்சையின் மூலம் பெய்க்ஸியா என்ற அந்த ஆண் பாண்டாவின் கடித்து உண்ணும் திறன் இயல்பு நிலைக்கு திரும்பியது. 2022 பிறந்த பெக்ஸியாவுக்கு பிறந்த சில காலத்திலேயே தாடையில் காயம் ஏற்பட்டது. இதனால் 3 மாதத்திலேயே அதன் கீழ் தாடை இடது புறமாக விலகத் தொடங்கியது. விளையாட்டு லா லீகா கார்பந்து, பார்சிலோனா 3-1 என செவியாவை வீழ்த்தியது. இதன் வழி லீக்கில் தொடர்ந்த 7வது வெற்றியை அவணி பதிவு செய்துள்ளது. ஆட்டத்தின் 18வது நிமிடத்தில் யூசப் தானா செவியாவுக்கான முதல் கோலை அடித்தார். அவ்வாட்டத்தில் பார்சா கேப்டன் ராஃபின்ஹா ஹாட்ரிக் சாதனை படைத்தார். அவர் 22, 52, 69வது நிமிடங்களில் அம்மூன்று கோல்களையும் புகுத்தினார். பார்சிலோனா தற்போது பட்டியலில் 21 புள்ளிகளுடன் முதல் நிலையிலும் 6 புள்ளிகள் வேறுபாட்டில் ரியால் மெட்ரிட் 2 நிலையிலும் உள்ளன. ரியால் இன்றிரவு அட்லெட்டிகோ மெட்ரிட்டை சந்திக்கிறது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: உங்கள் காலை பொழுதை நம் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. பாடல்களுக்கு பிறகு வாராந்திர நிகழ்ச்சியான அமுதே தமிழை இடம்பெறும். இணைந்திருங்கள்.

ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.

0: லிங்கம்மா
1: லிங்கம்
2: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
3: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
2: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
3: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
2: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
3: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
2: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.

0: என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வணக்கம். பத்துமலை கவிஞர் ஏ ஆர் சுப்பிரமணியம் தமது கவிதையோடு இன்றைய அமுதை தமிழை நிகழ்ச்சிக்குள் நம்மை அழைத்து செல்கிறார்.
1: வணக்கம் நேயர்களே. தலைப்பு: காண கிடைக்காத கண்ணதாசா. ஓ கவி அரசே கண்ணதாசா, எமக்கு கவி சொன்ன இதய நேசா, உமது கவிதை வரிகளெல்லாம் பட்டதீட்ட வைரங்கள் அன்றோ, அதனால்தான் அவை ஜொலிக்கின்றனவோ, செவிமடுப்போர் மனதை பறிக்கின்றனவோ. ஐயா பாவலரே, தங்கள் பாட்டினிலே காதலோ மிஞ்சும், கடுமையோ அஞ்சும், தமிழெங்கே துஞ்சும், செவி கேட்டாலோ இதயமதில் இனிமை கொஞ்சும். இடையே இராகம் சதிராடும், சந்தம் நின்றாடும், கேட்டாலோ கேட்போர் மனம் கூத்தாடும். ஐயா கவிஞரே, உமது பாடல்களில்தான் எத்தனை ஊடல்கள், எத்தனை கூடல்கள், அத்தனையும் உமது தேடல்கள் அல்லவா கவிஞரே? உமது பனித்த பாடல்களிலே முப்பாலும் கூறினீர், அதற்கு அப்பாலும் பாடினீர். வெண்திரையில் உமது தனித்துவம் உள்ள பாடல்களையே தேன் சுவையாய் உமது தமிழோச்சும் கவி வரிகளை கொட்டோ கொட்டென்று மதிமயங்க அருவியாக கொட்டி தீர்த்ததோ உமது ஆள் மனம். எம்மையும் செம்மையாய் கவி கேட்க வைத்த கவிஞரே, தமிழ் மலையாம் அந்த கவிமலை எம்மை நனைய வைத்ததே கவிஞரே, உமது கவிமலையால் ஊரெல்லாம் வெள்ளக்காடை ஆனதே கவிஞரே, என்னே உமது கவித்துவம், என்னே உமது கவி அழகு. கவி அரசே, கவி தென்றலே, காவியமே, உமது கவிமும் எம்மை வசீகரித்ததே, தங்கள் கவி கேட்டு மயங்கியல்லவா போனோம், இதை யார்தான் மறுப்பார், யார்தான் மறைப்பார். காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசா, நற்கவியே, மறக்குமா இந்த புவியே? கவி நாயகரே, நீரே மதுர கவி, நீரே மதுரச கவி. கவியரசே கண்ணதாசா, உமது கவித்துவம் எழுத்து வழி வெளிப்பட்டதினால்தான் தேன் தமிழின் அருமையும் தெரிந்தது, பெருமையும் புரிந்தது, அதனால்தான் உலகம் மகிழ்ந்தது. உம்மால்தான் தமிழும் மலர்ந்தது, மனமும் கமழ்ந்தது. அதனாலேயே யாம் உம்மை விரும்பினோம், நெருங்கினோம், வணங்கினோம், இணங்கினோம். ஆயினும் பூ உலகை விட்டு விண்ணுலகம் சென்று நீர் இருப்பினும் உமது கவிப்பெயர் வாழ்வது இந்த பூமியில்தானே முத்தையா.

0: மலாயா விடுதலை பெற்ற காலத்தில் எழுதப்பட்ட சிறுகதைகளை அவற்றின் மனம் மாறாமல் உணர்வு தாழாமல் வாரந்தோறும் தந்து கொண்டிருக்கிறார் மூத்த எழுத்தாளர் கோ புண்ணியவான். இன்று அவர் நமக்கு நாமே சொந்தம் என்ற கதையுடன் வந்திருக்கிறார்.
1: நமக்கு நாமே சொந்தம், பா பத்மாதேவி. பா பத்மாதேவி மலாயாவில் சிறுகதை கலை வளர்ந்து செழுமை பெற்ற காலகட்டத்தில் மிக முக்கியமான பெண் எழுத்தாளராக அறியப்பட்டவர். தமிழ் நேசனில் வெளியான அவரின் முதல் சிறுகதையே அவரை படைப்புத்துறைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. மலேசிய தமிழ் எழுத்தாளர் இரண்டாவது மாநாட்டில் அவருக்கு பாராட்டும் பணமுடிப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. பினாங்க எழுத்தாளர் சங்க வெள்ளி விழா போட்டியில் சிறுகதைக்கான முதல் பரிசை பெற்றிருக்கிறார். நிறைய சிறுகதைகள் எழுதி பெண் எழுத்தாளர்களுக்கு முன்னோடியாகவும் திகழ்ந்திருக்கிறார். பா பத்மாதேவியின் நமக்கு நாமே சொந்தம் கதை தாயின் முகத்தை பார்த்தறியாத சத்யசீலனின் மன ஆதங்கத்தில் துவங்குகிறது. கதை தொடங்கிய புள்ளியில் இருந்து அது துரிதகதியில் கடைசி கோட்டை போய் தொடுகிறது. கதை ஓர் அநாதை ஆசிரமத்தை களமாக கொண்டது. எண்ணற்ற

0: ஆதரவற்ற குழந்தைகள் மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விடுதியில் வளர்க்கப்படுகிறார்கள். அவர்களுள் சத்தியசீலனும் ஒருவன். தாயை பார்க்க வேண்டுமென்ற தவிப்பை கொண்டவனாக காட்டுவதே கதையின் மையம். இந்த ஏக்கமே கதை மெல்ல மெல்ல விரிந்து ஒரு நல்ல சிறுகதையாக உருப்பெற்றிருக்கிறது. சத்யசீலன் காலை நேர பூஜையில் பரமஹம்சர் ராமகிருஷ்ண உருவச்சிலையை நோக்கி மனமுருகி வேண்டுதல் வைப்பதாக கதை துவங்கும் போதே வாசக மனதை பாதிக்க துவங்குகிறது. ஆசிரம வழிநடத்துனர் அவனை தேற்றுகிறார். இங்க பாரு, உன்னை போலவே பெற்றோரை இழந்த நிறைய குழந்தைகள் இங்கே இருக்கிறார்கள். நீ மட்டும் தனியாக இல்லை, நாம் எல்லாம் கடவுளின் குழந்தைகள். உன் ஆதங்கத்தை தீர்க்க நீயே முயன்று மாற்று வழி காண வேண்டும். நீ படித்து ஆளாகி இது போன்ற அனாதை குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நீயே அவர்களின் பாதுகாவலனாக தாயும் தந்தையுமாக இருந்தால் உன் ஏக்கம் மறைந்து மன நிறைவாக மாறிவிடும். தொண்டு செய்வதில் கவனம் செலுத்தினால் எண்ணற்ற குழந்தைகளை பெரிய ஆளாக்கிவிட முடியும். இப்போதைக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் முயன்று படித்து பட்டம் பெற்று இவர்களுக்கு நல்ல உதாரணமாகி வழி நடத்தினால் உன் கவலைகள் காணாமல் போய்விடும் என்று சத்யசீலனுக்கு ஆறுதல் சொல்லி தேற்றுகிறார். அதனால் சத்யசீலன் முழு மூச்சாக படிப்பில் கவனம் செலுத்துகிறான். அவன் வெளிநாடு சென்று மருத்துவ துறையில் பட்டம் பெற்று மீண்டும் அதே ஆசிரமத்துக்கு திரும்பி வந்து தொண்டாற்றி தன் வாழ்நாளை பயனுள்ளதாக கழிக்கிறான். மற்ற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல முன்னோடியாகவும் திகழ்கிறான். அனாதை குழந்தைகளுக்கு தொண்டு செய்வதில் அவன் மனம் நிறைவடைவதாக கதை நிறைவு பெறுகிறது. பா பத்மாதேவி கதை பின்புலத்துக்கு ஏற்ப அதனை பிரச்சார பாணியில் எழுதி செல்கிறார். சத்யசீலனை புனித பாத்திரமாக உருவாக்க அவனுக்கு அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. அந்த அறிவுரைகளை கேட்டு அவன் பெரிய ஆளுமையாவதாக கதையில் காட்டப்படுவது யதார்த்த வாழ்வில் நடப்பதுதான். வாசகர் உள்ளத்தை கசக்கி பிழியும் துன்பியல் வகைமையை சிறப்பாகவே செய்திருக்கிறார். இக்கதையில் அவர் எடுத்துக்கொண்ட பாடுபொருள் மிக முக்கியமானது. பெற்றோரை இழந்தவர்கள் எவ்வாறான தன்முனைப்பை கொண்டிருக்க வேண்டும், அவர்களின் நிராதரவை எந்த வகையில் நிறைவானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிச் செல்வது அவரை சமூக பிரஜை உள்ள படைப்பாளராக காட்டுகிறது. இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பின்னரும் ஜப்பானிய கொடுங்கோல் ஆட்சியின் போதும் எத்தனை குழந்தைகள் பெற்றோரை இழந்து தவித்திருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அந்த காலகட்ட நிலைமையை கதைக்களமாக்கி பா பத்மாதேவி இக்கதையை புனைந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. பெண்களுக்கே உரிய மென்மையும் அன்பும் இக்கதையில் நிறைந்தே கிடக்கிறது.
1: அடுத்த வாரம் கோ புண்ணியவான் வேர்கள் என்ற கதையுடன் நம்மை சந்திப்பார்.

0: நினைவுகளில் டத்து வி எல் காந்தன். தமிழர்களின் பாரம்பரிய வீரக்கலையான சிலம்பத்தை மலேசியாவில் தழைத்தோங்கச் செய்ய மலேசிய சிலம்பக் கழகத்தை தோற்றுவித்தவர் டத்து வி எல் காந்தன். இக்கலையை மலேசியாவில் ஓர் அதிகாரப்படியான விளையாட்டாக பதிவு செய்து இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்த்ததில் இவரது பங்கு முதன்மையானது. மலேசியாவில் தமிழ் மொழி கல்வி மேம்பாட்டுக்கு பாடுபட்ட டாக்டர் ராமசுப்பையா அவர்களின் நினைவாக 1969 டாக்டர் ராமசுப்பையா கல்வி நிதி உருவாக்கப்பட்டது. அப்போது இளம் வழக்கறிஞராக இருந்த வி எல் காந்தன் இந்த அறக்கட்டளைக்கான அரசியலமைப்பு சட்ட விதிகளை வகுத்து கொடுத்தார். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான பல்கலைக்கழக மாணவர் கல்வி உதவித்தொகை பெற்று உயர்கல்வி படிக்க வழி ஏற்பட்டது. மலேசியாவின் புகழ்பெற்ற தொண்டு நிறுவனமான சுத்த சமாஜத்தில் நீண்டகால தூணாக நின்று தொண்டாற்றினார். ஆதரவற்ற பிள்ளைகளின் வாழ்வாதாரத்துக்கும் கல்விக்கும் இதன் வழி பெரும் ஆதரவு நல்கினார். மாயிகா மூத்த தலைவராகவும் ஸ்லாங்கூர் மாநில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் இருந்த டத்து வி எல் காந்தன் தமது அரசியல் செல்வாக்கை தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கும் தோட்டப்புற தமிழ் மக்களின் குடியுரிமை மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கும் பயன்படுத்தினார். டத்து வி எல் காந்தனின் தமிழ்ச்சேவை குறித்து விவரிக்கிறார் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க அயலக தொடர்பு பிரிவு தலைவர் பேராஜேந்திரன்.
1: கடந்த வாரம் இயற்கை எழுதிய மதிப்புமிகு டத்து வி எல் காந்தன் அவர்கள் 1974 தொடங்கி 1982 வரைக்கும் சிலாங்கூர் மாநிலத்தில் உள்ள சுங்கைவே சட்டமன்ற உறுப்பினராகவும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் பொறுப்பேற்று அரும்பெரும் பணிகளை ஆற்றி வந்துள்ளார். அது தமிழ் இளைஞர் மணிமன்ற நிகழ்ச்சியாக இருக்கலாம், தமிழர் திருநாள் நிகழ்ச்சியாக இருக்கலாம், எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவர் செல்வார், எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவர் உதவி இருக்கின்றார். ஆனால் அந்த மேடைகளில் எல்லாம் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில் அவர் எப்பொழுதுமே கவனம் செலுத்தியது கிடையாது. பெட்டாலிங் மாவட்டத்தில் 1980 அல்லது 79 பிற்பகுதியில் நடந்த தமிழர் திருநாள் விழா குழுவிற்கு நான் பொருளாளராக இருந்திருக்கின்றேன். அப்பொழுது அவருடைய ஏற்பாட்டில்தான் தன்ஸ்ரீ வே மாணிக்கவாசகம் அவர்கள், தன்ஸ்ரீ உபதுல்லா அவர்கள், டாக்டர் வி டேவிட் அவர்கள் எல்லாம் அந்த விழாக்களிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான நிதி ஆதாரங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தவர் டத்து வி எல் காந்தன் அவர்கள் தான். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் தன்ஸ்ரீ வே மாணிக்கவாசகம் புத்தக பரிசு திட்டத்தை 1997 உருவாக்கினார். அந்த பரிசளிப்பு 1998 முதல் பரிசளிப்பு விழா தொடங்கியது. அன்று தொடங்கி சுமார் 20 அந்த நிகழ்ச்சிக்கான அந்த பரிசளிப்பு தொகையை டத்து வி எல் காந்தன் அவர்கள் தான் தொடர்ந்து ஏற்று வந்தார். அதன் பிறகு அவருக்கு பிறகும் அந்த பரிசளிப்பு விழா நின்றுவிடக்கூடாது என்பதற்காக தான் ஸ்ரீ வே மாணிக்கவாசகம் கல்வி உபகார சம்பளம் அந்த நிறுவனத்திடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். இந்த தன்ஸ்ரீ வி மாணிக்கவாசகம் புத்தக பரிசளிப்பு கூட அவருக்கு பிறகும் தொடர வேண்டும் என்பதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தன்ஸ்ரீ வி மாணிக்கவாசகம் கல்வி உபகார சம்பளம் நிதி இருக்கின்ற வரைக்கும் தன்ஸ்ரீ வி மாணிக்கவாசகம் பெயரில் அந்த புத்தக பரிசளிப்பு திட்டம் தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்துவிட்டு சென்றிருக்கின்றார். தன்னுடைய பதவி காலத்தில் பெட்டாலிங்க வட்டாரத்தில் தமிழ் பள்ளிக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தை அந்த தமிழ் பள்ளிக்கே வந்து சேர வேண்டும் என்பதற்காகவும் அங்கு அந்த தமிழ் பள்ளியை கட்ட வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து அவர் பாடுபட்டு வந்தார். குறிப்பாக டத்து பா கமலநாதன் அவர்கள் துணை கல்வி அமைச்சராக இருந்த பொழுது மிக நெருக்கமாக இருந்து அதற்கான பணிகளை ஆற்றினார். அவர் விரும்பியபடியே அவர் இருக்கும் பொழுதே அந்த பள்ளிக்கூடத்தை அவருடைய அரும் பெரும் துணையோடு அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. அதற்கான ஒரு திறப்பு விழாவை நடத்துவதிலே மிகவும் ஆர்வமாக இருந்தார். ஆனால் அதற்கு முன் அந்த அதிகாரப்பூர்வ திறப்பு விழா நடப்பதற்கு முன் அவர் இயற்கை எழுதியிருக்கின்றார். இப்படி எல்லா தமிழ் சார்ந்த எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கு பெற்றிருக்கின்றார். குறிப்பாக நூல் வெளியீட்டு விழாக்களில் அவருடைய பங்களிப்பு நிறைவான நிலையில் தொடர்ந்து இருந்திருக்கின்றது. சில நிகழ்ச்சிகளில் நேரடியாக கலந்து கொண்டிருப்பார், பல நிகழ்ச்சிகளுக்கு அவர் மறைமுகமாக உதவி இருக்கின்றார். மலேசிய தமிழ் இடத்தரச் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர் வீரல் காந்தன் அவர்கள் நிறைவான ஆதரவை வழங்கி வந்துள்ளார். சங்கத்தின் கட்டணம் வாங்காத சட்ட ஆலோசகராக அவர் திகழ்ந்திருக்கின்றார். பதிப்புரிமை சட்டம் குறித்த ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு நான் முயன்ற பொழுது பதிப்புரிமை சட்டத்தில் உலகளாவிய நிலையில் முத்திரை பதித்த மனிதராக நிபுணத்துவம் வாய்ந்த சட்ட நிபுணராக திகழ்ந்தவர் டாக்டர் வி.எல். காந்தன் அவர்கள். பதிப்புரிமை கருத்தரங்கை முழுக்க முழுக்க அவரே பொறுப்பேற்று நடத்தினார். அதற்கான நிதி உதவியை அன்றைக்கு உள்நாட்டு வாணிபத்துறை துணை அமைச்சராக இருந்த மாண்புமிகு டத்தோ சுப்பிரமணியம் அவர்களின் உதவியை பெற்று, அதாவது முழு உதவியை பெற்று அந்த மாநாட்டை ஸ்ரீ பசிபிக் தங்கும் விருதியில் 2 நாள் கருத்தரங்காக மிக பிரபாண்டமாக நடத்தினார். அந்த மாநாட்டில் அவர் சொன்னார், உலகம் முழுவதும் எத்தனையோ கருத்தரங்கிலே பதிப்புரிமை சட்டம் தொடர்பான கருத்தரங்கிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் என்னுடைய கவனத்துக்கு எட்டியவரை முதலாக தமிழில் நடத்தப்படுகின்ற பதிப்புரிமை சட்ட மாநாடு கருத்தரங்கு இதுதான் என்று பெருமிதத்தோடு குறிப்பிட்டார்.
0: 1937 August 8 பிறந்த டத்தோ காந்தன் கடந்த 15 காலமானார். சட்டத்துறையிலும் அரசியலிலும் சாதித்த அதே வேளை இன அடையாளத்தையும் மொழியையும் மீட்டெடுக்கும் பணிகளில் அமைதியாக பங்காற்றிய ஒரு மாமனிதராக டாக்டர் வி.எல். காந்தன் விளங்கினார்.

0: பட்டிமன்றத்தை வீட்டின் வரவேற்பறைக்கு கொண்டு வந்தவர் சாலமன் பாப்பையா. 2026 செப்டம்பர் 11 மதுரையில் இறுதி மூச்சை விட்டார் அவர். அவர் மறைந்த செய்தி தமிழ் உலகத்தை துயரத்தில் ஆழ்த்தியது.
1: பெரியோர்களே, உள்ளபடியே நம்முடைய தாய்மாரும் நம்முடைய தகப்பன்மாரும் இணைந்து கொடுத்த பாரம்பரியத்தை நாம் இணைந்தே போற்றுவோம். நானு கல்லூரிக்குள்ள ஆசிரியனாக உள்ள நுழைஞ்ச உற்பாடு எனக்கும் அந்த கல்லூரிக்குமான ஒரு உறவு நெருக்கம் வந்துருச்சு. அந்த கல்லூரிக்குள்ள நான் மேலே மேலே பதவிகளுக்கு போவதற்கு தான் இருந்தேனே தவிர அந்த கல்லூரியை விட்டு வெளியே போகணும் நான் நினைத்ததில்லை. ஆனால் இப்போ நம்ம சுஜித் என்ன சொல்கிறாரு, போனோம் பார்த்தோம் வேலை பார்த்தோம், 4 வருஷம் சம்பளம் ஒரு 50 ரூபா கூட கொடுத்தான், இல்லை 500 ரூபா கூட கொடுத்தான், டபக் மாறிட்டோம். அப்போது பணத்தை விரட்டி கொண்டு போகிற காலம் இந்த காலம். ஆனால் பழகிய மக்களை நெருக்கி கொண்டிருந்த காலம் அந்த காலம். எங்க காலம், எங்க குடும்பம், உள்ளபடி காதலிக்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லை தான். எல்லாருக்குமே ஒரு வருத்தங்கள் உண்டு தான் உண்மையில். அந்த காலம் அப்பா அம்மா கிழிச்ச கோடு இருக்கு பாருங்க, அது ஒருவேளை எனக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனாலும் என்னை நான் விட்டு கொடுத்து என் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த காலம் அந்த காலம். அதில் கீழ்ப்படிந்த பிற்பாடு அவள் எனக்கு பிடித்தவளோ பிடிக்காதவளோ, ஆனால் அவளே எனக்கு பிடித்தவளாக மாறிவிட்ட காலம். அவனா எனக்கு எல்லாம். ஆனால் 90களுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் நேரம் இருக்குது, பிளானில் இருக்கோம், பார்த்து செய்வோம், இன்னும் நாங்கள் இருக்கோம், யோசிக்கிறோம். ஒரு நாள் யோசித்து முடிச்சிட்டாங்க, என்ன டிவோர்ஸ் தானா என்னடா இது அப்படின்னா, கல்யாணம் ஆச்சுலடானா, வாழ்ந்தோம் வாழ்ந்தோம், சரியில்லை அவ சரியில்லை, அவ சரியில்லைன்னு அவன் சொல்கிறான், அவன் சரியில்லைன்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஆக ரெண்டு பேருக்குமே ஒத்து போகாத காலமாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற காலம் இல்லை. எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பல நாட்கள் என் மனைவியை பார்க்குற போதெல்லாம் ரெண்டாளைங்க அப்படி போயிரும் கூடி நம்மளை சதி பண்ணி கெடுத்துட்டாங்கடா அப்படின்னு நினைச்சோம். ஆனாலும் கூட ஒரு நேரம் வருகிற பொழுது என்னை நான் அவள் வசமாக இழந்து, அவள் தன்னை என் வசமாக இழந்து, இருவரும் ஒருவர் ஒருவர் சார் இந்த வாழ்க்கை தான் நமக்கு நல்ல வாழ்க்கை நினைத்த காலம் அதையா, இப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இந்த யுகம் தனிமையில் சுகம் காணுகிறது. மகிழ்ச்சி கிடைவது எதுனா அது தானுண்டு அப்படியே அதோடு அதுவா பார்க்குது சிரிக்குது, பார்க்குது சிரிக்குது, ஒன்று பார்த்து அதுவா, அதுக்கு ஒரு எந்திரமும் அதுவாக இருக்குது. இது எந்திரங்களும் அதுவாக இருக்கக்கூடிய இது மகிழ்ச்சி ஆகாது. மானுடமும் மானுடமும் கூடி மகிழ்வதாயா மகிழ்ச்சி.
0: பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்லூரியில் தமிழை கற்பிப்பது ஒரு பணி, அதே இலக்கியத்தை பொதுமக்கள் புரிந்து கொள்ளும் மொழியில் எடுத்து செல்வது இன்னொரு பணி. இரண்டாவது பணியை தான் சாலமன் பாப்பையா தமது வாழ்நாள் முழுவதும் செய்தார்.
2: பட்டிமன்றம் என்பது அறிஞர்கள் மட்டுமே பேசும் அறிவுசார் அரங்கம் என்ற எண்ணத்தை உடைத்து குடும்பமே உட்கார்ந்து ரசிக்கும் மக்கள் அரங்கமாக மாற்றியதில் சாலமன் பாப்பையாவின் பங்கு தனித்துவமானது. திருக்குறள், கம்பன், சங்க இலக்கியம், மனித உறவுகள், குடும்ப வாழ்க்கை, சமூக பழக்கங்கள், எதை எடுத்தாலும் அதை மேடையில் வெறும் பாடமாக பேசாமல் அன்றாட வாழ்க்கையோடு இணைத்து பேசினார்.
0: சாலமன் பாப்பையாவிடமிருந்து தாம் கற்றுக்கொண்டதையும் அவர் அடியுற்றி தாம் செய்து வரும் பணிகளையும் விவரிக்கிறார் சுங்கை பட்டாணியை சேர்ந்த தனியார் நிறுவன சட்ட ஆலோசகர், வடமலேசிய பல்கலைக்கழக முதுகலை சட்டத்துறை மாணவர், பட்டிமன்ற பேச்சாளர் சர்வேஸ்வரன் கணேசன்.
3: ஒரு பட்டிமன்ற பேச்சாளராகவும் சொற்பொழிவாளராகவும் இன்று எனது துறையில் ஒரு ஆளுமையோடு இருப்பதற்கு எனக்கு பல முன்னுதாரணங்கள் உண்டு. அதில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா ஒருவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. பேச்சுக்கலை மிகவும் நுட்பமானது, கருத்தோடு பேச வேண்டும். அதிலும் முக்கியம், நமது கருத்தை கேட்பவர்களுக்கு புரியும் வண்ணம், எளிமையாக அவர்களின் மனதை ஈர்க்கும் வண்ணம் பேச வேண்டும். இந்த திறனை நான் வளர்த்து கொண்டது என்றால் அது பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் பட்டிமன்றங்களை பார்த்துதான். எனது பட்டிமன்ற சொற்போர் பயிற்சியினை எனது தமிழ் பள்ளியில் படிக்கும் பொழுது தொடங்கினேன். என்னுடைய ஆசிரியர்கள் எனது பேசும் திறனையும் விதத்தையும் பயிற்சி செய்ய பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களின் பேச்சினை கேட்க செய்து பயிற்சி செய்த காலங்களை இப்பொழுது நினைவு கூறுகிறேன். பட்டிமன்றம், பேச்சு போட்டி மற்றும் சொற்போர் என்று பல பேச்சு திறனை வளர்க்கும் நடவடிக்கைகளில் என்னுடைய பேச்சின் பாணிக்கு ஒரு காரணம் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். விவாதத்தின் தீவிரத்தன்மை குறையாமலும் மிக கண்ணியமாக எப்படி பேசும்போது நகைச்சுவையை கொண்டு வர வேண்டும் என்ற விடயத்தை நான் கற்றுக்கொண்டது அவருடைய பட்டிமன்ற காணொளிகளை பார்த்துதான். அவருடைய சந்த சொற்கள், எதுகை மோனையோடு அலங்கார தமிழில் பேச்சாளர்களின் விவாதத்தின் கருத்தில் கொண்டு நகைச்சுவையில் விளையாடி அவர் பேசுவார். அது எனக்கு மிக பிடிக்கும். அதை நான் பல பட்டிமன்றங்களிலும் சொற்போரிகளிலும் முயற்சி செய்துள்ளேன். அது எனக்கு மிகப்பெரிய பெயரையும் எனக்கான ஒரு பாணியை உருவாக்குவதற்கு நல்ல ஒரு அடித்தளமாக அமைந்தது. பட்டிமன்ற நடுவராகவும் பேராசிரியர் சாலமன் பாப்பையா என்னை நிறைய கவர்ந்துள்ளார். ஒரு சில பட்டிமன்றங்களுக்கு நடுவராக செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேராசிரியர் சாலமன் பாப்பையா மாதிரி பட்டிமன்ற நடுவராக இருப்பதற்கு நான் முயற்சி செய்துள்ளேன். இரு தரப்பு விவாதங்களையும் கேட்ட பிறகு ஒரு தரப்புக்கு தான் நாம் நீதி வழங்க வேண்டும், தீர்ப்பு வழங்க வேண்டும். இருந்தாலும் தோற்ற தரப்பின் நியாயமான கருத்துக்களையும் முன்வைக்க வேண்டும் என்ற பட்டிமன்ற மாண்பினை சொல்லித்தந்தவர் ஐயா அவர்களே. அவர்களுடைய அந்த நடுவராக இருக்கும் அந்த யுக்திகளையும் நான் அவருடைய காணொளிகளை பார்த்துதான் நிறைய கற்றுக்கொண்டேன். பட்டிமன்றத்தை தவிர்த்து பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு மிக ஆழமான ஓர் இலக்கிய முகம் இருக்கின்றது. பேராசிரியர் சாலமன் பாப்பையா திருக்குறளுக்கு விளக்கு உரை எழுதியுள்ளார். இன்றைய தலைமுறையினருக்கு ஏற்ற வண்ணம் மிக எளிமையான முறையில் உள்ள அவரது திருக்குறள் விளக்க உரை எனக்கு பெரிதும் உதவியுள்ளது. அதோடு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் திருக்குறள் கதை என்று ஒரு நிகழ்ச்சி செய்திருந்தார். அதனோடு குட்டி கதைகளையும் சொல்லி விளக்குவார். உண்மையில் எனக்கு இன்று பல திருக்குறள்கள் நினைவில் இருப்பதற்கு காரணம் அவர்கள் சொன்ன கதைகளும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இன்றைய தலைமுறையினர் என்று சொன்னாலே குறிப்பாக இளைஞர்களுக்கு பேராசிரியர் சாலமன் பாப்பையாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டு விடயங்கள் இருக்கின்றது. அதில் ஒன்று எளிமை. திருக்குறள் ஒன்று நினைவுக்கு வருகிறது. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை, அணியுமாம் தன்னை வியந்து. இதற்கு பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களின் விளக்க உரையானது, பெருமை உடையவர் செருக்கு இல்லாமல் பணிவுடன் இருப்பர், சிறுமை உடையவர் செருக்குடன் தம்மை தாமே வியந்து பாராட்டுவர் என்பதாகும். அத்துணை தமிழ் மொழி இலக்கிய ஆளுமை மிக்க மனிதராக இருந்தும் பட்டிமன்ற மேடைகளில் உலக தமிழர்களின் மனதில் முடிசூடா மன்னராக இருந்தும் பேராசிரியர் சாலமன் பாப்பையா என்றாலே வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டையில் எளிமையான தோற்றத்தில் கனிவான பேச்சினையே இறுதி வரை அவர் கொண்டிருந்தார். பேராசிரியர் சாலமன் பாப்பையா என்று நமக்கு நினைத்தாலே அவருடைய வெள்ளை வேட்டியும், அவர் அடிக்கடி சொல்லுகின்ற அந்த முகமன், அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே என்பதாகும். இவைதான் நமக்கு அவரை பற்றி நினைத்தாலே ஞாபகத்தில் வருவது. எந்த உயரத்தில் பறந்தாலும் பணிவும் எளிமையும் அடக்கமுமே நம்மை உணர்த்தும் என்பதில் வாழ்ந்து காட்டியவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். அதோடு அவருடைய பட்டிமன்றங்களும் தமிழ் சமூகத்தின் விழுமியத்தை நெறிப்படுத்தும் ஒன்றாகவும் அனைத்து மக்களுக்கும் போய் சேரும் வண்ணம் இருக்க வேண்டும் என்ற கடப்பாடு கொண்டவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா. அவருடைய கடைசி பட்டிமன்றத்தின் தலைப்பு ஜென்சி தலைமுறையின் போக்கு வருந்தத்தக்கது, வரவேற்கத்தக்கது என்பதாகும். அதிலும் கூட அவருடைய தீர்ப்பு ஜென்சி தலைமுறையினருக்கு ஆதரவாகத்தான் இருந்தது. அந்த பட்டிமன்றமே ஜென்சி தலைமுறையை மற்ற தலைமுறையை சார்ந்த பேச்சாளர்களை கொண்டு பேச வைத்தது மட்டும் இல்லாமல் ஜென்சி தலைமுறையை பற்றிய புரிதலையும் நமக்கு சுட்டி காட்டியுள்ளார் பேராசிரியர். அவருடைய மறைவு உலகத் தமிழருக்கு ஒரு பேரிழப்பு. நமது பண்டிகை காலம் தொடக்கமே பேராசிரியர் சாலமன் பாப்பையாவுடைய பட்டிமன்றங்கள் தான். ஆனால் இனிவரும் காலங்களில் அவர் இல்லாத அந்த பட்டிமன்ற மேடை சற்றே வழியில்லா பெருவழியை போலத்தான் இருக்கும். மலேசிய தமிழர்களே, நாம் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் அவர் எப்படி சமூக தலைப்புகளை மிக சுவாரஸ்யமாகவும் பட்டிமன்றங்களாக வழங்கினாரோ, அதை போலவே மலேசிய மண்ணிலும் நமது மண்ணை பற்றியும் நமது கலாச்சாரங்கள் நமது சமுதாய விழுமியங்களை பறைசாற்றும் பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை நாம் நிறைய செய்ய வேண்டும். இளைஞர்களை மாதிரியான பட்டிமன்றத்தில் இணைத்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய பட்டிமன்ற பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும். இதுவே நாம் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவிற்கு அவர் வளர்த்த பட்டிமன்ற கலைக்கும் அவருக்கும் நாம் செலுத்தும் மரியாதையும் அஞ்சலியாகும்.
0: சாலமன் பாப்பையாவை வெறும் பட்டிமன்ற பேச்சாளராக பார்ப்பது அவரது பங்களிப்பை சுருக்கிவிடும். திருக்குறளுக்கு உரை எழுதியவர், புறநானூறு அகநானூறு போன்ற பழந்தமிழ் இலக்கியங்களோடும் பணியாற்றியவர். அவரது எழுத்துப் பணிகளில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஓர் பார்வை, உரைமலர்கள், புறநானூறு புதிய வரிசை வகை, அகநானூறு உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. தமிழ் பேசும் வீடுகளில் பல்லாண்டுகளாக ஒலித்த ஒரு குரல் இப்போது நேரடியாக கேட்காமல் போகிறது. ஆனால் அந்த குரல் கற்றுக் கொடுத்த தமிழ் இன்னும் பல தலைமுறைகளிடம் பேசிக்கொண்டே இருக்கும். சாலமன் பாப்பையா மறைந்தார். சாலமன் பாப்பையா பேசிய தமிழ் மறையாது.

0: திரைசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் போட்டியின் மாபெரும் இறுதி சுற்று கடந்த மாதம் 29ஆம் நாள் பிட்டலிஞ்சயா சிவிக் அரங்கில் நடைபெற்றது. போட்டி இளையோர் பிரிவு, பொது பிரிவு என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இலக்கிய இன்பத்தை அனைவரும் அள்ளிப்பருக மிக எளிய வழி திரையிசை என்பதை உணர்ந்து இலக்கிய தேனை எல்லாரும் பருக இயல்பான வழி அமைத்திட இந்த போட்டி ஓம்ஸ் அறவாரியத்தால் நடத்தப்பட்டது.
1: முதல் நிலையில் 5000 ரிங்கிட் பரிசு தொகையுடன் தங்க பதக்கத்தையும் தமிழரசி முனியாண்டி.
2: முதலில் 50 தாண்டவில்லை வருகையாளர் பதிவு, இப்போது 50 தாண்டி விட்டது எங்களுக்கு நிறைவு. சபையோருக்கு வணக்கம். திரையிசை கண்ட இலக்கியம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய பாடல்களை கேட்போம். கேட்கும் பொழுது லயிக்கும் போதே எப்படி இந்த பாடல்கள்லாம் எழுதப்பட்டதுன்னு ஒரு ஆச்சரியம் இருக்கும். பாடலாசிரியர்கள் எழுதும் பொழுது அவர்களுடைய கற்பனை ஊற்றையும் தமிழையும் தாண்டி இலக்கிய நயங்களை எளிமைப்படுத்தி எளிமையாக அந்த பாடல் வரிகளில் சரி அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி நிறைய திரைசை பாடல்கள் இலக்கிய நயங்களை தாண்டி வந்திருக்கின்றது, இப்போதும் வந்து கொண்டிருக்கின்றது. அதில் கணவன் மனைவி இருவருக்கும் இருக்கின்ற ஊடல் கலந்த காதல் பாடல் தான் என்னுடைய தேர்வு. இந்த பாடலுக்கு வரிகள் கொடுத்தவர் மறைந்த நாம் முத்துக்குமார் அவர்கள். இந்த பாடல் ஊடல் என்று சொல்லிவிட்டேன் இல்லையா, ஊடல் என்றால் ஒரு செல்ல கோபம். அப்படி என்றால் அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை குறைவு, செய்கைகள் அதிகமா இருக்கும். செய்கைகள் இப்படி பறைசாற்றுவதற்காக பாடலில் பல்லவியிலேயே நம்முடைய நாமுத்துக்குமார் அவர்கள் திருக்குறளில் காமத்துப்பாலில் குறிப்பறிதல் என்ற ஒரு அதிகாரத்திலிருந்து இரண்டு திருக்குறளை கையாண்டிருப்பார். இந்த குறிப்பறிதல் என்றால் என்ன? அன்பை உள் உணர்வுகளை வார்த்தைகளால் சொல்லாமல் அவர் கண் முகம் செய்கையால அந்த அன்பை காட்டுவது. அப்படி என்ன பாடல்?
3: கொஞ்சி பேசிடவேனா கண்ணே பேசுதடி,
2: கொஞ்சி பேச வேண்டாமடி உன் கண்ணே பேசுது. குறள் 1100. கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய் சொற்கள் என்ன பயனில, வார்த்தைகள் வேண்டாம் உன் கண் பேசும் மொழி எனக்கு தெரிகிறது. அடுத்து நெருங்குகிறார் தலைவியை. எப்படி?
3: கொஞ்சமாக பார்த்தா மழைச்சாரல் வீசுதடி.
2: அந்த கடைக்கண் பார்வை இருக்கு இல்லையா, எனக்கு மழைச்சாரல் மாதிரி இருக்கின்றது. குறள் 1092. கண்களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தின் செம்பாகம் அன்று பெரிது. கண்களவு கொள்ளும் சிறு நோக்கம், சிறு நோக்கம் என்றால் என்ன? அந்த கடைக்கண் பார்வை. அது எப்படிப்பட்ட இன்பம் தெரியுமா? காமத்தின் செம்பாகம் அன்று. செம்பாகம் என்றால் சரிபாதி. காம இன்பத்தின் சரிபாதி இல்ல நீ கொடுத்த சுகம். அந்த கடைக்கண் பார்வை காம இன்பத்தை விட பேரின்பம். அதான் சொல்றாங்க, நீ பார்த்த பார்வையானது மழை சாரல் வீசுதடி என்று உவமைப்படுத்துகிறார். கணவன் மனைவிக்கு யாராவது இந்த ஊடல் சிக்கல் இருந்தால் பார்க்காதே பேசாதே சொல்லாதீர்கள், இப்படி சொல்லி உங்களை நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். அடுத்து இப்படி குறிப்பறிதலில் ஆட்கொண்டவர் அடுத்து சரணத்தில் வைக்கிறாருப்பா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம். குறுந்தொகைக்கு போகிறார். குறுந்தொகையை எப்படி இந்த காதலோடு இணைத்தார் என்பதுதான் இங்க பெரிய ஆச்சரியம். ஏன்? செண்பக பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம், பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் இருக்கிறதா இல்லையா என்று. ஐயத்தை தீர்க்க சிவபெருமான் வருகிறார். தருமிக்கு ஒரு கவிதையை கொடுக்கிறார். என்ன கவிதை? குங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிமோ. திருவிளையாடல் காட்சி நம் முன்னுக்கு வந்திருக்கும். இந்த குறுந்தொகையோட பொருள் தான் நமக்கு முக்கியம். என்ன பொருள்? தலைவன் தலைவியோடு உட்கார்ந்து இருக்கும் பொழுது தலைவியின் கூந்தலில் ஒரு வண்டி இருக்கின்றது. அந்த வண்டை பார்த்து தலைவன் பேசுகிறான். அழகிய சிறகுள்ள வண்டி, நீ எத்தனையோ வாசமுள்ள மலர்களை முகர்ந்திருப்பாய், இவள் கூந்தல் மனம் போல வாசத்தை நீ பார்த்திருக்கிறாயா முகர்ந்திருக்கிறாயா. ஒரு வரி வரும், நெருவும் உளமோ நீ அறியும் பூவை. அந்த வாசத்தை அவர் வந்து உட்படுத்தி காட்டுகிறார். ஏன் அப்படி சொல்றாரு? அப்ப இந்த பெண்ணுடைய கூந்தல் மனம் அந்த அளவுக்கு இயற்கையாக இருக்கின்றது, அப்படி அந்த கவிதை சொல்கின்றது. இப்படி தருமி வாசிக்க மன்னன் அதை மெய் மறந்து அது பரிசை எடுத்து கொடுக்க அதை தடுத்து நற்கீரன் தடுத்து போராட இப்படி நிறைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். அங்கேயே தொக்கி நிற்கிறது அந்த காட்சி. ஏன் பதில் கிடைக்கவில்லை? உண்மையிலே பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் இருக்கிறதா இல்லையே என்று தெரியவில்லை. ஆனா பெண் கொடுக்கிறாயா சரணத்துல பெண் குரலில் பதில் வருகின்றது.
3: தனிமை உன்னை சுடுதா, நினைவே அனல் தருதா, தலையை அத்தனை பூக்களில் எல்லாம் கூந்தல் மனம் வருதா?
2: முடிச்சிட்டா கதைய. மன்னனுக்கு பதில் சொல்லிட்டா. கூந்தல் எங்கள் கூந்தல் இயற்கையாகவே மனம் இருக்கு. சொன்னவள் இரண்டு மறைபொருளையும் கேட்கின்றாள். நாம் ஒருவர் மீது ஏக்கம் கொள்ளும் போது அவர்களுடைய மனம் சிந்தனை நம்மோடு ஒட்டி கொண்டது போல ஒரு உணர்வு இருக்கும். அவங்களுடைய வாசனை நம்மோட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அப்படி உனக்கு இருக்கிறதா என்று கேள்வி. இரண்டாவது, தலைவன் எப்பொழுதுமே விடியும் வரை தலைவியுடைய கூந்தலில் வாசனை முகர்ந்தவாறு தூங்கியிருப்பான் போலும் அந்த நினைவை அவள் நினைவுபடுத்தி அவளுடைய ஏக்கத்தையும் கொடுத்தாள் என்பதுதான் இங்கு பறைசாற்றுகிறது. ஆக பாடல்கள் தமிழையும் வளர்த்தன, கற்பனை ஆற்றலையும் வளர்த்தன, இலக்கிய நயத்தையும் அழகாக போதித்தன. நன்றி.
4: இன்று ஒரு புதிய குரல் தமிழினோடு இணைந்து கொண்டதை கேட்டு இன்புற்றிருப்பீர்கள். மின்னல் பண்பலையில் பயிற்சிக்காக வந்திருக்கும் மலேசிய பல்லூடக பல்கலைக்கழகம் MMU மாணவர் அபிராமி சிவஞானம் தான் அவர். மீண்டும் அடுத்த கிழமை சந்திப்போம். தமிழோடு உயர்வோம். வணக்கம்.
5: ஆமோதே.

0: தயாரித்து வழங்கியவர் முனைவர் மு சங்கர்,
1: உதவி குணசுந்தரி நாகராஜன்.
2: கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். சிறையில் நெரிசலை குறைக்கும் நோக்கில் தகுதியான விசாரணை கைதிகளை மின் கண்காணிப்பு சாதனங்களுடன் வீட்டிலேயே தடுத்து வைக்கும் வகையில் வீட்டு தடுப்பு காவல் சட்டத்தை உருவாக்க அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. இதனிடையே இந்த பரிந்துரை புதிதல்ல என குறிப்பிட்ட உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசித்யூன் இஸ்மாயில். அமைச்சர் 2024 முதல் இது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். மலாக்காவில் கடந்த 2 ஆண்டுகளில் மக்களுக்கான மக்கள் நிகராளி WRUR திட்டத்தின் கீழ் 136 வீடுகள் சீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் 77 புதிய வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இதற்காக 7.8 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகம் செலவிடப்பட்டுள்ளதாக மாநில முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ராஃப் யூசுப் கூறினார். தெலங்கானு புலாவ் சிராய் அருகே டுங்கோன் கோலத்தெலங்கானு முதன்மை சாலையில் தும்பி பன்றி தப்பேர் ஒன்று உலா வந்ததாக வெளியான தகவல் குறித்து மாநில வனவிலங்கு பாதுகாப்பு தேசிய பூங்கா துறை பரிசீலித்தான் விசாரணை நடத்தி வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் அவ்விலங்கு அப்பகுதியில் காணப்பட்டதாக அதன் இயக்குநர் டெனிஸ் தென்சூன் யுங் கூறினார். கரேபியன் கடலில் போதைப் பொருள் கடத்ததில் ஈடுபட்டதாக நம்பப்படும் படகு மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் தால்வர் கொல்லப்பட்டனர். கரேபியன் கடலில் உள்ள வழக்கமான கடத்தல் வழியாக சென்ற சந்தேகத்திற்கிடமான படகை குறிவைத்ததாக அமெரிக்காவின் தென் கட்டளை பிரிவு சாட்காம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. லிபிய தலைநகர் திரிபோலியிலும் ஜாவியா நகரிலும் உள்ள பொது வசதிகள் மீதான தாக்குதலின் விசாரணைக்கு லிபியா பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் ICC-யின் அதிகாரப்படி ஆதரவை கோரியுள்ளது. லிபிய தலைவர் மன்றம் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டு. கிளாந்தான் கார்பந்து சங்கம் காஃபாவின் புதிய தலைமைத்துவத்திற்கான தேர்வு கூடிய விரைவில் நடத்தப்பட அட்டவணையிடப்பட்டுள்ளது. அந்நடவடிக்கை அச்சங்கம் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு வழியை ஏற்படுத்தும் என நம்பப்படும் அதே வேளை மாநில கார்பந்து துறையை வலுப்படுத்தும் என மலேசிய கார்பந்து சங்கம் FAM-இன் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரோஸ்மாடி இஸ்மாயில் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

வீட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்கலாம், இல்ல சில பேருக்கு வேலையா கூட இருக்கலாம். எங்க இருந்தாலும் வாங்க, என்ன பாடல் வேணும் பிடிச்சவங்களுக்கு கேளுங்க.

0: ஷாலினி திமி பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். பிடிச்ச உங்களுக்காக என்ன பாடல் வேணும் தாராளமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். அடுத்து நேர் காத்துட்டு இருக்காங்க. சுகுணா சொல்லுங்க, என்ன பாடல் பிடிச்ச உங்களுக்கு கேட்க போறீங்க?
1: நான் ஹஸ்பண்ட்காக கேக்குறேன். அந்த சமுரை படத்துல இருந்து ஆகாய சூரியன்.
0: அப்படியா? எப்படி கணவரோட எங்க வெளியே போலையா?
1: இல்ல, இன்னைக்கு பிள்ளைங்களை ஸ்கூல் இப்பதான் ஆர்ட் கிளாஸ் இருந்து கூட்டு வந்தேன். கணவரும் வேலை முடிச்சுதான் வந்திருப்பாரு, எங்கேயும் போல, வீட்டுலதான் இருக்கும்.
0: பிடிச்சவங்களுக்காக பாடல் கேக்குறீங்க, வருது கேப்போமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்லுமே.
1: அதுவா
2: மறுபெயர் மகாலிங்கம்மா.
3: இது உங்கள் மின்னலப்பன்.

0: ஒரு முக்கியமான நாள் அனுசரிக்கப்படுது, கேள்விப்பட்டீங்களா?
1: வீட்டு பெண்களுக்காக நாளா?
0: ஆமா ஆமா. எப்படி கணவர் உங்களை பாராட்டுறாரா இல்லையா வீட்டுல?
1: வீட்டுலயா பாராட்டுறது, சமையல் செஞ்சா, வீட்டு வேலை செஞ்சா, எல்லாத்துக்கும் ஏதோ உதவி கேட்டாலும் செய்வாங்க.
0: அப்ப அந்த பாராட்டுன்றது ரொம்ப அவசியம் நினைக்கிறீங்க?
1: அவசியமான ஒன்று. ஏன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சு மனசு வந்து சோர்ந்து போய் உக்காரும் போது அப்ப அவங்க வார்த்தை சொல்றாங்களே, ஏன் எல்லாம் இழுத்து போட்டு செய்யற, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேன்ல அப்படின்ட்டு.
0: சரிங்க, உங்க கணவருக்காக நீங்க கேட்ட பாடல் வருது, கேப்போம். நன்றி.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம். அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
2: சாந்தா பேசுறேன், குவாண்டான்ல இருந்து.
1: சாந்தா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: ஹஸ்பண்ட்காக எந்த இருக்கு ஆசை அந்த பாட்டு.

0: கல்யாணி ஷான் ரோல்டன் பாடிய பாடலை நம்ம கேட்டு அடுத்து நேரம் சந்திக்கலாம்.
1: வைஷ்ணவி பேசுறேன்.
0: சொல்லுங்க வைஷ்ணவி, எப்படி விடுமுறையில எப்படி போயிட்டு இருக்கு
1: இன்னைக்கு? ஓ பேட்டா போயிட்டு இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் 12:15.
0: ரொம்ப சீக்கிரம் வேகம் போகுதுன்னு கவலையா இருக்கீங்களா?
1: ஆமா.
0: சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பாடல் பிடிச்சவங்களுக்காக கேட்க போறீங்க?
1: நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன்.
0: ஓ உங்களுக்கே கேட்டுக்கிறீங்களா?
1: என்னமா
0: பண்றது, காய்ச்சல் வந்துடும். சரி உங்களுக்காக வருது, கேக்கலாமா?
1: ஓகே.

0: இளமை உல்லாசத்தில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: வணக்கம் மோகன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: மீனா பேசுறேன்.
0: மீனா, எங்க உள்ளவங்க நீங்க?
1: நான் கேல் இருந்து கால் பண்றேன்.
0: ஓ, கேல் தானா? சொல்லுங்க, என்ன பாடல் பிடிச்சவங்களுக்காக கேட்க போறீங்க?
1: வந்து என்னோட இருந்தேன், என் கணவருக்காக கேக்குறேன். அவரு பேர் கார்த்திக். கார்த்திக்,
0: அப்படியா? எப்படி, எங்க வெளியே போலியா? இன்னைக்கு
1: போயிட்டே இருக்கோம்.
0: ஓ, ரெண்டு பேரும் ஒன்னதான் போயிட்டு இருக்கீங்களா? பக்கத்துலதான் இருக்காரு. நான் கூட தூரத்துல இருக்காரு. அப்படியா? சரி, ரெண்டு பேரும் பயணத்துல இருக்கீங்கன்னு புரியுது. நீங்க கேட்ட அந்த பாடல் வருது, கேப்போம்.
1: ரொம்ப நன்றி.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிக
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
0: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இன்றைக்கான லொஹரத் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:10. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இன்றைக்கான லொஹரத் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:10.
3: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா இறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
4: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
3: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்கள் எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
4: நீ சொல்றது சரிதான்.
5: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னலம்.

0: உன்னகிருஷ்ணன் ஹரிணி பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. அடுத்த நேரம் சந்திக்கலாம். தாஷினி சொல்லுங்க, என்ன பாடல் பிடிச்சுன்னு கேட்க போறீங்க?
1: ரதீமா பாட்டி வேணும் எனக்கு. சிட்டிக்காக நான் கேக்குறேன். எங்க பாட்டி சமைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு.
0: ஓ, பாட்டி சமையல் அன்னைக்கு?
1: ஆமா ஆமா, இன்னைக்கு எங்க பாட்டி சமையல்.
0: நீங்க எப்படி பாட்டிக்கு உதவி எல்லாம் செய்றீங்களா?
1: ஆமா ஆமா.
0: என்ன சிரிக்கிறீங்க? என்ன மாதிரி உதவி செய்வீங்க? தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாமா?
1: தெரிஞ்சுக்கலாம்.
0: என்ன என்ன உதவி செய்வீங்க?
1: அவங்களுக்கு வெட்டுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறது, பொருட்கள்.
0: ஓ, அந்த மாதிரியா? கேட்ட பாடல் வருது, கேப்போம்.
1: ஓகே, நன்றி.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. நான் வர வரேன்
0: கிஷன். கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல இளைஞ்சிருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

இப்ப தமிழா பாடிய பாடலை நம்ம கேட்டு அடுத்து வரும் பாடலோட இன்றைய இளமை உல்லாசத்துக்கும் நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோம். சரி, அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களோட சேர்ந்து பயணிக்க அஸ்வினி ரொம்ப தர காத்துட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் நாங்கள் உங்கள் பொழுதினம் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. இப்போதைக்கு நான் விடைபெறுகின்றேன். மோகன், மீண்டும் சந்திக்கலாம்.

0: வீட்டு காவல் சட்டம் சிறையில் நெரிசலை குறைக்க அரசாங்கம் பரிசீலிக்கிறது. சரவா உளங்குருதி விபத்துக்கான காரணம் இன்னும் ஆராயப்படுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். சிறையில் நெரிசலை குறைக்கும் நோக்கில் தகுதியான விசாரணை கைதிகளை மின் கண்காணிப்பு சாதனங்களுடன் வீட்டிலேயே தடுத்து வைக்கும் வகையில் வீட்டு காவல் சட்டத்தை உருவாக்க அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. இந்நிலையில் இப்பரிந்துரை புதுதில்லை என குறிப்பிட்ட உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில், அமைச்சு 2024 முதல் இது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். தகுதி பெறும் விசாரணை கைதிகளை வழக்கு நடைபெறும் நாள் வரை மின் கண்காணிப்பு சாதனங்கள் மூலம் கண்காணித்து வீட்டில் தங்க வைக்க நீதிமன்றம் பரிசீலிக்க முடியும். எனினும் கடுமையான குற்றங்களில் தொடர்புடையவர்கள் இந்த நடைமுறைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். இதனிடையே நாட்டில் 41 சிறைச்சாலைகள் உள்ள நிலையில் அவற்றின் மொத்த கொள்ளளவு 75,000 பேர் எனவும், ஆனால் தற்போது சுமார் 93,000 பேர் சிறைகளில் உள்ளதாகவும் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் தெரிவித்தார். சிறைகளில் தண்டனை அனுபவிப்பவர்கள் மட்டுமின்றி பிணை வழங்கப்படாத அல்லது பிணைத்தொகையை செலுத்த முடியாத நிலையில் விசாரணைக்காக காத்திருக்கும் கைதிகளும் இருப்பதால் நெரிசல் அதிகரிப்பதாக அவர் கூறினார். இதனிடையே வீட்டுக்காவல் தொடர்பான சட்டத்தை உருவாக்கி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய கொள்கை அடிப்படையிலான ஒப்புதலை அமைச்சரவை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் சில பகுதிகளில் புகை மூட்டம் நிலவும் வேளை இது காட்டுத்தீ உட்பட சில தீ விபத்துகள் தொடர்பான சிக்கலுக்கு வித்திட்டுள்ளது. இம்முறை தீயை அணைக்கும் பணிகளில் இந்தோனேசியாவிற்கு உதவ மலேசியா முன்வந்துள்ளது. இது புகை மூட்ட சிக்கலுக்கு உடனடி தீர்வு காணப்படுவதை குறிக்கிறது. மலேசியா பொம்பார்டியர் CL-415 MP ரக விமானம், 3 உளங்கூர்திகள், தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா, மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் உட்பட அரச மலேசிய வான்படை ஆகியவற்றைச் சேர்ந்த 52 அதிகாரிகளை கடமையில் ஈடுபடுத்தியுள்ளது. துணை பிரதமர் டாக்டர் அமர் சயீத் ஹமிடி இவ்வாறு தெரிவித்துள்ளார். சரவா லாங் லிலாங் பகுதியில் நிகழ்ந்த வான் மருத்துவ சேவை உளங்குருதி விபத்து குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விபத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று போக்குவரத்து துணை அமைச்சர் டாக்டர் அஸ்பி ஹபிபுல்லா தெரிவித்துள்ளார். இந்த விசாரணையை வான் விபத்து விசாரணை பிரிவு BSKU மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். விபத்து நிகழ்ந்த 2வது அல்லது 3வது நாளில் அப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் ஆய்வை மேற்கொள்ளவும் சான்றுகளை சேகரிக்கவும் சம்பவ இடத்திற்கு சென்றனர். இவ்வேளை விபத்து நிகழ்ந்த நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் BSKU முதற்கட்ட அறிக்கையை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலாக்காவில் கடந்த 2 ஆண்டுகளில் மக்களுக்கான மக்கள் நிகராளி WRUR திட்டத்தின் கீழ் 136 வீடுகள் சீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் 77 புதிய வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இதற்காக 7.8 மில்லியன் ரிங்கிட்டுக்கு மேல் செலவிடப்பட்டுள்ளது. இதனிடையே மாநிலத்தின் 28 சட்டமன்ற தொகுதிகளிலும் 84க்கும் மேற்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில முதல்வர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரஃப் யூசுப் கூறினார். மேலும் 2,300 பேருக்கு 345 ரிங்கிட் மதிப்பிலான நேரடி சமூக நல உதவிகள் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். WRUR திட்டத்தின் கீழ் 1,981 நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் 100,000 பேர் பங்கேற்றுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரஃப் குறிப்பிட்டார். நாட்டின் 22 பகுதிகளில் காலையில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்ததாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS தெரிவித்தது. சரவா சிரியானில் காற்று மாசு குறியீடு IPU 182 சமரஹானில் 168 குச்சிங்கில் 166 பதிவானதாக APIMS அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஜோஹர் லார்கினில் 162 பத்துபஹாட்டிலும் பசிர்குடாங்கிலும் 155 செகமாட்டில் 154 பதிவாகியுள்ளது. இதனிடையே 40 இடங்களில் காற்று மாசு குறியீடு மிதமான அளவிலும் ஐந்து இடங்களில் காற்றின் தரம் நல்ல நிலையிலும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரங்கானு புலா செராய் அருகே டுங்கோன் கோலத்ரங்கானு முதன்மை சாலையில் தும்பி பன்றி தப்பீர் ஒன்று உலா வந்ததாக வெளியான தகவல் குறித்து மாநில வனவிலங்கு பாதுகாப்பு தேசிய பூங்கா துறை பரிசீலித்தான் விசாரணை நடத்தி வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் அவ்விலங்கு அப்பகுதியில் காணப்பட்டதாக அருகிலுள்ள கடை ஊழியர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அத்துறை இயக்குநர் டெனிஸ் டென்சூன்யூன் கூறினார். தப்பீர் நிகழ்விடத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுங்காய் பிம்பேன் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து வெளியேறியிருக்கலாம் என நம்பப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: கரிபியன் கடலில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் படகு மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 4 கொல்லப்பட்டனர். கரிபியன் கடலில் உள்ள வழக்கமான கடத்தல் வழியாக சென்ற சந்தேகத்திற்கிடமான படகை குறிவைத்ததாக அமெரிக்காவின் தென் கட்டளை பிரிவு சாட்காம் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளது. இத்தகைய தாக்குதல்கள் மூலம் கடந்த ஓராண்டில் மட்டும் சுமார் 231 பேர் கொல்லப்பட்டதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. லிபிய தலைநகர் திரிபோலியிலும் ஜவியா நகரிலும் உள்ள பொது வசதிகள் மீதான தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைக்கு லிபியா பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் ICC-யின் அதிகாரப்படி ஆதரவை கோரியுள்ளது. லிபிய தலைவர் மன்றம் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. விசாரணையின் சுமையை குறைக்கும் வகையில் நுட்ப நீதித்துறை ரீதியிலான உதவிகளை லிபிய அதிகாரிகள் கோரியுள்ளனர். குறிப்பாக சம்பவம் நிகழ்ந்த போதிலிருந்த சூழல், தாக்குதலுக்கு காரணமானவர்களை அடையாளம் காண்பது போன்ற விவரங்கள் அதற்கு உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் இயங்கும் 100 தரவு மையங்களை 24 மணி நேரமும் கண்காணித்து இணைய வங்கி தகவல் பரிமாற்றம் செயற்கை நுண்ணறிவு சேவைகள் தடையின்றி இயங்குவதை உறுதி செய்யும் பணியில் நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர். சிங்கப்பூரில் செயல்படும் அமெரிக்க நிறுவனம் டிஜிட்டல் ரைட்டியின் கட்டுப்பாட்டு மையத்தில் 1000 எச்சரிக்கைகள் ஒவ்வொரு வாரமும் ஆய்வு செய்யப்படுகின்றன. தரவு மையத்தில் வெப்பநிலை திடீரென அதிகரிப்பது போன்ற சிக்கல்களை முன்கூட்டியே கண்டறிந்து சேவை தடைகளை தவிர்ப்பதே இக்குழுவின் முக்கிய பணியாகும். டேனியல் நைங் தலைமையிலான இக்குழுவினர் 6 உள்ள 300 மேற்பட்ட தரவு மையங்களை கண்காணித்து வருகின்றனர். விளையாட்டு. கிளாந்தான் கார்பந்து சங்கம் காஃபாவின் புதிய தலைமைத்துவத்திற்கான தேர்வு கூடிய விரைவில் நடத்தப்பட அட்டவணையிடப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை அச்சங்கம் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு வழியை ஏற்படுத்தும் என நம்பப்படும் அதேவேளை மாநில கார்பந்து துறையை வலுப்படுத்தும் என மலேசிய கார்பந்து சங்கம் FAM-இன் துணைத் தலைவர் டாத்துஸ்ரீ ருஸ்மாடி இஸ்மாயில் தெரிவித்தார். FAM-இல் அதிகாரப்படி கூட்டணி சங்கமாக காஃபா மீண்டும் செயல்படுவதற்கு தலைமை தெரிவு நல்ல முறையில் இருத்தல் வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். ஜப்பான் நகோயா நகரில் நடைபெற்று வரும் ஆசிய போட்டியில் விளையாட்டாளர்கள் தங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக குடியிருப்புகள் சிறப்பாக இருப்பதாக பன்னாட்டு ஒலிம்பிக் செயற்குழு IOC தலைவர் கேத்தி கவென்ட்ரி தெரிவித்துள்ளார். வீட்டு காவல் சட்டம் சிறையில் நெரிசலை குறைக்க அரசாங்கம் பரிசீலிக்கிறது. சரவா உளங்கூர்தி விபத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிரவேலு. வணக்கம்.

சங்கர் மகாதேவன் மற்றும் ஹரிணி கொண்டு வந்த பாடலை நாம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். இன்றைய இசையும் இசை மங்கத்தில் உங்களோடு உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு நிறைய பாடல்கள், தகவல்கள், அழைப்புகள், ஒரு நேரின் குரல்னு சொல்லி நிறைய அங்கங்களை உங்களுக்காக

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: லிங்கம் சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம். அப்படி சொன்னா அது பொருத்தமா சரியாதான் இருக்கும். காரணம்

கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தும் சரி, இன்றைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுடைய வார இறுதி எப்படி போயிட்டு இருக்கு? இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்துட்டு சனி ஞாயிறு காதல் சொன்னது என்னது அப்படின்ற மாதிரி நீங்க அழைத்து இன்றைக்கு எங்களுக்கு பேச போறீங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்களோட பேச நாங்க ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோம். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எங்களுக்கு அழைத்து உங்களுடைய வார இறுதி என்ன சொல்லுது, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்றது எல்லாமே எங்களுக்கு அழைத்து சொல்ல போறீங்க. எங்களை மறுபடியும் சொல்றோம், 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்ததாக வாங்க ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் கொண்டு வரும் பாடல்

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், 90ஆம் ஆண்டிலே
2: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.

0: நான் சஸ்மிதா பேசுறேன், ஜோகோபார்ல இருந்து.
1: சஸ்மிதா, வார இறுதியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: எப்ப போல வீட்டுலதான் இருக்கிறது.
1: எப்போதும் போல வீட்டுலதான் இருக்கீங்க. என்ன வார இறுதிக்கு வெளிய போறது இல்லையா?
0: அது வீக் டேஸ்ல ஸ்மில்லா கூட்டி போயாச்சு.
1: சரி, இப்ப வந்து ஓய்வெடுப்பதற்கான நேரம், சரியா?
0: சரி,
1: சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கழிச்சிருக்கீங்க?
0: ரன் படத்துல இருந்து பனிக்கற்றை பனிக்கற்றை.
1: யாருக்காக இந்த பாடலை விரும்பி கேக்குறீங்க?
0: இது அக்காவுக்காக. அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. நான் அந்த பாட்டு அவங்க கேக்குறேன்.
1: நிச்சயமா நிச்சயமா, பாடலை அடுத்துதான் கேக்கலாம். ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி.

0: இருக்க பாடல்களை தொடர்ந்து நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, அடுத்ததாக தொடர்ந்து நிறைய நேயர்கள் அழைச்சிட்டு இருக்கீங்க. உங்க எல்லோரோடும் பேசணும்ன்ற ஆசை மனசு நிறைய இருக்கு. வாய்ப்பு இருக்கும் வரையிலும் உங்களோடு நாங்கள் பேசுறோம். அடுத்ததாக ஒரு நேர் அழைப்பு இருக்காங்க. வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம், என்னோட பேர் வந்து காஷ்மீரா.
0: காஷ்மீரா, காஷ்மீரா உங்க பேருக்கு அர்த்தம் என்ன?
1: என்ன
0: பாடல விரும்பி கேக்க போறீங்க?
1: அக்கா வந்து இப்ப கேரள இருக்காங்க, அவங்க பேர் அனந்தி. சோ அவங்களுக்காக இன்னைக்கு நாங்க பாட்டு டெடிகேட் பண்ணிட்டு போறோம்.
0: நிச்சயமா, என்ன பாடல கேக்க போறீங்க?
1: கோல்டன் ஸ்பைரோ.
0: சரி, அடுத்ததா பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு.
1: நன்றி.

0: பழைய நகைச்சுவைதான் இருந்தாலும் பண்ணி பார்த்தேன். சரி சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: ஊரும் பிளட் பாட்டு.
0: ஊரும் பிளட்டா? யாருக்காக?
1: என்னோட
0: நெஃப்யூக்காக.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். யேமனில் நிலவும் மோதலை தொடர்ந்து மலேசிய அமைதி காப்பு படை மல்பாட்டை அங்கு அனுப்புவதற்கான பரிந்துரை முன்வைக்கப்பட்டார். மலேசியா ஐநாவின் முடிவின்படியே செயல்படும் என்று தற்காப்பு அமைச்சர் டாக்டர் சிறு முகமது காலி நோர்டேன் தெரிவித்துள்ளார். மலேசியா ஒருதலை பட்சமாக முடிவெடுக்காது, மாறாக எந்த ஒரு நடவடிக்கையும் ஐநாவின் முடிவின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும் என்று அவர் கூறினார். பிரத்யேக மைய உரிமை கட்டமைப்பு தொடர்பான விதிமுறைகளை மறு ஆய்வு செய்வதற்கான பரிந்துரையை அமைச்சரவையின் பரிசீலனைக்காக அடுத்த வாரம் கல்வி அமைச்சு சமர்ப்பிக்க உள்ளது. 2006 தனியார் கல்விக் கழக கொள்கை நூலில் அந்த கட்டமைப்பு தொடர்பான விதிமுறைகள் விரிவாக குறிப்பிடப்பட்டிருந்ததாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 2026 மலாக்கா 6 கலை விழா FSSSM 2026 மலேசிய வருகை ஆண்டை முன்னிட்டு சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சின் கீழ் நடத்தப்படும் பண்பாட்டு சுற்றுலா திட்டமாகும். பந்தாய் தஞ்சோங் பிடாராவில் நடைபெறும் அவ்விழா மலேசிய வருகை ஆண்டின் ஒரு பகுதியாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்படும் 9வது பண்பாட்டு சுற்றுலா நிகழ்ச்சியாக விளங்குவதாக தேசிய கலை பண்பாட்டுத்துறை தலைமை இயக்குநர் முகமது அம்ரான் முகமது அரிஸ் தெரிவித்தார். நாளை தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரை டோக்கியோ உள்ளிட்ட கிழக்கு ஜப்பானின் பசிபிக் கடற்கரை பகுதிகளை சக்தி வாய்ந்த சூறாவளி நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இச்சூறாவளி கனமழையும் பலத்த காற்றையும் கொண்டு வரும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மனிதநேய மருத்துவ உதவி திட்டத்தின் ஒரு பகுதியாக வடகொரியாவுக்கு அனுப்புவதற்காக 1400 மேற்பட்ட மருத்துவ கருவிகளின் பட்டியலை தென்கொரிய ஒற்றுமை அமைச்சு தயாரித்துள்ளது. நோய் கண்டறிதல் அறுவை சிகிச்சை நோக்கங்களுக்காக பியோங்யாங்கில் உள்ள மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்களை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. அவற்றின் மதிப்பு 6.75 பில்லியன் டாலர் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி செப்பா தக்ரோ பி குழு நிலையிலான ஆட்டத்தில் மலேசியா உபசரணை நாடான ஜப்பானை 3-0 என வீழ்த்தியது. இதில் தேசிய ஆடவர் அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிரவேலு. வணக்கம்.

பாடல்களையும் தகவல்களையும் கேட்டிருந்தோம். இதனை தொடர்ந்து உங்களுக்காகவே 2:15 தொடங்கிய ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சியில பாருக்குட்டி ராமன் பேச போறாங்க. என்னெல்லாம் பேச போறாங்க அப்படின்றது நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருந்து கேளுங்க.

0: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருப்பீங்க.
1: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்கு.
2: சமையல் என்றாலே அது லிங்கம்ஸ், லிங்கம்ஸ் சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம்.
3: 90ஆம் ஆண்டிலே சமையல் அறை சின்னம் சுவையிலே உச்சம்.
4: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
3: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
2: கவரும் மனம், கிடைக்கும் சுவை என்றும் நிலைக்கும் நெஞ்சினிலே
5: லிங்கம்ஸ்.

0: தொடர்வது ஊரணியரின் குரல்.
1: வணக்கம் அன்பார்ந்த நேர்களே, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய குரல்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு இதயம் பேச போகின்றது. குறிப்பாக யாருடைய இதயம் பேச போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பாருகுட்டி ராமன் தகவல் தொழில்நுட்ப மேலாளராக இருக்காங்க. இன்றைக்கு அவங்களுடைய இதயத்தில் இடம் பிடித்த பாடல்களை உங்களுக்காக வழங்க போறாங்க. அவங்களுடைய அறிவிப்பு பாணி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம நிகழ்ச்சியில தெரிந்து கொள்ள போகின்றோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம். இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போறது நான் மட்டும் இல்லைங்க, என்னோட இதயமும் தான். என் இதயத்தில் இருக்கும் சில சிந்தனை துளிகளை பேசினா எப்படி இருக்கும், அதுதான் உங்களோட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க போறேன். அது சொல்லும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இங்க இருப்பது சில காலம், அதை அழகாக வாழ்வோம், பிடித்து வாழ்வோம், ரசித்து வாழ்வோம். உங்களுக்கான முதல் பாடல். இந்த பாடல்ல அழகான ஒரு வரி இருக்கு. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பார மரங்கள் இல்லை, கலங்காமலே கண்டம் தாண்டுமே. ஆமா தானே, கடல் தாண்டி பறக்கிற அந்த பறவைக்கு அடுத்த மரம் எங்கன்னு தெரியாது, கரை எப்போ வரும்னு கூட தெரியாது. ஆனா அது பறக்கிறத நிறுத்துறதே இல்லை. நம்ம வாழ்க்கையும் சில நேரம் அப்படித்தானே, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது, நினைச்சது நடக்குமான்னு கூட தெரியாது, போக வேண்டிய தூரம் கூட தெரியாது. ஆனா எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. இலைப்பார மரம் இல்லை என்றாலும் பரவாயில்ல, இறக்கைகள் இருக்கிறதே, பறப்போம். அந்த எண்ணத்தோடு சத்தம் போடாதே திரைப்படத்தில் இருந்து இதோ உங்களுக்காக பேசுகிறேன், பேசுகிறேன், என் இதயம் பேசுகிறேன்.

சில பாடல்கள் காதுகளுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும், ஆனா சில பாடல்கள் மட்டும்தான் மனசையே அமைதியாக்கும். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், அந்த நாள் எவ்வளவு கடினமா இருந்தாலும், இந்த பாடல் எனக்கு அப்படி ஒரு அமைதியை கொடுக்கும். இதுல எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள் சொல்லட்டுமா? அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா, மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா. வாழ்க்கையை எத்தனை வருடம் வாழ்ந்தோம் அப்படின்றதுல மட்டும் இல்லாம, எவ்வளவு நேசித்தோம், எவ்வளவு சிரித்தோம், எவ்வளவு முயற்சி செய்தோம், எவ்வளவு நமக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்தோம், அதிலும் அளக்கலாம் தானே. நமக்குள் எல்லாருக்குமே நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு வெர்ஷனும் இருக்கும். அந்த வெர்ஷனை நாளைக்காக வைத்திருக்க வேண்டாம். முடிந்த அளவுக்கு இன்னைக்கு, அதாவது கோ ஆல் அவுட் சொல்லுவாங்களே, இன்னைக்கு

வாழ்ந்து பார்ப்போம். பிடித்ததை செய்யுங்கள், கனவு காணுங்கள், முயற்சி செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த விஷனாக நீங்கள் வாழுங்கள். ஏனென்றால் நாளைக்கு என்ன நடக்கணும்னு நமக்கே தெரியாது, ஆனா இன்னைக்கு கண்டிப்பா நம்முடையது. அந்த எண்ணத்தோடு அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து யார் யார் சிவம்.

வாழ்க்கையை பற்றி இதயம் பேசிக்கிட்டு இருக்கு. அப்படி பேசும்போது காதலை பற்றி பேசாம எப்படி இருக்க முடியும்? காதல் எப்போதுமே பெரிய பெரிய விஷயங்களில் தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. எதுவுமே ஸ்பெஷலா நடக்காத ஒரு நாள்ல அவர்கிட்ட பேசின அந்த 10 நிமிஷம் மட்டும் அந்த நாளை அழகாக்குவது, இதுவும் காதல் தானே. சில பேர் நம்ம வாழ்க்கைய மொத்தமா மாத்துறது இல்லை, ஆனா அவங்க இருக்கிறதாலேயே வாழ்க்கை கொஞ்சம் அழகா தெரியும். இந்த பாடல்ல எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள் 2 இருக்கு. 1, 7 ஸ்வரம் 8 ஆகாதோ நான் கொண்ட காதலின் ஆழத்தை பாட. அடுத்து ஒரு வரி இருக்கு, நான் கொண்ட மாற்றம் எல்லாம் நீ தந்தது, நீ தந்தது. அப்படியே பாடிட்டேன். ஏன்னா ஒருவேளை அதுதான் காதலோட அழகும் கூட. உலகமே மாற வேண்டியதில்லை, நம்முடைய உலகம் கொஞ்சம் அழகா தெரிஞ்சா போதும். இந்த அழகான உணர்வோடு ஆஹா திரைப்படத்திலிருந்து முதலில் பார்த்தேன் உங்களுக்காக.

உங்களுக்குலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என் வாழ்க்கையில ரொம்ப அழகான காலம்னா அது என்னுடைய பள்ளி பருவமும் கல்லூரி பருவம் தான். அந்த நாட்கள் எனக்கு நிறைய அழகான நண்பர்களை கொடுத்துருக்கு. அதற்காக நான் எப்பயுமே ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னே சொல்லணும். இதுல ஒரு பாட்டு, அந்த பாட்டு நண்பர்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட பாட்டு. அதில் எனக்கு பிடித்த வரிகள், நண்பன் ஒருவன் வந்த பிறகு வினை தொடலாம் முந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கு இல்லையே. ஆமாங்க, வானத்துக்கு கூட எல்லாம் இருக்கான், ஆனா நட்புக்கு கண்டிப்பா எல்லையே இல்லை. அதுலயும் சில நண்பர்கள் இருக்காங்க, நம்ம பிரச்சனைக்கு எந்த தீர்வுமே கொடுக்க மாட்டாங்க, ஆனா நம்ம கூட உட்காந்து அந்த பிரச்சனையை 2 மணி நேரம் திட்டி தீர்ப்பாங்க. அந்த மாதிரியான நட்பும் மிக அழகான நட்பு தானே. கடைசியில மனசு கொஞ்சம் லைட் ஆகும் இந்த மாதிரி நட்பு இருக்கும் போது. உங்களுக்கும் இப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்காகவும், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அழகான நண்பர்களுக்காகவும் அடுத்த பாடல்

0: என்னோட இதயம் பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். என்னோட இதயத்துக்கு நெருக்கமான ஒரு விஷயம் டிராவல் பண்றது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு, பல நாடுகளுக்கு பயணிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா என்னவோ பறக்க பறக்க இன்னும் இன்னும் பறக்கணும்ன்ற ஆசை கூடிக்கிட்டே வருது. புது இடங்கள், புது மனிதர்கள், அனுபவங்கள், ஒவ்வொரு பயணமும் மனசை கொஞ்சம் புதுசாக்கிக்கிட்டே தான் இருக்கு. அதனால எனக்கு எப்போதுமே பறந்துகிட்டே இருக்கணும்னு தோணும். உங்களுக்கும் பறக்கணும்னு தோணுதா? ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க பறக்கலாம். கொஞ்ச நேரமாவது உங்க எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு, கழுத்தை நெரிக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு புது இடத்துக்கு போய் தான் பாருங்களேன். மனசு லேசாகும், வயசும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த பாடல எனக்கு பிடித்த வரிகள் சொல்லியே ஆகணும். கடந்து போகவா பூதம் ஐந்தையும், தொலைந்து போகவா புலன்கள் ஐந்துமே அப்படின்னு வரும். என்னுடைய இதயத்திலிருந்து பேசினது மட்டுமல்லாமல் உங்களோட இதயத்துக்குடையும் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த நிகழ்ச்சி மூலமா எனக்கு கிடைச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நல்லது என்னவோ பறக்கும் இதயங்களாக இருப்போம், பறப்போம், வாழ்வை ரசிப்போம். நான் உங்கள் ஒரு நாள் அறிவிப்பாளர் பாரு. இவ்வளவு நேரம் என்னோடு பயணித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அப்புறம் என்னங்க, வாங்க பறக்கலாம். ஓ காதல் கண்மணி என்னும் படத்திலிருந்து அடுத்து உங்களுக்காக பறந்து செல்லவா.
1: பறந்து செல்லவா, பறந்து செல்ல.

0: நேயரின் குரல் நிகழ்ச்சியை தாங்க இது வரைக்கும் கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை தயாரிச்சவங்க பொன் கோகிலம்.
1: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
1: பாம்பாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலைய வாங்குறதான்னு
0: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ ஃபேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். முன்னாள் பிரதமர் டாக்டர் சிரி நஜிப் துன்ராசாக்கிற்கு நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் மன்னிப்பு வாரியத்தின் எந்த ஓர் அதிகாரப்படியான முடிவினையும் செயல்படுத்த மலேசிய சிறைத்துறை தயாராக உள்ளது. கிடைக்கப்பெறும் உத்தரவுகள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்த்தியாகவும் நெறியுடனும் செயல்படுத்தப்படும் என அது கூறியது. இவ்வேளை நாளை தொடங்கி டாக்டர் சிரி நஜிப்பின் வீட்டின் முன் நடமாடும் காவல் நிலையம் ஒன்று அமைக்கப்படும். செந்தூல் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தின் பொறுப்பின் கீழ் லங்கா ரூத்தாவில் உள்ள அவரின் இல்லத்தில் காலை மணி 7 தொடங்கி அந்த நிலையம் செயல்படும் என செந்தூல் மாவட்ட காவற்படை தலைவர் ACP அனுவார் பக்ரி அப்துல் சலாம் தெரிவித்தார். மலேசியாவின் மேல்திறன் உயிர் உணவு உத்தரவாதத்திற்கு மறுத்தலை விடுப்பதோடு தொடர்ந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் காலநிலை மாற்றத்தை கையாள நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த அணுகுமுறை விரைந்து எடுக்கப்பட வேண்டும். காலநிலை மாற்றம் சார்ந்த பேரிடர் நிகழ்ந்த பின் நடவடிக்கை எடுப்பதற்காக காத்திருக்கக்கூடாது என சமூக பாதுகாப்பு கூட்டணி தலைவர் தான்சிரி லீலாம் தாய் குறிப்பிட்டார். நேற்றிரவு தெலுக் இந்தானுக்கு அருகிலுள்ள ஹுத்தான் மலிந்தாங் மீனவ துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 43,000 லிட்டர் டீசலை உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு கைப்பற்றியது. 3 ஆடவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பேரா மாநில KPDN இயக்குநர் டாத்தோ கமலுடன் இஸ்மாயில் குறிப்பிட்டார். ரஷ்யர்கள் கடுமையான கட்டுப்பாட்டில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலின் இறுதி நாளில் வாக்களிக்கின்றனர். யுக்ரைன் மீதான படையெடுப்பு 5வது ஆண்டாக தொடரும் நிலையில் இந்த தேர்தல் முடிவு கிரெம்ளினின் அதிகாரத்தை வலுப்படுத்த வித்திடக்கூடும். ஐநா தலைமைச் செயலாளர் பதவிக்கான வேட்புமனு தாக்கலை சிலியின் முன்னாள் அதிபர் மிஷேல் பெச்சலே மீட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டு ஈரான் 26 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. பி குழுவில் இடம்பெற்றுள்ள தேசிய ஆடவர் ஹாக்கி அணி 7-0 என்ற கோல்களில் உஸ்பெகிஸ்தானை பந்தாடியது. வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் 2 ஆட்டத்தில் மலேசிய அணி ஒமானை சந்திக்கும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் நாம வந்து தெலுங்கு பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில் அடுத்ததாக உங்களுக்காக தொடக்கமாக பார்த்தீங்கன்னா சங்கர் மகாதேவன் கொண்டு வரும் பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம்.

ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். உங்களுக்காக சில அரசாங்க தகவல் எல்லாம் கைவசம் வைத்திருக்கோம். இப்ப வாங்க அதற்கு முன்னதாக ஸ்ரீனிவாஸ் மற்றும் கௌசல்யா கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம். பயணத்தில் இருக்கிற நேயர்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க.

0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

இதுவரை 18 வயது முதல் 30 வரையிலான மலேசிய இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்புங்க. ஏஐ உந்தோர் ஐயா திட்டத்தின் மூலமாக நாடு முழுவதுமே 100,000 இளைஞர்களுக்கு முன்னணி செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகளுக்கான 3 மாத இலவச சந்தா வழங்கப்படவிருக்கு. இதற்கு மலேசிய குடிமகனாக இருந்து 18 முதல் 30 வயதிற்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஐயா டிஜிட்டல் தளத்தில் வழங்கப்படும் நிர்ணயிக்கப்பட்ட பாடத்திட்டங்களை முடித்து அவற்றில் தேர்ச்சி பெறணும் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த திட்டம் August 31 முதல் தொடங்கியாச்சு. செயற்கை நுண்ணறிவு தொடர்பான அறிவையும் திறன்களையும் வளர்த்துக்கொள்ள நீங்க நினைச்சீங்க, இது ஒரு நல்ல வாய்ப்பாச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரயா டிஜிட்டல் அப்படின்ற செயலியோ அகப்பக்கத்தையோ இப்பவே தேடி பாருங்க. இதற்கான தகவல் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்.

மை ஜேபிஜி, சாலையில விதி மீறல் நடக்கிறத பாத்திருக்கீங்களா? உதாரணமா சிவப்பு விளக்கை மீறுறது, இரட்டை கோட்டை கடந்து முந்துவது, வாகனம் ஓட்டும் போது கைபேசி பயன்படுத்துறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். இது போன்ற 9 முக்கியமான போக்குவரத்து விதி மீறல்களை மை ஜேபிஜி செயலியில இருக்கிற e-aduan@jpj மூலமா பொதுமக்கள் புகார் அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. புகார் அளிக்கும் போது சம்பந்தப்பட்ட விதி மீறல்களுக்கான புகைப்படம் அல்லது காணொலியை பதிவேற்றலாம். இருப்பிடத்தை கண்டறிய கைபேசியின் இருப்பிட வசதியும் இருக்கப்பட வேண்டும். அதாவது லொகேஷன் டர்ன் ஆன் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லா விதி மீறல்களுக்கும் இந்த வசதி கிடையாது. சிவப்பு விளக்கை மீறுதல், இரட்டை கோட்டை கடத்தல், கைபேசி பயன்படுத்துதல், அவசர பாதையில் வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட 9 குறிப்பிட்ட விதி மீறல்களுக்கு மட்டும்தான் இந்த புகார் வசதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலை பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. அதனால இதனை மனதில் கொண்டு மற்றவர்களுடைய பாதுகாப்பையும் நாம முன்வைக்கணும் அப்படின்றது ஒரு சிறிய நினைவூட்டல்.

దాంటే స్టార్ట్ అయింది, మంచి మాస్ సాంగ్ కూడా వేసుకుందావా?

0: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும் தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க, ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
1: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
0: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
1: அது எப்படி, பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி, அனுபவத்துல சொல்றேன்.
2: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
3: இன்றைய இசையுமே இசை அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு ஒளிபரப்பான பாடல்கள், தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா படிச்சதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். அடுத்ததாக உங்களோடு பேச சசி ரொம்ப ஆவலோடு காத்திருக்காங்க. அதனால இப்பொழுது நானும் கிளம்பும் நேரமும் வந்தாச்சு. பயணத்துல இருக்கிற நேயர்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க. கொஞ்சம் ஓய்வெடுக்கணும் அப்படின்னா ஓய்வெடுத்த பிறகு நீங்க பயணத்தை தொடங்குங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலின். சரவா உலுபாராம் லாங் லெலாங்கில் வான் மருத்துவ சேவை உலங்குறுதி விபத்தில் உயிரிழந்த டெப்ரா மோசேட்டின் குடும்பத்தார் இன்று ஏசான் உதவி நிதியை பெற்றதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நென்சி சுக்ரி தெரிவித்தார். இந்த இக்கட்டான காலகட்டத்தை கடக்க குடும்பத்தினருக்கு ஆதரவாக அநிதி வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். பேரிடர் நிகழ்ந்த இடங்களில் மீட்புக் குழுக்கள் நிலைமையை இன்னும் துரிதமாக மதிப்பிடுவதற்கு எந்திர நாய் திருகுருதி போன்ற எந்திர தொழில்நுட்பங்கள் தேவைப்படுவதாக மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் மூத்த அதிகாரி முஸ்தாகிம் ரிமோன் தெரிவித்தார். சீனா குவாங்ஸி தீயணைப்பு மீட்பு பயிற்சி மையத்தில் பயிற்சிக்கு பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். மக்கள் நேரடியாக தகவல்களையும் தெளிவையும் பெறுவதற்கான தளமாக மடானி கீதா திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக சமூக தொடர்புத்துறையின் துணை தலைமை இயக்குநர் கஃப்ராவி ரிட்ஸ்வான் தர்மிசி தெரிவித்தார். இந்த அணுகுமுறையின் மூலம் அரசாங்கத்தின் கொள்கைகளும் முனைப்புகளும் ஆக்ககரமாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மக்கள் அன்றாட வாழ்வில் அதன் பலனை உணர முடிவதாக அவர் கூறினார். யுனெஸ்கோ பட்டியலில் இடம்பெற்றுள்ள தன்சானியாவின் கோரோன் கோரோ பாதுகாக்கப்பட்ட பகுதியில் நஞ்சு வைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சம்பவத்தில் 10 சிங்கங்கள் மடிந்து கிடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவத்திற்கான காரணத்தையும் பொறுப்பானவர்களை அடையாளம் காணவும் நிபுணர் நிலையிலான விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பு வனவிலங்குகளின் வாழ்விடங்களை ஆக்கிரமித்து வருவதாக தன்சானிய அரசு குறிப்பிட்டுள்ளது. வடகொரியா கிழக்கு கரையை நோக்கி அடையாளம் காணப்படாத ஏவுகணையை பாய்ச்சியதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அணு ஆயுதம் கொண்ட நாடாக தனது நிலையை அது மீண்டும் உறுதிப்படுத்திய சில நாட்களுக்கு பின் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விளையாட்டு ஈரான் 26 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. ஆடவர் குமித்தே 55 கிலோகிராம் பிரிவில் தேசிய கராத்தே வீரர் தேவேந்திரன் கல்யாணா சுந்தரம் நாட்டிற்கான முதல் வெண்கல பதக்கத்தை வென்றார். இவ்வேளை மகளிர் உஷு தைஜி குவான் தைஜி ஜியான் பிரிவில் சீனாவின் தொங்ஸின் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

செப்டம்பர் 20 தேதி இன்று தீரா இசையில் சந்திக்கின்றோம். இப்பதான் செப்டம்பர் ஆரம்பித்த மாதிரி இருந்தது, இப்ப பாருங்க 20 தேதியில் இருக்கின்றோம். நேரம் காலம் இப்படி போய்கொண்டே இருக்கின்றது. வருடம் முடிய இன்னும் ஒரு 3 தான் இருக்கு. ஏன் சசி இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? அதெல்லாம் பாடலை ஒளிபரப்புங்க. இப்ப இந்த நொடியை, இந்த நேரத்தை ரசிப்போம் அப்படின்னு சொல்றது எங்களுக்கு விளங்குது. சரி, ரசிக்கும்படியாக இன்றைய பாடல்கள் நிச்சயமையா அமைய போகின்றன. 7:30 வரை திராசியில் பாடல்களை கேட்க மறந்துடாதீங்க. சரி, இன்றைய தொடக்க பாட்டு இந்த பாட்டு தான். உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் நான் சசி.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:14. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:14.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7291919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
4: பிள்ளைங்க ரொம்ப குறும்ப ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் FM.

தீராயசியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பக்கமாக இருந்தீங்கன்னா அங்கேயும் வாங்க, அங்கேயும் நிறைய பேசலாம். விருப்ப பாட்டு இருக்கு, அந்த நேரத்தில் இந்த பாட்டு கேட்கணும், எப்படியாவது ஒளிபரப்புங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக வந்து அங்கே கேட்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் நேரலையாகவும் வரப்போகின்றோம், அங்கேயும் பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். உங்களுடைய உற்ற தோழனாக எப்போதும் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சரி, அடுத்த பாட்டு கண்டிப்பாக இந்த பாட்டு பிடிக்காது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்த துணுறாம் ஆண்டு பாடல்கள் எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, அது கேட்க கேட்க சளிப்பு தட்டாத பாடல்கள் பல பாடல்கள் இருக்கின்றன. அதிலும் அடுத்து வரக்கூடிய பாடல் கேட்கலாமே.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9072119.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசா.

திரைசையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நேயரோடு பேசுவோம் 6 மணிக்கு பிறகு. கடந்த வாரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொன்ன நேயர் இந்த வாரம் வெற்றியாளர். ஆகவே இன்றைய வெற்றியாளர் யாரு அப்படின்னா தமிழ் செல்வி. அவரோடு தான் பேச போகின்றோம். அவருடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகின்றோம். நீங்களும் வெற்றியாளராக ஆகணும்னா இன்று 7:30 வரை நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. டிக்டாக் பக்கமா ஒரு காணொலியை பதிவு செய்வோம். 8 மணிக்கு பிறகு சரியான பதில் சொல்லும் நேயர் அடுத்த வாரம் வெற்றியாளராக ஆகலாம். சரி, அடுத்த பாடலை கேட்போம். தீரா இசை.

0: லிங்கம்ஸ்.
1: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
2: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்கு.
3: 90ஆம் ஆண்டிலே சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம்.
4: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
3: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
5: கவரும் மனம், கிடைக்கும் சுவை என்றும் நிலைக்கும் நெஞ்சி நிலே.
0: லிங்கம்ஸ்
6: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேப்.

0: ஜோடி திரைப்படத்துல இருந்து பரலி கேட்டி இருந்தோம். சரி, அழைப்புல ஒரு நேயர் இருக்காரு, அவரோட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான் பாங்கியில இருந்து, என் பெயர் தமிழ்.
0: ஆஹா, சொல்லுங்க தமிழ், எப்படி போகுது இன்றைய நாள்? ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல சமையல் சிறப்பா இருக்கும். இன்று என்ன சமையல் உங்க வீட்டுல?
1: இன்று எங்க வீட்டுல வந்து ரொம்ப கிராண்டால முட்டைக்கறி வச்சு கோழி பொரிச்சிருந்தாங்க.
0: அதுவே ருசியா தானே இருக்கும், முட்டைக்கறி கோழியோட அந்த ஒரு கூட்டணி.
1: ஆமா ஆமா, சூப்பரா இருந்துச்சு. அதான் அப்ப சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: சரி,
1: ஒரு விஷ் பண்ணனும், ஒரு பர்த்டே விஷ் பண்ணனும்.
0: சொல்லுங்க, யாருக்கு பிறந்தநாள்?
1: செமிகோல் ட்ரேடிங் முதலாளி, அதாவது எங்க அண்ணன் ஸ்ரீலன் முத்துசாமி, அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து நான் சொல்லணும்.
0: அவருக்கு நாங்களும் வாழ்த்துக்கள் சொன்னோம்னு சொல்லிருங்க. எதுவும் அவருக்கு எதுவும் இன்பதிர்ச்சி கொடுக்குறீங்களா இன்று? இதுதான் இன்பதிர்ச்சி அப்படின்றீங்களா? வாழ்த்து சொல்றது வானொலி,
1: இதுதான் இன்பதிர்ச்சி. நான் அதோ இப்ப விஷ் பண்ணிக்கலாமா அவருக்கு?
0: அதை சொல்லிட்டீங்க, திரும்பி சொல்றீங்களா? சொல்லுங்க.
1: சிலனே, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க என்னாலும் என் நேரமும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே அண்ணே.
0: கண்டிப்பா இப்ப அண்ணன் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அண்ணன் கேக்குறப்ப மனசுல அப்படியே தம்பி ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு தான் இருக்கும். சரி, நாங்களும் வாழ்த்துக்கள் சொன்னோம்னு சொல்லிருங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி தம்பி, நன்றி.
1: ஓகே.

காதலின் திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டிருந்தோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் உதயநாராயணன் கொண்டு வந்திருந்த பாடல். சரி, 5 மணி செய்திக்கு முன்னதாக இன்னும் 2 மெல்லிசை பாடல்கள் உங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றன, உன்னிமேனன் குரலிலும் ஹரிஹரன் குரலிலும். அதற்கப்புறம் செய்திகளுக்கு பிறகும் பாடல்கள். 6 மணிக்கு பிறகு சொல்லியிருந்தோம்ல, இன்றைய வெற்றியாளர் தமிழ் செல்வி அவரோடு தான் பேச போகின்றோம். அவருடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகின்றோம். அதனால தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. இப்ப வருது பாட்டு, புதிய முகம் திரைப்படத்திலிருந்து. அந்த இசையை கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். பிடிக்குமா அந்த பாட்டு? கண்ணுக்கு மை அழகு, தொடர்ந்து கேட்கலாம்.

0: தமிழும்
1: மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.
2: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.

முறுக்கு பலகாரம் நல்ல நாள் பெருநாள் மட்டுமல்ல ஆண்டு முழுதும் சுட்டு சுவைக்கலாம். மாறுபட்ட சுவையில் லிங்கம்ஸ் முறுக்கு மாவு நாடெங்கிலும் எப்போதும் கிடைக்கும். லிங்கம்ஸ்.

0: ஏமன் மோதல். மலேசிய அமைதி காப்பு படை அனுப்பப்படுவது ஐநாவின் முடிவை பொறுத்திருக்கும். மடானி கீதா திட்டம் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே நேரடி தொடர்பு தளமாக அமைகிறது. வணக்கம், சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பேரா தாமாண்டேசா தம்போனில் தீ விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு 5000 ரிங்கிட் தொடக்க கட்ட உதவியை வழங்கினார். அச்சம்பவத்தில் 3 உயிரிழந்தனர். தம்போ நாடாளுமன்ற உறுப்பினரின் சிறப்பு அதிகாரியான முகமது ஹைரோல் அமீர் சப்ரி இந்த நிதி உதவியை வழங்கினார். குடும்ப சுமை குறைக்கும் நோக்கில் இந்த உதவி வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். ஏமனில் நிலவும் மோதலை தொடர்ந்து மலேசிய அமைதி காப்பு படை மல்பாட்டை அங்கு அனுப்புவதற்கான பரிந்துரை முன்வைக்கப்பட்டால் மலேசியா ஐநாவின் முடிவின்படியே செயல்படும் என்று தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நூருடீன் தெரிவித்துள்ளார். மலேசியா ஒருதலை பட்சமாக முடிவெடுக்காது, மாறாக எந்த ஒரு நடவடிக்கையும் ஐநாவின் முடிவின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும் என்று அவர் கூறினார். அமைதி ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை அனைத்து தரப்பினரும் கடைபிடிப்பதை உறுதி செய்யும் நோக்கத்துடன் மோதலில் ஈடுபட்டுள்ள தரப்பினர் அமைதியை நிலைநாட்ட ஒப்புக்கொண்ட பின்னரே அமைதி காப்பு படை களமிறக்கப்படுகின்றது. பிரத்யேக கல்வி மைய உரிமை கட்டமைப்பு தொடர்பான விதிமுறைகளை மறு ஆய்வு செய்வதற்கான பரிந்துரையை அமைச்சரவையின் பரிசீலனைக்காக அடுத்த வாரம் கல்வி அமைச்சு சமர்ப்பிக்க உள்ளது. 2006 தனியார் கல்விக்கழக கொள்கை நூலில் அந்த கட்டமைப்பு தொடர்பான விதிமுறைகள் விரிவாக குறிப்பிடப்பட்டிருந்ததாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த முடிவு தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள பல்வேறு கருத்துக்களை அமைச்சு கவனத்தில் கொண்டுள்ளது. அத்துடன் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் அமைச்சு கேட்டறிய தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளது. சரவா லோங் லெலாங்கில் வான் மருத்துவ சேவை உலங்குறுதி விபத்தில் உயிரிழந்த டெப்ரா போசெட்டின் குடும்பத்தார் இன்று ஏசான் உதவி நிதியை பெற்றதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நென்சி சுக்ரி தெரிவித்தார். இந்த இக்கட்டான காலகட்டத்தை கடக்க குடும்பத்தினருக்கு இது உதவியாக இருக்கும் என அவர் கூறினார். இவ்வேளை அவரின் தாயாருக்கு உடனடி உதவி நிதி 300 ரிங்கிட்டும் அக்டோபர் தொடங்கி மூத்த குடிமக்கள் உதவி என மாதம் 600 ரிங்கிட்டும் வழங்கப்படும். முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன்ராசாக்கிற்கு நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் மன்னிப்பு வாரியத்தின் எந்த ஓர் அதிகாரப்படியான முடிவினையும் செயல்படுத்த மலேசிய சிறைத்துறை தயாராக உள்ளது. அவ்வாரியத்தின் முடிவு குறித்த அறிவிப்பும் அதிகாரப்படியான ஆவணங்களும் மேல் நடவடிக்கைக்காக இத்துறையிடம் ஒப்படைக்கப்படும் முன் அதிகாரப்படியான வழிமுறைகள் வாயிலாக தெரிவிக்கப்படும் என அத்துறை அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. கிடைக்கப்பெறும் உத்தரவுகள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்த்தியாகவும் நெறியுடனும் செயல்படுத்தப்படும் என அது கூறியுள்ளது. இவ்வேளை நாளை தொடங்கி டாக்டர் ஸ்ரீ நஜிப்பின் வீட்டின் முன் நடமாடும் காவல் நிலையம் ஒன்று அமைக்கப்படும். செந்தூல் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தின் பொறுப்பின் கீழ் லங்கா டுத்தாவில் உள்ள அவரின் இல்லத்தில் காலை 7 தொடங்கி அந்நிலையம் செயல்படும் என செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அனுவார் பக்ரி அப்துல் சலாம் தெரிவித்தார். அந்த முன்னாள் பிரதமரின் நடமாட்டத்தை 24 மணி நேரமும் கண்காணிக்க நடமாடும் நிலையம் அமைக்கப்படவில்லை, மாறாக சிறையிலிருந்து இல்லத்திற்கு மாறும் செயல்முறை செயல்படுத்தப்பட்டால் அவரது பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தை கொண்டது என ACP அனுவார் கூறினார். நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் மடானி கீதா திட்டம் கடனிலை உள்ள மக்களுடன் அரசாங்கம் அணுகுவதற்கான இருவழி தகவல் தொடர்பு தளமாக செயல்படுவதாக சமூக தொடர்புத்துறை தலைமை இயக்குநர் முகமது இஷாமுடின் கசாலி கூறினார். அரசாங்கம் தொடர்பான தகவல்கள் கொள்கைகள் உட்பட முன்னெடுப்புகளை நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதையும் மக்கள் தங்கள் கருத்துக்களையும் தேவைகளையும் வெளிப்படுத்துவதையும் மடானி கீதா திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் நிகழ்ந்த இடங்களில் மீட்பு குழுக்கள் நிலைமையை இன்னும் துரிதமாக மதிப்பிட இயந்திர நாய் திருகுருதி போன்ற இயந்திர தொழில்நுட்பங்கள் தேவைப்படுவதாக மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் மூத்த அதிகாரி முசாக்கிம் ரிமோன் தெரிவித்தார். மீட்பு பணியாளர்களை நேரடி ஆபத்திலிருந்து தற்காத்து செயல்படவும் இந்த அண்மைய தொழில்நுட்பங்கள் உதவுவதாக அவர் கூறினார். சீனா குவாங்ஸி தீயணைப்பு மீட்பு பயிற்சி மையத்தில் பயிற்சிக்கு பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். சுரங்கத்தை உட்படுத்திய மீட்பு பயிற்சியின் போது சீன குழுவினர் எந்திர நாய்களை பயன்படுத்தி சம்பவ இடத்தை மதிப்பிட்டதாக அவர் பகிர்ந்து கொண்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: ரஷ்யர்கள் கடுமையான கட்டுப்பாட்டில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலின் இறுதி நாளில் வாக்களிக்கின்றனர். யுக்ரைன் மீதான படையெடுப்பு 5வது ஆண்டாக தொடரும் நிலையில் இந்த தேர்தல் முடிவு கிரெம்லினின் அதிகாரத்தை வலுப்படுத்த வித்திடக்கூடும். ரஷ்யாவில் 2003 முதல் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்ற அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆதரவிலான யுனைடெட் ரஷ்யா ஆளுங்கட்சி ஆட்சி நிலைநாட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யுக்ரைனில் 2022 போர் நடவடிக்கைகள் தொடங்கிய பின் நடைபெறும் இந்த தேர்தல் அந்த படையெடுப்பு மீதான ரஷ்ய மக்களின் கண்ணோட்டத்தை அறிவதற்கான தளமாகவும் கருதப்படுகிறது. ஐநா தலைமைச் செயலாளர் பதவிக்கான வேட்புமனு தாக்கலை சிலி முன்னாள் அதிபர் மிஷேல் பெச்சலே மீட்டுக் கொண்டார். சிலியின் முதல் பெண் தலைவருமான அவர் சமூக ஊடகத்தில் காணொலியை பதிவிட்டு அவரின் முடிவை அறிவித்தார். ஐநாவின் உயர்நிலை பதவிக்கான தமது போட்டியின் மூலம் தலைமைச் செயலாளர் பதவிக்கு எதிர்காலத்தில் லத்தீன் அமெரிக்க பெண் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற நிலையை தாம் முன்வைத்துவிட்டதாக அவர் கூறினார். 80 ஆண்டு வரலாற்றில் இதுவரை பெண்கள் அந்த பதவியை வகித்ததில்லை. மேலும் ஒரே ஒரு லத்தீன் அமெரிக்கர் பெருவின் ஜேவியர் பெரஸ் டி செல்லா மட்டுமே 1982 முதல் 1991 வரை ஐநாவின் உயர்நிலை பதவியில் சேவையாற்றி உள்ளார். வடகொரியா கிழக்கு கரையை நோக்கி அடையாளம் காணப்படாத ஏவுகணையை பாய்ச்சியதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அணு ஆயுதம் கொண்ட நாடாக தனது நிலையை அது மீண்டும் உறுதிப்படுத்திய சில நாடுகளுக்கு பின் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகள் நிறுத்தும்படி ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு நிறைவேற்றிய தீர்மானத்தை பியோங்யாங் இவ்வாரம் நிராகரித்ததை தொடர்ந்து இது நடந்துள்ளது. முன்னதாக ஜப்பானின் கடல் பகுதி என அழைக்கப்படும் கிழக்கு கரையை நோக்கி 8 நாட்களுக்கு முன் குறுகிய தூரம் பாயக்கூடிய ஏவுகணையை வடகொரியா பாய்ச்சியது. யுனெஸ்கோ பட்டியலில் இடம்பெற்றுள்ள தன்சானியாவின் கோரோன்கோரோ பாதுகாக்கப்பட்ட பகுதியில் நஞ்சு வைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சம்பவத்தில் 10 சிங்கங்கள் மடிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இம்மாதம் 18ஆம் நாள் டூத்து பகுதியில் அந்த சிங்கங்கள் இறந்த நிலையில் மீட்கப்பட்டதாக அதிகார தரப்பினர் கூறினர். சம்பவத்திற்கான காரணத்தையும் பொறுப்பானவர்களை அடையாளம் காண நிபுணர் நிலையிலான விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. விளையாட்டு. ஜப்பான் நகோயா நகரில் நடைபெற்று வரும் ஆசிய போட்டியில் விளையாட்டாளர்கள் தங்குவதற்கான அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக குடியிருப்புகள் சிறப்பாக இருப்பதாக பன்னாட்டு ஒலிம்பிக் செயற்குழு IOC தலைவர் கிறிஸ்தி கவன்ட்ரி தெரிவித்துள்ளார். முந்தைய போட்டிகளைப் போல பாரம்பரிய கிராமம் அமைக்கப்படாமல் செலவை குறைக்கும் நோக்கில் 17,000-க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் தற்காலிக குடியிருப்புகள் தங்கும் விடுதிகள் கப்பல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஏமன் மோதல். மலேசிய அமைதி காப்பு படை அனுப்பப்படுவது ஐநாவின் முடிவை பொறுத்திருக்கும். மடானி கீதா திட்டம் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே நேரடி தொடர்பு தளமாக அமைகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.
3: லிங்கம்ஸ் லிங்கம்ஸ் பயணித்தாளர்களே, உங்கள் நலன் முக்கியம், அதற்கு சிறந்த உணவு வழிகாட்ட உங்கள் பின்னே.

மின்னலின் தீரா இசை நேரம் இப்போது மாலை மணி 5:10 ஆகிவிட்டது. தொடர்ந்தும் பாடல்கள் அது மட்டுமல்ல பல தகவல்களும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். ஹைக்கிங் செய்பவர்களா நீங்க? ஒவ்வொரு வாரமும் இந்த ஹைக்கிங் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றும் ஒரு இடத்தை பற்றி பேச போறோம். சரி, இப்ப அடுத்து இரண்டு பாடல்களுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் தான் அண்ணாமலை. அப்புறம் உழைப்பாளி திரைப்பட பாடல் வருகிறது. தொடர்ந்து கேட்கலாம் தீரா இசையில்.

0: பெண்களே, சமையல் செய்ய போறீங்க, சரி அதுவா இதுவா என ஏன் மனம் அலைப்பாயுது? நம்பி கை வையுங்க.
1: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து மனு சித்ரா குரலில் பாடலை நாம் கேட்டிருந்தோம். சரி, ஒவ்வொரு வாரமும் சொன்ன மாதிரி தான் ஒரு மலையேறும் இடத்தை பற்றி பேசுவோம். ஹைக்கிங் செய்யக்கூடிய ஒரு இடம், இன்றும் ஒரு இடம், ஒரு சிறப்பான இடம். நிறைய பேர் போயிருக்கலாம், போவாமல் இருந்திருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். சரி, எப்படி இருந்தாலும் அடுத்த பாடலுக்கு பிறகு அது என்ன இடம்னு சொல்றோம். இது வந்து கோலாலம்பூர் தலைநகரில் இல்ல, கொஞ்சம் பேரா மாநிலத்துக்கு போக போறோம். என்ன இடம்னு பார்க்கலாம். பாடலை முதல்ல கேட்டுருவோம்.

பாடலுக்கு முன்னதாக சொல்லியிருந்தோம் ஒரு ஹைக்கிங் இடத்தை பற்றி பேச போறோம்னு. சரி, என்ன இடம்னா, இது வந்து பேரா கம்பாரில் இருக்கக்கூடிய ஒரு இடம், குனோங் ரிலாவ். இதை பற்றி தான் பேச போகின்றோம். இந்த இடம் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் சவாலான மலை பகுதியாக தான் இருக்கும். நிறைய பேர் போயிருக்கலாம், மலை ஏறும் நிறைய அனுபவம் உள்ளவர்கள் இங்கே போயிருக்கலாம். இல்லை, புதிதாக நீங்கள் முயற்சி செய்யணும், மலை ஏறணும், பேரா பக்கம் இருக்கீங்களா, இங்கே போனீங்கன்னா நண்பர்களோடு மலை ஏற அனுபவம் உள்ளவர்களோடு போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சொல்லியிருந்தோம்ல, சவால் நிறைந்த இடமாக இருக்கும். இயற்கை நிறைந்த பாதை பயணம் ஆரம்பத்திலே நீங்கள் வந்து பார்க்குறப்ப ஆறு, அப்புறம் சிறிய நீரோடைகள், பசுமையான காடு மற்றும் பழைய தோட்ட பகுதிகள் வழியாக நீங்க போகலாம். அது மட்டும் இல்ல, காட்டு பறவைகள், பூச்சிகள், அப்புறம் சில குரங்குகளின் சத்தத்தை கேட்கும் அனுபவமும் கிடைக்கும். பத்து பேரங்காய் நீர் வீழ்ச்சி இந்த ஹைக்கிங் பாதையில் வந்து நீங்க பார்க்கலாம். அந்த இதிலிருந்து தான் தொடங்குகிறது, அந்த அருகிலிருந்து தொடங்குகிறது பத்து பேரங்காய் வாட்டர்ஃபால் அப்படின்னு சொல்லலாம். நடைப்பயணத்திற்கு பிறகு நீர்வீழ்ச்சியில் ஓய்வெடுத்து குளிர்ச்சியாகலாம், குளித்தது கூட நீங்க போகலாம். மன பாதுகாப்பான முறையில் இந்த நீர்வீழ்ச்சி பார்க்கிறப்ப பல அடுக்குகளை கொண்டதாக இருக்கின்றது. சொல்லியிருந்தோம் சவால் மிக்க பாதையாக இருக்கணும், ஏன்னா கடினமான ஏற்றம். அதனால ஆரம்பிப்பவர்கள் இங்க வந்து நீங்க நிறைய பேரோடு போனீங்கன்னா சிறப்பா இருக்கும், தனியா போயிடாதீங்க. சில இடங்களில் கொஞ்சம் செங்குத்தான ஏற்றங்கள், அப்புறம் பெரிய பாறைகளை நீங்க பார்க்கலாம். இங்க வந்து பார்க்கிறப்ப வரலாற்று சுவடு இங்க வந்து வித்தியாசமான முறையில் இங்க உள்ள சிறப்பு ஒன்றுனா இந்த குனோங் ரிலாவில் இது நீங்க பார்க்கலாம். உச்சி பகுதியில் காணப்படும் பழைய இடங்கள் நிறைய அங்கிருந்து நீங்க ரசித்தும் பார்க்கலாம். சரி, அது மட்டும் இல்ல, போகும்போது எப்போது சொல்கிறதான் போதுமான தண்ணீர் எடுத்துகிட்டு போங்க, அப்புறம் மழை காலத்தில் போவாதீங்க, தவிர்த்து விடுங்கள், அப்புறம் சொன்ன மாதிரி தனியாக போகாமல் நிறைய குழுக்களோடு, அதுவும் அனுபவம் மிக்க குழுக்களோடு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சரி, மொத்தத்தில் இந்த இடம் ரொம்ப ஒரு அருமையான இடம். உடற்பயிற்சி செய்யணும் இல்லை நடைபாதை ஹைக்கிங் போகணும்னா குனோங் ரிலாவ் கம்பார் பேராக்கு நீங்க போய் பார்க்கலாம். இதை பற்றி இணையம் வாயிலாக நிறைய தெரிந்து கொள்ளலாம். புகைப்படங்கள் அங்கும் இருக்கின்றன. அந்த நீர்வீழ்ச்சி சொல்லியிருந்தோம்ல, அந்த நீர்வீழ்ச்சி புகைப்படங்களா நீங்க அங்க போய் பார்க்கலாம். தொடர்ந்து பாட்டு வருது, பாடலுக்கு பிறகு சந்திக்கலாம்.

0: ஹவுஸ் மசாலை சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
1: நம்பிக்கையின் மறுபெயராய் பலமரும் லிங்கம் தான்.
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் எஃப்எம்.

உனிமேனன் தேவன் மாளிகை சுபா கொண்டு வந்திருந்த பாடல் அது. சரி, நேரம் இப்போது மாலைமணி 5:39 ஆகிவிட்டது. சரி, நிறைய பேர் இந்த முதல் முயற்சியாக வந்து பல விஷயங்கள் செய்வோம். இதில் வந்து ரேமா தீனி வந்து இன்று முதல் முறையாக வந்து பலகாரம் செய்திருக்காங்களா? இது வந்துட்டு நிறைய சமையல்லாம் செய்திருக்காங்க, ஆனால் பலகாரம் வந்து இதான் முதல் தடவை வெற்றியானது. வெற்றி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அதாவது அவருடைய கணவர் ராதாகிருஷ்ணன் அனுப்பியிருக்காரு, முதல் முறை ரொம்ப ருசியாக பலகாரம் செய்தது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த சமையல் வந்து முதல் தடவை முயற்சி பண்ணுறப்ப இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பல எண்ணங்கள் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அது யூடியூப்லாம் பார்த்து சமைச்சிங்கன்னா நிச்சயமாக ருசியாக தான் இருக்கும். சரி, அடுத்த பாட்டு வந்து நல்ல ஒரு இனிமையான பாடல் ஹரிஹரன் குரலில் தான் வருகிறது.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9079719
1: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம். புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
2: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, COPD இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

கோடீஸ்வரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், படம் வெளியாகாவிட்டாலும் இந்த பாடல் இன்று வரை எல்லோரும் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு பாடல். ஹரிஹரன் குரல் இந்த பாடலுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து ஒரு பாடல், 6 மணி செய்திக்கு முன்னதாக ஒரு பாடலை கேட்போம். அதனை தொடர்ந்து செய்திக்கு பிறகு இன்றைய வெற்றியாளர் தமிழ் செல்வி அவரோடு தான் பேச போகின்றோம். அப்புறம் அவர் விரும்பி கேட்ட பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகின்றோம். சரி, அடுத்த பாட்டு உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து வருது. நாளை காலை நேரில் வருவாளா, தொடர்ந்து கேட்கலாம்.

0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். 2027 வரவு செலவு திட்டத்தில் எரிபொருளுக்கான உதவித்தொகையையும் வாழ்க்கை செலவு தொடர்பான உதவியையும் நிதியமைச்சு நிலைநிறுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சர் டத்து அருமிசான் முகமது அலி தெரிவித்தார். உலகளவிலான எரிபொருள் விலை உயர்வு வாழ்க்கை செலவின மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மக்களின் சுமையை குறைக்க அந்த உதவி முக்கியம் என அவர் கூறினார். சமூக ஊடகத்தில் நிரம்பியிருக்கும் அங்கீகரிக்கப்படாத தரவுகளும் செயற்கை நுண்ணறிவின் துரித வளர்ச்சியும் மலேசிய புள்ளியியல் துறை எதிர்நோக்கும் முதன்மை சவால்களாக உள்ளது என தலைமை புள்ளியியலாளர் சித்தி ஆசியாகுமா தெரிவித்தார். தொழில்நுட்பத்தின் துரித மாற்றத்தை எதிர்கொள்வதில் இந்த இரு சவால்களுக்கு எதிராக புள்ளியியல் துறை துரித நடவடிக்கை எடுக்கும் கட்டாயத்தில் உள்ளது என்றார் அவர். 2026 பன்னாட்டு இளையோர் மையம் IYC திறப்பு நாள் பல நிரல்களை உள்ளடக்கியிருக்கும் என தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் வான் அகமது ஹஸ்மான் வான் டவுட் தெரிவித்தார். இளையோருக்கான வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, தொழில்நுட்பம், கல்வி ஆகியவற்றை உட்படுத்திய மதிப்பு கூட்டப்பட்ட திட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சீனா அதன் விண்வெளி நிலையத்தின் சமையலறையை மேம்படுத்தியுள்ளது. விண்வெளியில் நீண்ட காலம் தங்கியிருக்கும் விண்வெளி வீரர்களுக்கு சிறந்த உணவை வழங்கும் வகையில் இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளது. இதில் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வசதியும் உணவை சூடுபடுத்தும் கருவிகளும் உட்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் விண்வெளி வீரர்கள் 20 நிமிடங்களில் சூடான உணவை உட்கொள்ள முடியும். பாகிஸ்தானின் தென்மேற்கு பலோச்சிஸ்தான் நெடுஞ்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 5 பயங்கரவாதிகளை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் சுட்டு கொன்றனர். கடத்தப்பட்ட 23 பொதுமக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் இராணுவ பொது ஊடக தொடர் சேவையினர் கூறினர். வெள்ளிக்கிழமை இரவு காலாட்டு அருகே உள்ள N25 கராச்சி சாமான் நெடுஞ்சாலையில் பயணிகளை கடத்தி பணம் பறிக்க அந்த பயங்கரவாதிகள் முனைந்தனர். விளையாட்டு. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. ஊஷு போட்டியில் மகளிருக்கான தைஜி குவான் தைஜி ஜியான் பிரிவுகளில் சீனாவின் தாங் ஜின் தங்கம் வென்றார். அவர் 19.553 புள்ளிகளை பதிவு செய்தார். ஜப்பானின் சைட்டோ ஷிஹோ வெள்ளி பதக்கத்தையும் புருனையின் லஜ்கார் பஸ்மா வெண்கலத்தையும் பெற்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

மின்னலின் தீரா இசை தொடர்ந்து இன்றைய வெற்றியாளர் தமிழ் செல்வி அவரோடு தான் பேச போகின்றோம். அவர் விரும்பி கேட்ட பாடல்களையும் கேட்டு ரசிக்கப் போகின்றோம். சரி, அவரோடு பேசுவதற்கு முன்னதாக அவர் கேட்ட ஒரு பாடல் உன்னிகிருஷ்ணன் குரலில் வருகிறது, தொடர்ந்து கேட்கலாம்.

0: திராயசியல் இன்றைய வெற்றியாளர் தமிழ் செல்வி அவங்களோடு தான் பேச போகின்றோம். தொடர்ந்து வணக்கம் தமிழ் செல்வி.
1: வணக்கம் சசி. வணக்கம் மின்னரசன்.
0: எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பாக இருக்கின்றோம். ஆகவே இன்றைய வெற்றியாளர் நீங்க தான், மகிழ்ச்சியா?
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: எதிர்பார்த்தீங்களா உங்களுக்கு நாங்க அழைத்து பேசுவோம்னு?
1: எதிர்பார்க்கவே இல்ல, திடீர்னு தான் அழைப்பு வந்தது.
0: வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி போய் சொல்லுங்க, தமிழ் செல்வி எந்த ஊரு, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க, உங்களை பற்றி சுருக்கமா சொல்லுங்க, நேயர்களுக்கு தெரியணும்ல.
1: பண்டிங் வட்டாரம் இங்கதான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே, படிச்சது எல்லாம் அங்கதான், திருமணமும் ஆனது இங்கதான், பிள்ளைங்க எல்லாம் பிறந்து எல்லாம் படிக்க வச்சுக்கலாம், இங்கேதான் அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
0: பந்திங்க விட்டு வர மாட்டோம் அப்படின்றீங்க?
1: ஆமா, சில என்ன இடத்துக்கு போயிருக்கேன், பக்கத்துல எல்லாம் போய் தங்கியிருக்கேன், கேடா மாநிலத்துல ஒரு 2 வருடம் அங்க தங்கி படிச்சிருக்கேன். அதுக்கு பிறகு மீண்டும் இங்கேயே வந்துட்டேன்.
0: உணவுல இருந்து அங்க பார்க்கக்கூடிய இடங்கள், மக்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பானவர்கள்.
1: எல்லாமே சிறப்பான இடம் தான் இது. ஏன்னா வாழ்ற இடத்த நம்ம சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது.
0: ஆமாம், நானும் சில தடவை வந்திருக்கேன். அந்த கிராமத்து வாசம் நிறைய இடத்துல அங்க பார்க்க முடியும்.
1: ஒரு சின்ன எஸ்டேட்லதான் வாழ்ந்துட்டு இருந்தோம், அது இப்ப பெரிய பட்டணமா மாறி பண்டாசி மாசம் மாறிடுச்சு. நாங்க ஆனா தாமான் வீட்டுல இங்கிட்டு இருக்கோம், அந்த பக்கம் அங்க இருந்து வெளியாயிட்டோம். அம்மா வீடுலாம் இன்னும் அங்கதான் இருக்காங்க.
0: சரி தமிழ் செல்வி, திரும்பவும் நிறைய பேசுவோம். நீங்கள் கேட்ட பாடல்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை தான் அடுத்தடுத்தும் கேட்டு ரசிக்க போகின்றோம். கேட்கலாமா அடுத்த பாட்டு?
1: கேட்கலாம்.

0: மக்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712991 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சு தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்திலயும் 1 கிலோ வாங்கி வந்துடு. பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுமிடையே விற்கிறாங்க. தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும். பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
3: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
4: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: தமிழ் செல்வி வெற்றியாளர் அவரோடு தான் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். தமிழ் செல்வி சொல்லுங்க, நேரம் கிடைக்கிறப்ப விடுமுறை நேரத்துல உங்களுக்கு பொழுதுபோக்குனா என்ன என்ன செய்வீங்க? ரொம்ப
1: பொழுதுபோக்குனாக்கா ஏதாவது சமி பண்ணலாம், கொஞ்சம் சில பிள்ளைங்க பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைச்சு கொடுப்பேன். மத்த நேரம் நல்லா ரேடியோ தான், வானொலி தான் எப்போதும் கேட்டுட்டு இருக்கிறது. அதுவும் அந்த எப்படி ஆனந்த பெண் கேட்டு தீர ஆசையா மாறிடுச்சு. ஒரு நாள் 4 மணி எப்ப ஆகும்னு இருக்கும், 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நாங்க ரேடியோ பக்கமா தான் இருக்கோம். எந்த வேலையும் செய்யறது இல்ல அந்த டைம்ல. அப்படியே அங்க போறேன்னா அந்த கிச்சன்ல ஒரு அங்க ஒரு வானொலி வச்சிருக்கிறேன். மத்த நேரம் கைது தொலைபேசி வச்சுக்கிறது. அது இப்படிதான் பொழுது. நான் ரொம்ப பொழுது போட்டுறதுன்னா இந்த மாதிரிதான், வேற ஒண்ணும் நான் எதுவும் செய்யறதுக்கு இல்ல.
0: சரி, உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. தீராசைய ரொம்ப மறக்காம கேட்டுருவீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே நேரத்துல பொழுதுபோக்குனாலே வந்து சமையல் தான் அப்படின்னு சொல்றப்ப சொல்லுங்க தமிழ் செல்வி, உங்களுடைய சமையல்ல எது ரொம்ப சிறப்பா இருக்கும்?
1: ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொன்னாக்கா சாடின் சம்பள் நல்லா செய்வேன். என் மகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சாடின் சம்பள், நீங்க செய்யுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்குவமா செஞ்சு கொடுப்பேன். அந்த ஒரு மாதிரி அந்த வாசம் வராம இருக்கிறதுக்கு நம்மளோட ஸ்டைல்ல நானும் செஞ்சு கொடுப்பேன். செஞ்சுட்டு நான் சாம்பார் வச்சுட்டேனாக்கா இல்லைனா கீரை கடைஞ்சிருச்சுனாக்கா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். அந்த மாதிரி சமையல்லாம் நல்லா செய்வேன்.
0: சரி,
1: மற்றபடி கோழி சம்பல் வந்து நல்லா செஞ்சிருவேன், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சமையல்.
0: புதியதாக முயற்சி செய்யறது அப்படின்னா யூடியூப்லாம் பார்த்து சமைப்பீங்களா? அந்த மாதிரி இருக்காது.
1: யூடியூப்லாம் பார்ப்பேன், ஆனா அந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியாது. நம்ம சொந்தமா செய்யறது இன்னும் ருசியா இருக்கும். அதெல்லாம் பார்த்து செய்யறத விட நம்மளே சொந்தமா கற்பனையில செய்யறதுல இன்னும் நல்லா இருக்கும். பலகாரம் எல்லாம் செய்யறதுனாக்க எனக்கே தோன்றத நான் செய்வேன், எப்படி செய்யலாம். இப்ப கேசரி எல்லாம் சொல்லுவாங்க பல விதமா செய்யலாம், அப்படி செய்யலாம்னு. ஆனா நான் என்னோட சொந்த விருப்பத்துல செய்வோம், அது நல்லா இருக்கும்.
0: என்ன செய்யறது? சரி, பந்திங்க வந்தா இந்த சாடின் சம்பால் எங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்கணும்.
1: கண்டிப்பா.
0: சரி தமிழ் செல்வி, அடுத்து ஒரு பாடலை கேட்போம். பாடலுக்கு பிறகு நிறைய பேசலாம்.

0: தமிழ் செல்வி அவருடைய விருப்ப பாடல்களோடு அவரோடும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழ் செல்வி, சொல்லுங்க, நீங்க சுற்றி பார்த்த இடங்கள் நிறைய இருக்கும், அப்படி நீங்க போன இடம், மறக்க முடியாத இடம், மனதுல ரொம்ப பதிந்த இடம்னா அது எந்த இடம்?
1: எந்த இடம்னாக்க, லங்காவுக்கு போயிருந்தோம் ஒரு தடவை. அங்க ரொம்ப எனக்கு பிடிச்ச இடம், அந்த கடல் ஓரத்துல பிள்ளைங்களோட போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ண ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே இருந்தோம். தங்கி இருந்துட்டு வந்தது அதை மறக்கவே முடியாது.
0: என்னமோ
1: ரொம்ப பிடிச்சிருந்தது லங்காவு. அந்த தடவை போகணும்னு ஒரு எண்ணம் இருக்கு,
0: வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களா?
1: மைசூர்ல ஒரு கோயில் இருந்தது, தங்க கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மனசுக்குள்ளே இருக்கு, என்னமோ
0: மனசுக்குள்ளே இருக்கு,
1: ஆனா அது வெளிய வர மாட்டேங்க, சொல்ல முடியல. அந்த கோயில வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு அபூர்வமா இருந்துச்சு.
0: அன்னைக்கு
1: நடுவுல குளத்தைய நடுவுல இருந்தது அந்த கோயில் வந்து, காட்சி மறக்கவே முடியல, நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, திருப்பதி அங்கங்கன்னு சொல்லுவாங்க எல்லாமே. ஆனா என்ன இந்த கோயிலை பத்தி சொன்னது கிடையாது, ரொம்ப பேர் சொன்னது நான் கேட்டதில்லை.
0: தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே ஆலயங்கள் சொல்லவே வேண்டாம், ரொம்ப சிறப்பான தலங்களாக இருக்கும். அப்புறம் உணவு, உணவுக்காகவே பல பேர் போவாங்க. அங்க உள்ள இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா?
1: எல்லாமே சாப்பிட்டுருக்காங்க, போனவங்க எல்லாமே செய்வோம் தான். காலையில பசியாறுல இருந்து ராத்திரி சாப்பாடு வரைக்கும் எல்லாம் செய்ய மாட்டோம், சாப்பிட்டாங்க போயிட்டு. நல்லா இருந்தது சாப்பாடு எல்லாம்.
0: சரி தமிழ் செல்வி, அடுத்து ஒரு பாடல், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த பாடல்களை பற்றி தான் பேச போறோம். உங்களுடைய தேர்வு பாடல்கள் ரொம்ப அருமையான பாடல்கள், ரசிக்கக்கூடிய வகையில் நிறைய பாடல்கள் கொடுத்துருக்கீங்க, அதை பற்றி பேசலாம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9079719119.
1: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

0: தமிழ் செல்வி, நீங்க கொடுத்த பாடல்களை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம்ல, சரி சொல்லுங்க, ஏன் இந்த பாட்டு நீங்க கொடுத்த பாடல்கள் ஏன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: இந்த பாடலாம் வந்து 90s வந்ததுனால கொஞ்சம் பழமை கலந்த பாடலா இருக்கு, நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. அதுல இந்த ஆனந்தம் ஆனந்தம் பாடம், அந்த பாடல் வந்து என்ன ரொம்ப கவர்ந்த பாடல்.
0: இப்ப வந்து நாங்க நீங்க கொடுத்த பாடல்கள்ல ஒரு ஒரு பாடல் பேர சொல்லுவோம், இரண்டு பாடல்கள் சொல்லுவோம், எந்த பாட்டு அதிக பிடிக்கணும் நீங்க சொல்ல போறீங்க? சரி, ஆனந்தம் ஆனந்தம் பாடும், அது மலரே ஒரு வார்த்தை பேசு.
1: ஆனந்தம் ஆனந்தம் பாடும்,
0: ஆனந்தம் ஆனந்தம் பாடும், போவோமா ஒரு கோலம்.
1: ஆனந்தம் ஆனந்தம் பாடும்,
0: ஆனந்தம் ஆனந்தம் பாடும், என்னை காணவில்லையே நேற்றோடு,
1: என்னை காணவில்லையே நேற்றோடு,
0: என்னை காணவில்லையே நேற்றோடு, புதுவெள்ளை மழை,
1: என்னை காணவில்லையே நேற்றோடு,
0: என்னை காணவில்லையே நேற்றோடு, நலம் நலம் அறியாவல்,
1: நலம் நலம் அறியாவல்,
0: நலம் நலம் அறிய ஆவல், உன்னை பார்த்த பின்பு நான்,
1: உன்னை பார்த்த பின்பு நான்,
0: உன்னை பார்த்த பின்பு நான், தாஜ்மஹால் தேவையில்லை,
1: தாஜ்மஹால் தான்,
0: தாஜ்மஹால் தேவையில்லை, பாரதிக்கு கண்ணம்மா,
1: தாஜ்மஹால்.
0: அப்ப வெற்றி பாடல் தாஜ்மஹால் தேவையில்லை. சரி, அடுத்த வந்து அடுத்து வந்து நான் சில திரைப்படங்களை சொல்லுவோம், அந்த படங்கள்ல எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்க சொல்லணும். நடிகை ஸ்னேகா பிடிக்குமா உங்களுக்கு?
1: ஸ்னேகா பிடிக்கும்.
0: ஸ்னேகாவோட திரைப்படங்களை தான் நான் சொல்ல போறேன், எந்த படம் அதிகம் பிடிக்கும் நீங்க சொல்லுங்க. ஆனந்தம் பார்த்தலை பரவசம்,
1: ஆனந்தம்,
0: ஆனந்தம் பம்மல்கி சம்பந்தம்,
1: ஆனந்தம்,
0: ஆனந்தம் உன்னை நினைத்து,
1: ஆனந்தம்,
0: ஆனந்தம் ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க,
1: அப்படியே ஆனந்தம்,
0: ஆனந்தம் கிங்,
1: கிங் படம்
0: வந்து நான் பார்த்ததே இல்லை, அதனால கிங் வந்து விக்ரம் ஸ்னேகா நடிச்சிருப்பாங்க. ஏப்ரல் மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் வசீகரா, வசீகரா பார்த்திபன் கனவு, வசீகரா வசூல் ராஜா MBBS, வசீகரா ஆட்டோகிராஃப்,
1: ஆட்டோகிராஃப்,
0: ஆட்டோகிராஃப் கடைசியா புதுப்பேட்டை, வெற்றி படம் ஆட்டோகிராஃப். ஆனா உங்க நடித்த திரைப்படங்கள் அனைத்துமே வெற்றி படங்கள் தான், பல படங்கள். ஆட்டோகிராஃப், ஆமா, அதுல அந்த ஒவ்வொரு பூக்களுமே பாடல் மறக்கவே முடியாது. சரி, தமிழ் செல்வி, அடுத்து நீங்கள் கேட்ட பாடலில் ஒரு பாடல் வருது, பாடலுக்கு பிறகு பேசுவோம்.

0: தமிழ் செல்வியோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழ் செல்வி, இப்பதான் 6 மணிக்கு பிறகு பேச ஆரம்பித்தோம், இப்ப மணி 7 நெருங்கி கொண்டிருக்கின்றது. எப்படி இருந்தது எங்களோட பேசினதில்? நேரம் போனதே தெரியலன்னு பேசிக்கிட்டே இருக்கலாம் தோணுதா?
1: நன்றி
0: சொல்ல போறீங்க
1: எல்லாருக்கும், என்னோட பிள்ளைங்களுக்கு, அப்புறம் கணவருக்கு, அப்புறம் பரமனனுக்கு, உங்களுக்கு, சசிக்கு, அப்புறம் மின்னல ஃபேமிலி நிர்வாகத்துக்கு, அதான் குழுவினருக்கும் எனக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அப்புறம் நேர்களுக்கும் என்னோட விருப்ப பாடலை எவ்வளவு நேரம் செம்மி ஒடுத்தது, நேர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன்.
0: ஆமா, ஏன்னா இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கமாக நேயர்கள் நிறைய பேர் வந்து தமிழ் செல்விக்கு நன்றி சொல்லிருங்க, பாட்டெல்லாம் அருமையா இருக்கு அப்படின்றாங்க.
1: அனைவருக்கும் நன்றி.
0: சரி தமிழ் செல்வி, உங்கள் அன்புக்கும் நன்றி. ஏன்னா நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க சமையல் அறையில வந்து பக்கத்துல வானொலி எல்லாம் வச்சு தீரா இசை மட்டும் இல்ல தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உங்களுடைய அன்பு ஆதரவுக்கு எப்போதுமே எங்களுடைய
1: நன்றி. மறக்கவே முடியாது, அந்த வானொலி வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, மின்னலாசம் ஒன்றி தான் படிக்கும்.
0: நன்றி தமிழ் செல்வி, நன்றி. அடுத்து ஒரு பாட்டு வருது, வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்போம். சாடின் சம்பால் மறந்துடாதீங்க.
1: வாங்க பந்தின்க்கு வந்தாங்கன்னா எனக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க, கண்டிப்பா செஞ்சு. அந்த ரொட்டி இருக்குல்ல, வார ரொட்டி வச்சு சாப்பிட்டோமா அவ்வளவு நல்லா இருக்கும்.
0: சரி, நீங்க சொன்ன அழைத்ததே வந்து எங்களுக்கு அப்படியே வயிறு நிறைந்த மாதிரி இருக்கு. நன்றி நன்றி.
1: சரி, ரொம்ப நன்றி சசி.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9072119.
1: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். தொடர்பு அமைச்சின் மடானி கிராம தத்தெடுப்பு முனைப்பின் வாயிலாக தெபாட கரேங் கிராம பள்ளி வாசலின் மறு நிர்மாணிப்புக்கு தொழில் மயமாக்கப்பட்ட கட்டட முறை தொழில்நுட்பம் IBS அதன் நிர்மாணிப்பை விரைவுபடுத்தியுள்ளது. இதன் வாயிலாக ஓரிட மக்களுக்கு வசதியான பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்தி தர முயன்றதாக அமைச்சர் டத்தோசரி ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். இவ்வளை ஒவ்வொரு மாநிலத்தின் தனித்துவமான அரசியல் அமைப்பும் பல்வேறு சூழல்களும் பல அரசியல் கூட்டணிகளுக்கு வழிவகுப்பதாக பக்கத்தன் ஹரப்பன் தொடர்பு இயக்குநருமான டத்தோ ஸ்ரீஃபாமி சொன்னார். ஒவ்வொரு மாநிலம் சொந்த அரசியல் பாணியை கொண்டிருப்பதால் அண்மைய சூழ்நிலைகளை ஒரே கோணத்தில் அணுகக்கூடாது என்றார் அவர். பண்டாஞ்சையாவில் உள்ள 4 தளங்களில் சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கையை குடிநுழைவு துறையினர் முறியடித்துள்ளனர். அதோடு 15 அந்நிய நாட்டினர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அத்துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா ஷாபன் தெரிவித்தார். கடந்த 1 மாதமாக நடத்தப்பட்ட உளவு உட்பட பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாலை வரையில் நாடு முழுவதும் 32 பகுதிகளில் காற்று தர குறியீடு ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளதாக மலேசிய காற்று மாசு குறியீடு நிர்வாக முறை தெரிவித்துள்ளது. மிக அதிகமாக சரவாசரியானில் IPU குறியீடு 173 பதிவாகியுள்ளது. புத்ராஜயா, நீலாய், ஷா ஆலாம், சரம்பான், ஜோஹர் ஆகிய பகுதிகளில் IPU குறியீடு 160-155 உள்ளது. பிரான்சில் டீசல் விலை புதிய உச்சத்தை எட்டியது. அந்நாட்டில் டீசல் லிட்டருக்கு 2.41 யூரோவாக விற்கப்படுகிறது. எரிபொருள் விலை உயர்வு பல நாடுகளில் பதற்றத்திற்கு வித்திட்டுள்ளது. இவ்விலை 2018 எண்ணெய் விலை உயர்வுக்கு எதிராக வெடித்த ஆர்ப்பாட்டம் மீண்டும் நிகழும் என்ற அச்சத்தில் பிரான்ஸ் அரசாங்கம் உள்ளது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. தேசிய மகளிர் பூப்பந்து அணியினர் 3-0 என ஹாங்காங்கை முதல் சுற்றில் வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினர். ஒற்றையர் பிரிவில் தேசிய விளையாட்டாளர் கே லட்சணா, மகளிர் இணையினர் பலிதான் எம் தினா மற்றொரு ஒற்றையர் விளையாட்டாளர் வாங் லிங்ஜிங் ஆகியோர் இந்த வெற்றிகளை பதிவு செய்தனர். அடுத்த சுற்றில் மலேசியா தென்கொரியாவுடன் பொருதுகிறது. இவ்வளை இந்திய பூப்பந்து அணியினரும் 3-0 என்ற புள்ளிகளில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:12. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:12.

மின்னலின் தீரா இசை எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்தும் பாடல்கள் 7:30 வரை கேட்டு ரசிக்கப் போகின்றோம். 7:30 எப்போது போல வானொலி நாடகம் இடம்பெறும், கேட்க மறந்துடாதீங்க. சரி, அடுத்த பாட்டு வந்து சித்ரா ஸ்ரீனிவாஸ் குரலில் பாட்டு வருது, கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து. அதனை தொடர்ந்து ஸ்ரேயா கோஷல் விஜய் யேசுதாஸ் குரலிலும் பாடல் காத்துக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முறுக்கு கொண்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் இருக்கு தானே?
1: பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் தானே இருக்குப்பா.
2: கேசரி வேணும்னு முதலே நான் சொல்லிட்டேன். பாபாஸ் கேசரி மிக்ஸ் ரெடியா இருக்குல்ல?
1: பாபாஸ் கேசரி மிக்ஸ் செஞ்சு தரட்டி கண்ணே. என்னங்க உங்களுக்கு?
3: நண்பர்களை விருந்துக்கு வர சொன்னேன். ஆனா
1: தாராளமா வர சொல்லுங்க. சுவைக்கு சுவையான பாபாஸ் பலகாரமாவுங்க மசாலா பொருளுங்க இருக்கிறப்போ சுறுசுறுப்பு தானே வந்துடும்.
4: மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளில் பாபாஸ் பொருட்கள் கிடைக்கும். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
5: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
6: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079712919.
7: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.

ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தோம். சரி, ஒரு வாழ்த்து இருக்கின்றது. அம்மா மறைந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது, இருந்தாலும் அவருடைய நினைவுகள் என்றும் எங்களை விட்டு போகாது. நாளைக்கு அம்மாவுக்கு பிறந்த நாள். அம்மா இல்லாவிட்டாலும் எங்களுடைய அவருடைய அன்பு, அம்மாவுடைய அன்பு ஆசீர்வாதம் எப்போதுமே எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வாழ்த்து பதிவு செய்து இருக்கின்றனர். யார்னா, கணவர் பரமசிவன், பிள்ளைகள் ராதாகிருஷ்ணன், கோபிநாதன், ராணி, ராஜேஷ், மருமகள்கள் ரேமதினி, விலாசினி, பேரப்பிள்ளைகள் புகழேந்தி, காவியா, யுவின் நாதன், இவர்கள் அனைவருமே அம்மாவுக்கு வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்காங்க. பிறந்தநாள் வாழ்த்து. அம்மா என்றுமே எங்கள் மனதில் கடைசி வரை இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடலையும் கேட்டிருக்காங்க. தளபதி திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேட்கலாம். மேலும் யார் யாரெல்லாம் இன்று பிறந்தநாள் கொண்டாடுறீங்க, உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துகள்.

எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

நல்ல ஒரு இனிமையான பாடலை கேட்டிருந்தோம். இன்றைய தீரா இசையின் நிறைவு பாடலுக்கும் வந்துவிட்டோம். உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரலில் அடுத்து பார்வை ஒன்று பொதுமை திரைப்படத்திலிருந்து பாட்டு வருது. அதனைத் தொடர்ந்து வானொலி நாடகம் மறு ஒளிபரப்பாக கால பயணம் என்ற தலைப்போடு இன்றைய வானொலி நாடகம் இடம்பெறப் போகிறது.

0: அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. பணம், பொருள், பெயர், புகழ் சேர்க்கறதுலதான் வாழ்க்கை முழுமை அடைகிறது என நம்முள்ள பல பேர் நம்புறோம். சந்தோஷமா வாழறதும் மத்தவங்களை சந்தோஷமா வாழ வைக்கிறதுலயும் வாழ்க்கை முழுமை அடையும் என வாழ்ந்து காட்டிய ஒருத்தரை பற்றிய கதை. ஜெஷூரன் பல உலக நாடுகளுக்கு சென்று மக்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிய வச்சுக்கிட்டு வர மலேசிய சாதனையாளரின் உண்மை கதையின் தழுவலி இந்த கால பயணம்.
1: வாங்க விஞ்ஞானி அவர்களே, ரொம்ப நேரமா உங்க வரவுக்காக தான் காத்துட்டு
2: இருக்கேன். சாரி டாக்டர் வின், இந்த டைம் மிஷின்ல செட்டிங்ஸ் பண்றதுல கொஞ்சம் லேட் ஆயிருச்சு.
1: இந்த கண்டுபிடிப்புக்கு முழு பண உதயம் நான் தான் தரேன். இந்த கிரேட் டாக்டர் அகிலனுக்கு ஞாபகம் இருக்கா?
2: அது ஞாபகம் இருக்கிறதுனால தான்டா பிடிவாதமா கேட்டேன்னு. இந்த மிஷினை உன்ட்ட காட்டணுன்றதுக்காக உன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்.
1: சரி சரி, நீ நேரத்தை வீணாக்காம இந்த டைம் மிஷின் எப்படி வேலை செய்யணும்னு விளக்கமா சொல்லு.

0: கவின், இது ஒரு ட்ரீம் டைம் மிஷின். இந்த மிஷின்ல படுத்தா உன்னோட கனவு மூலமா கடந்த காலத்துக்கு பயணம் பண்ணலாம். அங்க சிறு வயசுல கவினை அவனோட கனவுல சந்திச்சு பேசலாம்.
1: கனவுல பேசலாமா? புரியலடா ஆகிலனே.
0: சாதாரணமா ஒவ்வொரு மனுஷனும் அவனோட வாழ்நாள்ல அப்பப்ப கனவு மூலமா கடந்த காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணுவான். ஆனா அது அவனையே அறியாம தன்னால நடக்கிற ஒண்ணு. இந்த மிஷின் அப்படி இல்லாம பிளான் பண்ணி எப்போ எங்க போகணுமோ அங்க அனுப்பி வைக்கும். அங்க இருக்கிற கவினை நீ சந்திச்சு பேசவும் முடியும். அப்படி நீ பேசுறது அங்க இருக்கிற கவினால உணரவும் முடியும்.
1: அகிலா, அப்படின்னா கனவுல நான் சொன்னத நிஜத்துல அவன் செஞ்சானா இங்க என்னோட வாழ்க்கை மாறுமா?
0: உடனே மாறாது. உன்னையே அறியாம கொஞ்ச நாள்ல மாறிடும்.
1: அகிலா, நான் டைம் டிராவல் பண்ணணும்.
0: நீ போக போறியா? உனக்கு என்னடா பிரச்சனை? வேர்ல்ட் டாப் 10 பணக்காரன்ல ஒருத்த நீ. 45 வயசுலயே சொந்த உழைப்பால நல்ல நிலைக்கு வந்தவனி. உலகமே உன்னை பாராட்டுது. பழைய காலத்துக்கு போய் இனி என்ன தடா மாத்த போற?
1: சொன்னா உனக்கு புரியாது. என்ன அனுப்பி மட்டும் வை.
0: கவின், உன் தம்பி இறந்ததுல இருந்து நீ பண்றது எதுவுமே சரியில்லடா. உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. ஒருவேளை உன் தம்பிய பாக்குறதுக்கு தான் இந்த பயணமா? அதுக்கும் பதில் இல்லையா? சரி, எந்த வருஷத்துக்கு போகணும் அதையாச்சும் சொல்லு.
1: 2014.
0: கவின், அப்பதானே உன்னோட ஒரு பக்க காது கேட்காம போச்சு. அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள டைமுக்கு தான் போக போறியா?
1: இல்ல அகிலா, 2014 முன்னாடியே அந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு. உனக்கு தான் தெரியுமே, காது கேட்காம போனதுல ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்த டைம் தான் 2014. அங்கதான் போக விரும்புறேன்.
0: கவின், கொஞ்ச நாளாவே நீ பிசினஸ்ல சரியா கவனம் செலுத்துறது இல்ல. ஆபீஸ்லயும் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொன்ன. இந்த நேரத்துல இந்த பயணம் தேவைதானே உனக்கு?
1: நான் என்ன ஒரேடியாவ போக போறேன்? நைட்டு தூங்கி இருந்துச்சா உடனே இங்க இருக்க போறேன்.
0: சரி, நான் சொன்னா கேட்கவா போற? ரிலாக்ஸ் பண்ணி இந்த மிஷின்ல படு. சில நொடியில 2034ல இருந்து 2014 போயிடுவேன். நான் இங்க உன்னோட உன் பாடி கண்டிஷனை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரியா?

0: எங்க பார்த்தாலும் தங்கமும் வைரமும் ஜொலிக்குது இல்ல தம்பி.
1: ஆமா ஆமா, இவ்வளவு அழகான கோவில் நான் பார்த்ததே இல்லை. சூரிய ஒளிப்பட்டு அந்த தங்க நிற கோபுரம் பிரம்மாண்டமா இருக்கு.
0: இந்த இடத்தோட பேரு கோல்டன் பக்கோடா. மேமர்ல மிகவும் புனிதமா கருதப்படுற கோயில். 2500 வருஷம் முன்னாடி கட்டினது.
1: அம்மாடியோ, அவ்வளவு பழசா? எங்க பார்த்தாலும் தங்கமா ஜொலிக்குது.
0: இதெல்லாம் ஒரு தற்காலிகமான டைவர்ஷன் தான்.
1: டைவர்ஷனா? எதுல இருந்து?
0: ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண டிப்ரெஷன்ல இருந்து தற்காலிகமா விடுபட இந்த மாதிரி கோவிலை தேடி வராங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இயற்கையை தேடியும் போறாங்க. ஒன்ன மாதிரி சில பேரால மட்டும்தான் நிரந்தரமான டைவர்ஷனை தேடி கண்டுபிடிக்க முடியும்.
1: என்ன மாதிரியா? புரியலையே.
0: உன்னோட ஒரு காது கேட்காம போன டிப்ரெஷன் இருந்து வெளியாக கித்தாரும் இசையும் உனக்கு ஒரு நிரந்தர டைவர்ஷனா இருந்துச்ச, அதைத்தான் சொல்றேன்.
1: உங்களுக்கு எப்படி என்ன பத்தி தெரியும்? யார் நீங்க?
0: ஏஞ்சல்னு வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில சில நல்லதை செய்ய வந்திருக்கேன். நீ புத்திசாலியான பையன். உன்னோட நிரந்தர டைவர்ஷனை கண்டுபிடிச்சு டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்துட்ட. ஆனா எத்தனை பேரால இதை செய்ய முடியும்? டிப்ரெஷனால தினமும் உலகம் முழுக்க பல பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னால உன்னால உங்களுக்கு உதவ முடியும்.
1: நான் எப்படி உதவுறது? அப்படியே முடிஞ்சாலும் நான் ஏன் அதை செய்யணும்?
0: உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. மியான்மருக்கு போயிட்டு வர வெறும் 200 வழி தான் ஃப்ளைட் டிக்கெட். நாளைக்கு கிளம்பிப்போம்.
1: மியான்மருக்கு போகணுமா? இப்ப அங்கதானே இருக்கேன்.
0: தம்பி, நீ இருக்கிறது கனவுல. உன்னை நிஜத்துல போக சொன்ன. அங்க நீ சந்திக்கிற மக்கள் கிட்ட உன் லைஃப் ஸ்டோரிய உதாரணமா வச்சு டிப்ரெஷன்ல இருந்து எப்படி வெளியே வர்றது, சந்தோஷமா எப்படி வாழ்றது இதெல்லாம் சொல்லி கொடு. அப்புறம் பாரு அதுல கிடைக்கிற சந்தோஷம் எப்படி இருக்குன்னு.
1: ஆனா அங்க எனக்கு யாரையும் தெரியாத, நான் எப்படி தனியா போறது?
0: உன்னோட கீதர் தான் இருக்குல்ல, அது துணையை எடுத்துருப்போ. அந்த இசையை கேட்கவே உன்னை சுத்தி கூட்டம் கூடும். உன்னால முடிஞ்சதை மட்டும் செய்ய, மத்ததெல்லாம் தன்னால நடக்கும்.
1: இங்க பாருங்க, அந்த மக்கள் கிட்ட எனக்கு எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாது.
0: உன் மனசுல தோன்றத பேசுப்பா, அது போதும்.
1: சரி, ஏஞ்சல்னு சொல்றீங்க, அதனால மட்டும் நீங்க சொல்றத செஞ்சு பாக்குறேன்.
2: அகிலன், இவன் என்ன திடீர்னு ஏதோ கனவு கண்ட மியான்மர் போற அங்க உள்ள ஆளுங்க கிட்ட பேச போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு கொஞ்சம் கேளியா? எனக்கு அவனோட பாதுகாப்பு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு.
3: நான் என்னத்தமா சொல்றது, இவனை பத்தி தான் நமக்கு தெரியுமே. முடிவு எடுத்துட்டானா மாத்திக்கவே மாட்டான்.
1: அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். நான் என்ன போர் நடக்கிற நாட்டுக்கா போறேன்? இங்க பக்கத்துல இருக்கிற மியான்மருக்கு.
2: அதுக்குன்னு யாரையுமே தெரியாத நாட்டுல யார போய் பார்த்து பேசிட்டு வர போற?
1: அதெல்லாம் பாத்துக்கலாமா? என்னால முடிஞ்சத நான் செய்யறேன், முடியாதத கடவுள் பாத்துப்பாரு.
3: நான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி தரேன். கவினுக்கு இதுதான் நிம்மதி தரும்னு நினைச்சானா, அவன் போயிட்டு வரட்டும், நாம தடுக்க வேணாம்.
2: ஏதோ நீ சொல்றேன்னு ஒத்துக்கிறேன். கடவுள் பாத்துப்பாரோ இல்லையோ, நீ கொஞ்சம் அவனை பாத்துக்கையா. உன்னை நம்பிதான் இவனை இவன் போக்கிலேயே விடுற. எங்களுக்குன்னு இருக்கிறது கவின் ஒருத்தன் தான்.
1: அம்மா, எனக்கு நீங்களும் தம்பியும் மட்டும்தான் இருக்கீங்க, கவலைப்படாதீங்க. சரியா?
2: சரியா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அம்மா உனக்காக காத்துட்டு இருப்பையா.
1: மறுபடியும் நீங்களா? இதுவும் கனவு தானே? சரி, நீங்க யாரு?
0: பயப்படாத கவினே, ஃப்ளெக்ஸாரு. உண்மையை சொல்றேன், நான் தான் நீ. 2034 இருந்து டைம் ட்ராவல் பண்ணி 2014 என்னையே பார்க்க வந்திருக்கேன். என் வாழ்க்கையில மாற்ற வேண்டிய சில விஷயங்களை உன் மூலயமா மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீ ஒத்துழைச்சா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும்.
1: என்னமோ சொல்ற, நம்ப முடியலனாலும் நம்புறேன். ஓ முகம் வேற, ஏ முகம் மாதிரியே இருக்கு. அதற்கட்டும் இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க?
0: சரிவா, அப்படியே நடந்துகிட்டே பேசுவோம். இந்த இடத்தோட பேரு மவுன் தம்பூரா. எப்படி இருக்கு?
1: கடவுள் எனக்கு கண்ணை படைச்சது இப்படி ஒரு அழகான காட்சியை பார்க்கத்தான்னு தோணுது. இந்த மலை உச்சியில இருந்து சுத்தி இருக்கிற கடலை பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. இத வச்சு இன்னைக்கு என்ன கருத்து சொல்ல போற?
0: சரி, உன்னோட மியான்மர் பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு?
1: நீ சொன்னு போனதுக்கு படாத பாடுபட்டுட்டேன். அகிலனுக்கு தெரிஞ்ச சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சந்திக்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இல்லனா அங்க யார போய் பார்த்து எப்படி பேசிருப்பனே தெரியல. அங்க போய் இறங்கின பிறகு என்ன கூட்டிட்டு வந்தவங்க இருந்து கார் டிரைவர் வரைக்கும் யாருக்குமே இங்கிலீஷ் தெரியல. குடிக்க தண்ணி கேட்க கூட அவ்வளவு கஷ்டப்பட்டேன். கடைசியா கடவுள் புண்ணியத்துல அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ல ஒருத்தனுக்கு ஏதோ அரையங்குறையுமா இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால நான் தப்பிச்சேன். இல்லனா இங்க இருந்து போனதுக்கு நான் புரியாத மொழியில தான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பேன்.
0: ஆக போனது உனக்கு திருப்தியா இல்ல?
1: அப்படின்னு இல்ல. ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் பேசி முடிச்ச பிறகு அங்கிருந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஓடி வந்தான். அவனுக்கு ஒரு பக்க காது கேட்காம டிப்ரெஷன்ல இருக்கேன்னு சொன்னான். நான் பேசினதை கேட்டு ஒரு தெளிவு வந்திருக்கேன்னு சொன்னான். அதை கேட்ட அடுத்த நொடி எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். போனதுக்கு எதையோ சாதிச்ச ஒரு மன திருப்தி கிடைச்சிச்சு. என்ன சத்தம் அது?
0: அது ஒண்ணும் இல்லையா, எரிமலை மேல இப்படிதான் சின்ன சின்ன சத்தம் எல்லாம் கேக்குறது, சகஜம் தானே?
1: என்னது, எரிமலையா? அது மேல நின்றுகிட்டு தான் பொறுமையா பேசிட்டு இருக்கியா நீ?
0: பயப்படாதடா, ஃபியூச்சர்ல இருந்து வந்த எனக்கு இது எப்ப வெடிக்கணும் தெரியாதா? கொஞ்ச நேரம் முன்னாடிதான் இந்த இடத்தோட அழகா அப்படி எப்படி ரசிச்சு பார்த்த?
1: தெரியாம பாத்துட்டேன்.
0: தெரியாமலாம் இல்ல, அதுதான் உன்னோட இயல்பு. நீ எந்த கஷ்டத்தை அனுபவிச்சாலும் அதை அப்போவே மறந்துட்டு வாழ்க்கையோட அழக ரசிக்க ஆரம்பிச்சிடுற. இப்படி ஒரு நல்ல பழக்கத்தை தான் டிப்ரெஷன்ல கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்லி கொடுன்னு சொல்றேன்.
1: இப்ப என்ன, அடுத்து இந்த நாட்டுக்கு போகணுமா? அது நேராவே சொல்ல வேண்டியதானே. எந்த நாடு இது?
0: இந்தோனேசியா.
1: உண்மையை சொல்லணும்னா எனக்கு இது செய்யறது பிடிக்காம இல்ல, இதுல கிடைக்கிற மன நிம்மதி ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க காசு வேணுமே, அதுக்கு நான் எங்க போறது?
0: காசை பத்தி கவலைப்படாத, உன் வேலையை சம்பாதிக்கிற எல்லாத்தையும் இதுக்காகவே செலவு பண்ணு. நான் ஃபியூச்சர்ல வசதியா தான் வாழ்றேன். உன்னையும் அந்த வசதியான வாழ்க்கையில அடைய வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீ வந்து சேர போற இலக்கு மாற போறதில்லை, அங்க போற பாதையத்தான் நான் மாத்த

0: டே கவின், நீ என்னடா பஸ்ல போற மாதிரி இஷ்டத்துக்கு போற வர, அங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றா.
1: எங்கடா எதையும் கேட்காம இருக்கேன்னு யோசிச்சேன். தோ கேட்டியே, சரி சொல்றேன். நான் நினைச்ச மாதிரி அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வரான். அடுத்தது அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்கணும்டா.
0: பொண்ணு அவனுக்கா இல்ல உனக்கா?
1: ரெண்டும் ஒண்ணுதான். என்ன மாதிரியே பணம் சம்பாதிக்கணும், ஓடி ஓடி கஷ்டத்திலேயே அவன் வாழ்க்கை முடியக்கூடாதுடா. காதல் ஒண்ணு வந்தா அவன் வாழ்க்கை இன்னும் நிறைவாகும்டா.
0: அதெல்லாம் சரிதான். ஆனா ஏற்கனவே ரெண்டு நாள் டைம் டிராவல், ஆபீஸ்ல வேலைன்னு தூங்காம இருக்கடா. ஓய்வீடு டைம் டிராவல் வேணாண்டா கவின்.
1: ஏய் ப்ளீஸ், இன்னைக்கு மட்டும் போயிட்டு வந்துடும்டா, நாளைல இருந்து ஓய்வெடுத்துக்கிறேன்.
0: முடியாதுண்ணா, கேட்கவா போற? ரிசர்ச்சுக்கு காசு கொடுக்கறவனா போயிட்ட? நீ சொல்றத நான் கேட்டுத்தானே ஆகணும். போ போ, போயிட்டு வா போயிட்டு வா.
1: ரொம்ப நன்றிடா நண்பா.

0: என்ன ஒரு அதிசயம், பிஸி மேன் மிஸ்டர் கவின் திடீர்னு என்னலாம் காஃபி குடிக்க கூப்பிட்டிருக்காரு.
1: டீஸ் பண்ணாதீங்க சன்னனி, ரொம்ப நாளா கூப்பிடணும் கூப்பிடணும்னு இருந்தேன், இன்னைக்கு தான் அது கொஞ்சம் தைரியம் வந்துச்சு.
0: உலகத்தையே தனியால சுத்தி வரீங்க நீங்க, சாதாரணமான என்ன பார்த்து பயப்படுறீங்களா?
1: சாதாரணமான ஆளா நீங்க, எவ்வளவு ஸ்பெஷல்னு எனக்கு தானே தெரியும். கண்டதே உளராம இன்னைக்கே சொல்ல வந்தது சொல்லிடணும், இல்லனா அந்த ஆளு மறுபடியும் கனவுல வந்து திட்டம். ஜனனி
0: நான் கவின், கவின் வீட், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்.
1: சொல்லுங்க.
0: நான் உங்களை இதுக்கு முன்னாடி பல முறை பார்த்திருக்கேன், ஆனா எனக்கு உங்க மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வந்ததில்ல. இப்போ சமீப காலமா அடிக்கடி என் கனவுல வரீங்க.
1: என்னது, உங்களுக்கும் கனவா? ஒருவேளை அந்த ஆளோட வேலையா இருக்குமோ?
0: கவின் ப்ளீஸ் குறுக்க பேசாதீங்க, நான் சொல்ல வந்ததை முதல்ல சொல்லிடுறேன். எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கூடன்னு கடவுள்கிட்ட வேண்டினதுக்கு தான் பலனா கடவுள் உங்களை காட்டியிருக்காருன்னு தோணுது. உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, அப்பா அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கலாம். அப்படி பிடிக்கலனா இல்லனா பரவாயில்ல.
1: இருங்க, நீங்க இப்ப ப்ரோபோஸ் பண்ணீங்களா?
0: அத அப்படியே சொல்லலாம், ஆனா இப்ப முடிவு உங்க கையில தான்.
1: யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல ஜனனி, நான் சொல்ல வேண்டியத நீங்களே சொல்லிட்டீங்க. ஒன்ன தவிர
0: இன்னும் ஒண்ணா? என்னது அது?
1: I love you.
0: I love you too, Kavin.

0: டே கவின், இன்னும் எவ்வளோ நேரம்டா ஆகும்? ஒரு மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவோன்னு சொன்னேன், இன்னும் போய்கிட்டு தான் இருக்கும்.
1: நீ தானடா சொன்னேன் என்னோட பயணம் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ண போறேன்னு சொன்னேன். இப்போதான் சோமாலியா ஏர்போர்ட்ல இருந்து நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள புலம்ப ஆரம்பிச்சிட்ட.
0: ஏய், என்ன பார்த்து சிரிக்கிறது நிறுத்திட்டு டிரைவர் கிட்ட கேட்டு சொல்லு.
1: ஏய், அவனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா கேட்டிருக்க மாட்டேனா?
0: சுத்தம் ஜிபிஎஸ் ஆத்தும் பார்த்து சொல்லுடா.
1: அதுவும் முடியாத, இங்க போன் லைனே இல்ல. அகில, இது வந்துட்டோம்.
0: என்னடா சொல்றாயமா?
1: இதுக்கு மேல கார் போகாது. 15 நிமிஷம் இந்த பாதையில் நடந்து போனா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துருவோம் சொல்றான்.
0: கவின், எங்கடா இருக்கோம்? இந்த இடத்துல நிகழ்ச்சி நடக்கிற மாதிரியே தெரியலையே. எங்க பார்த்தாலும் கடவரிசையா இருக்கு.
2: அதுதான்டா, எனக்கும் புரியல. அட்ரஸ்ல இந்த இடம் தான் போட்டிருக்கு. ஏற்பாடு பண்ணவங்களுக்கு கால் பண்ணலானா ஃபோன் லைன் வேற இல்லை.
0: டேய், இங்க உள்ளவங்களாம் நம்மள ஒரு மாதிரியா முறைச்சு பாக்குறாங்கடா. நான் நம்பி வந்த பாரு, எனக்கு இது தேவைதான்.
2: டேய் அகில, கொஞ்ச நேரம் சும்மா இருடா. 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா இதெல்லாம் அனுபவிச்சாதான் ஆகும்.
0: டே டே டே டே, தத்துவம் பேசி கடுப்பேத்தாதடா. யோசிச்சு ஏதாச்சும் பண்ணு.
2: இரு இரு. Anyone here can speak English? Hello? Anybody there? Anyone can speak English? Hello?
0: டே டே டே, கமிங் கமிங் கமிங், போலீஸ் வந்துட்டாங்கடா. டே, என்னடா இவங்களுக்கும் இங்கிலீஷ் புரியல?
2: இரு இரு, செய்கை மொழியில புரிய வைக்க முயற்சி பண்ணி பாக்குறேன்.
0: டேய் கவின், டேய் கவின, இவங்க நம்மள எங்கடா கூட்டிட்டு போறாங்க?
2: ஐயோ, எலக்ட்ரிக் கீதாரோட மியூசிக் பெடல் பாக்ஸை பார்த்து பாம் செய்யற பொருள்னு சந்தேகப்படுறாங்கடா. ஐயோ, எப்படி புரிய வைக்க போறதுன்னு தெரியலையே.
0: ஐயோ, கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. டேய், மலேசியா எம்பசிக்கு கால் பண்ண சொல்ல முடியாதடா?
2: அகில, இது பாம் இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணாதான் எம்பசி எல்லாம், இல்லைன்னா முதல்ல போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் தான் மத்தது. இப்ப என்ன பண்றது? அங்க நிகழ்ச்சியில எனக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல.
0: என்னடா சொன்ன? காத்துக்கிட்டு இருப்பாங்களா? இவங்க இங்க நம்ம இதை என்ன பண்ணுவாங்க பயத்துல நடுங்கிட்டு இருக்கேன். உனக்கு உன்னோட நிகழ்ச்சி தான் ரொம்ப முக்கியமா போச்சா?
2: ஏய், கண்டிப்பா, அதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்.
0: எனக்கு பயமா இருக்குடா கவின், இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வேற எல்லாரும் வெறித்தனமா பாக்குறாங்க.
3: கூட்டிட்டு போறாங்க.

0: கவின் போயிட்டு வந்துட்டியாடா, என்னடா சொன்னாங்க?
1: அப்பாடா, நல்ல வேலை அங்க இங்கிலீஷ் தெரிஞ்ச போலீஸ் லேடி இருந்தாங்க, அவங்களுக்கு பேசி புரிய வச்சிட்டேன் அகிலன், அது பாம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்களே நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க.
0: அது வரைக்கும் இங்க தான் இருக்கணுமா?
1: பயப்படாதடா அகிலன், நம்ம சரியான நேரத்துக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போயிடலாம்.
0: பிரச்சனை உனக்கு,

0: ஒரு வழியா நிகழ்ச்சி நல்லபடியா முடிஞ்சிருச்சு கவின்.
1: அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சுச்சா?
0: ஆமா, என்னடா கவின் சர்வசாதாரணமா தற்கொலை பண்ணிக்க இருந்தேன்னு சொல்றாங்க. உன்னோட கதையை கேட்டு அவங்களுக்கும் வாழணும்னு ஆசை வந்தது நல்லதா போச்சு. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் தைரியமா ஃபேஸ் பண்ணிடுவாங்கன்னு
1: தோணுது. சரி, இப்ப சொல்ல அகில, இப்படி ஒருத்தரோட மனசை மாத்த முடியுதுன்னா நம்ம பட்ட கஷ்டம் பெருசா?
0: ஆமாடா, இத்தனை நாளா நீ என்னமோ உன் மனசுக்கு பிடிச்சதை செய்யறேன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போதான் புரியுது நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டுறாதடா, தொடர்ந்து செய்.
1: புரிஞ்சா? சரி. அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு.
2: ஐயா, கவின் அம்மாவுக்கு ஒண்ணு பார்க்கணும் போல இருக்கு. உடனே கிளம்பி வரியா ஐயா?
1: என்னடா இது புதுசா இருக்கு? இது வரைக்கும் நான் வெளிநாட்டுல இருக்கனா அம்மா என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு ஒரு மெசேஜ் கூட அனுப்ப மாட்டாங்க. இது என்ன புதுசா?
0: என்னடா சொல்ற? சரி வா கவின், உடனே கிளம்புவோம்.
1: ஜனனி, என்னாச்சு? வீட்டுக்கு போன, அம்மாவை காணோம், அப்புறம் தான் உன்னோட மெசேஜ பார்த்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருக்க, ஏன்?
2: கவின், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அம்மாக்கு நெஞ்சு வலி கவின், ரொம்ப சீரியஸா இருக்காங்க.
1: நெஞ்சு வலியா? நான் போகும்போது கூட நல்லதானே இருந்தாங்க. ஐயோ அம்மா.
0: கவின் கவின் கவின், அம்மா பயப்படாம இரு. அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. நீயே இப்படி பயந்தா தம்பிக்கு யார ஆறுதல் சொல்றது? பயப்படாம இரு. தோ தோ டாக்டர் வந்துட்டாரு. அம்மா எப்படி இருக்காங்க? நான் கேட்டு வா.
3: கவின், அம்மா அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்கடா.
1: டேய், என்னடா சொல்ற? அம்மாவா? அம்மா.
0: டேய் கவின், பாத்துடா.
1: அம்மா, நீ கூப்பிட்டு ஓடி வந்த, இந்த கோலத்துல பக்கத்தை வர சொன்னியா? ஒரே ஒரு தடவை கண்ணு திறந்து பாருமா கவின், ஒரு தடவை கூப்பிடுமா?
0: கவின், தைரியம் மாறுடா.

0: இல்லாத உலகத்துல இப்படி இருக்க போறேன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியலமா. மா பத்திரமா மா அம்மா
1: பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அம்மா உனக்காக காத்துட்டு இருப்பையா.

0: கவின், கவின், உங்களுக்கு மலேசிய சாதனையாளர் விருது கிடைச்சிருக்கு. அதிக நாடுகளுக்கு பயணம் செய்த ஒரே மலேசியன் நீங்க தானா? இப்படி ஒரு விஷயத்த கால் பண்ணி சொன்னா வெறும் ஊக்கின்னு சொல்லி போன் வச்சிட்டீங்க.
1: விருதுதான ஜனனி, பெருசா கொண்டாடுற அளவுக்கு அதுல என்ன இருக்கு? இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டியவங்களே இப்ப ஏன் கூட இல்லையே?
0: இப்படி விரக்தியோட பேசாதீங்க பிளீஸ். இது உங்க உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம். அம்மா இப்பயும் இதை நினைச்சு சந்தோஷப்பட்டு தான் இருப்பாங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் தானே ஆசைப்படுவாங்க?
1: இந்த வீட்டை பாரு ஜனனி, அவங்க இல்லாம இரண்டு கிடக்கு. இவ்வளவு செஞ்சோம் என்ன புண்ணியம்? சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல ஏமா என் கூட இல்லையே. நானும் தம்பியும் இப்ப அனாதி ஆயிட்டோம்.
0: அப்படி பேசாதீங்க கவின், இத வெறும் விருதா பாக்காதீங்க. இந்த விருது மூலமா நீங்க பிரபலமா ஆவீங்க. அதை வச்சு மேலும் உங்க பயணத்தை தொடர தேவையான அடிப்படை உதவி உங்களை தேடி வரும். அதன் மூலமா நீங்க இன்னும் நிறைய பேர் வாழ்க்கைக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். இப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ந்து கிடந்தா ஒன்னும் நடக்க போறது இல்ல. அடுத்து என்ன பண்ணணும்னு முடிவெடுங்க கவின்.
1: நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான் ஜனனி, ஆனா அம்மா இல்லாத வழியை தான் தாங்க முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஜனனி, அது வரைக்கும் என் கூடவே இரு, அது போதும்.
0: கண்டிப்பா கவின், நான் உங்க கூடவே தான் இருப்பேன்.
2: டேய் கவின், நீ வற்புறுத்தி கேட்டேன்னு என்னோட கண்டுபிடிப்போ உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன், அதை உன்னோட சொத்தாவே ஆக்கிட்டடா. ஒரு நாள் டைம் டிராவல் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஒரு மாசமாச்சு. உன் இஷ்டத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்க, இப்படி முடிவு இல்லாம போய்கிட்டு இருந்தா எப்படிரா?
3: சரிடா சரிடா, கோவப்படாதடா, பொறுமையாரு பொறுமையாரு பொறுமையாரு. நான் நினைச்சத ஓரளவு நடத்திட்டேன். இன்னைக்கு தான் கடைசியா ஒரே முறை டைம் டிராவல் பண்ணலாம்னு இருக்கேன்.
2: அப்பாடா, ஒரு வழியா உன்னோட பயணத்தை முடிக்க போறியா? இது வரைக்கும் அப்படி என்னத்தான் செஞ்ச?
3: அங்க இருக்கிற கவின் என் பேச்சை கேட்டு உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டுக்கும் சுத்தி வந்துட்டான். பல ஆயிரம் மக்களை சந்திச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கான். அவனோட இந்த சேவைக்கு உலக அளவில் பல அங்கீகாரம் கிடைச்சதோட மட்டும் இல்லாம அவன் ரொம்ப நிம்மதியாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கான்.
2: இதைத்தான் இத்தனை நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தியா? இதுல என்னடா லாபம் உனக்கு?
3: வாழ்க்கையில முன்னேறணும்னு பணத்தை தேடி தேடி ஓடி ஓடி எல்லாமே இருக்கு, ஆனா எனக்கு நிம்மதியை தவிர எனக்கு கிடைக்காத அந்த நிம்மதியும் சந்தோஷமும் அந்த கவினுக்கு கிடைக்கணும் தான் எவ்வளவு பண்றேன்.
2: சரி சரி, இப்ப எதுக்கு போக போற?
3: கடைசியா அவனுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்ல போறேன், அதுதான் நாங்க போறேன்.

0: உலகத்தையே சுற்றி வந்திருந்தாலும் அங்குள்ள மக்களை பார்த்ததுலேயே என்னோட நேரம் முடிஞ்சு. நீ கனவுல வரும்போது தான் இப்படிப்பட்ட அழகான இடத்த எல்லாம் சுற்றி பார்க்க முடியுது. இந்த தடவை என்ன மொரிஷஸ்லையா இருக்கும், கடல் இவ்வளவு அழகா இருக்கு.
1: என்ன பார்க்க, என்ன டூர் கைட் மாதிரி தெரியுது அவனுக்கு.
0: நீயும் வரப்பெல்லாம் அந்த வேலையை தானே பண்ணிக்கிட்டு இருக்க.
1: தேவைதான்டா எனக்கு. அப்படி மொரிஷஸ்லாம் ஒன்றும் இல்லை, இது மலேசியா தான். இங்கேயும் அழகான கடல்லாம் இருக்கு.
0: அது சரி. அப்புறம் ரொம்ப நாளாக ஆளே காணோம், இப்போ எதுக்கு வந்திருக்க?
1: இத்தனை நாளாக நான் ஏன் உன்னை இதெல்லாம் செய்ய சொன்னேன்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன்.
0: அப்பாடா, கடைசியாக எப்பயாச்சும் சொல்லணும்னு தோணுச்ச, சொல்லு.
1: நான் ஃப்யூச்சரில் நல்ல வசதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். போன வருஷம் என் தம்பி ஒரு விபத்தில் இறந்துட்டான்.
0: என்னது, தம்பியும் இறந்துடுவானா?
2: கலங்காத கலங்காத நீயோ நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை.
1: ஆமா கவி, அந்த இழப்பு தான் வாழ்க்கை மேலே என்னோட பார்வையை மாத்துனுச்சு. அடுத்த வினாடி உயிரோட இருப்போன்னு தெரியாத நிலையில பேர் புகழ் பணத்தையும் தாண்டி வேற ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தோணுச்சு. அதை தேட ஆரம்பித்தேன், பல பேரை சந்திச்சு பேசினேன். என்னால் ஒருத்தர் டிப்ரெஷனில் இருந்து வெளியே வந்துட்டாருன்னு தெரிஞ்சப்ப கிடைச்ச சந்தோஷம் லட்ச லட்சமாக சம்பாதிச்சப்ப கூட கிடைக்கல. உன்னை தேடி வந்தேன்.
0: நான் இதுவரைக்கும் செஞ்சதை நினச்சி பார்க்கும்போது மன நிம்மதி இருக்குதான். ஆனால் எதிர்காலத்துக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கலையே.
1: நீ வருங்காலத்தில் வசதியாக தான் வாழப்போற, அதில் எந்த மாற்றமும் இருக்காது. நீ வாழ்கிற வாழ்க்கை உனக்கு மட்டும் பயனுள்ளதாக இல்லாமல் இந்த நாட்டுக்கும் உலக மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் தான் நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்தேன். இதுதான் நம்மளோட கடைசி சந்திப்பு. நீ சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்க, தைரியமாக போ. வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்சு சந்தோஷமாக வாழ.

0: இதுவரை நீங்கள் கேட்டது மின்னலின் வானொலி நாடகம். இதில் அசோக் குமார், ஜேம்ஸ் ஆரோக்கியசாமி, ஹரிஹரன் சண்முகநாதன், புவனிதா, கலா, அறிமுகம், சக்தி ஆகியோர் நடித்திருந்தனர். இவர்கள் நடிப்பில் கலை செல்வன் புஷ்பநாதன் எழுதிய கால பயணம். தயாரிப்பு காயத்ரி கண்ணம்மா.
1: இது ஒரு மறுமொழிகிறது.
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.
3: அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் கிஷன். அவருடைய நிகழ்ச்சியையும் கேட்க மறக்காதீங்க. மீண்டும் சந்திக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் விடைபெறுகிறேன். நான் சசி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வன். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் டிஏபி தலைமைச் செயலாளர் ஆண்டனி லோக்கை விரைவில் சந்திக்க உள்ளார். போக்குவரத்து அமைச்சருமான லோக்கின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னரே அவரது அமைச்சரவை பதவி விலகல் குறித்த எந்தவொரு முடிவும் எடுக்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார். 2026 இந்தியர் பொருளாதார ஊக்குவிப்பு தொழில் முனைவோர் மாதிரி திட்டம் 3வின் கீழ் இவ்வாண்டு ஆகஸ்ட் வரை 6,000 இந்திய தொழில் முனைவோருக்கு 140 மில்லியன் ரிங்கிட் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள இந்திய தொழில் முனைவோரை வலுப்படுத்துவதற்காக தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சு 3 திட்டத்திற்காக மொத்தம் 220 மில்லியன் ரிங்கிட்டை வழங்கியுள்ளதாக அமைச்சர் ஸ்டீவன் சிங் தெரிவித்தார். குழந்தை பராமரிப்பு தொழில் ஒரு பணியாக மட்டும் கருதப்படாமல் குடும்ப பொருளாதாரத்தை ஆதரிக்கும் முதன்மை கூறாகவும் பார்க்கப்பட வேண்டும் என பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃபருல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். நம்பிக்கையான பராமரிப்பாளரினால் பெற்றோர் நிம்மதியாக பணியாற்ற வழிவகுப்பதோடு குழந்தைகள் நல்ல கவனிப்பை பெறுவதையும் உறுதி செய்கிறது என்றார் அவர். குவாலலம்பூர், லாபுவான் உட்பட 9 மாநிலங்களில் இன்றிரவு 9 மணி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட்மலேசியா எச்சரித்துள்ளது. பேரா, கிளந்தான், தெருங்கானு, பஹாங், ஸ்லாங்கூர், நெகிரிசு மிலான், ஜோஹோர், சரவா, சபா ஆகிய மாநிலங்களிலும் இந்த வானிலை கணிக்கப்பட்டுள்ளது. ஏபெக் கூட்டத்தை முன்னிட்டு தைவான் தொழிலாளர் துறை அமைச்சர் ஹாங் சன்ஹன் சீனாவுக்கு அதிகாரப்படி பயணம் மேற்கொண்டுள்ளார். தைவான் அதிபர் லாய்சிங்த நிர்வாகத்தில் அந்நாட்டிற்கு மேற்கொள்ளப்படும் அமைச்சரவை நிலையிலான முதல் பயணம் இதுவென தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தில் 100க்கும் அதிகமான ஆசிரியர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். மேற்கு கரையின் 2 பகுதிகளில் உள்ள சாவடிகளை இஸ்ரேலிய ராணுவம் மூடியதால் இந்த நெருக்கடி எழுந்ததாக நிர்வாக மாவட்டமான துபாசின் கல்வி இயக்குனர் அஸ்மி பலாவுனே கூறினார். விளையாட்டு. 2026 ஆய்ச்சி நகோயா ஆசிய போட்டி. சீனாவுக்கான முதல் தங்கப்பதக்கத்தை நாட்டின் இளம் வீராங்கனை யோ ஜிடி பெற்றுத்தந்தார். மகளிர் 200 மீட்டர் நீச்சல் போட்டியின் வாயிலாக இப்பதக்கத்தை அவர் வென்றார். 2:05.08 அவர் அப்போட்டியை நிறைவு செய்தார். வெள்ளி பதக்கத்தையும் சீனா வசப்படுத்திய நிலையில் ஜப்பான் வீராங்கனை வெண்கல பதக்கத்தை ஈட்டினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில் இந்த பக்கமா உங்களோட கிஷன் பேசிட்டு இருக்கேங்க. அப்பா, வழக்கமா அந்த புகை மூட்டத்துக்கு மத்தியில வெயிலா இருக்கும், இப்போ இந்த மழை வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு இல்ல. நல்ல ஒரு இதமான இரவு நேரத்துல உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வார இறுதி நாள், ஐயோ முடிஞ்சு போயிருச்சே விடுமுறை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கவலைப்பட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் இல்லைங்க, இன்னும் நேரம் இருக்கு, அதனால நாங்க வெளியே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதுகாப்பான பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம தெலுங்கு பாடல்களை தான் கேட்க போறோம். தொடக்க பாடல் ஹேமசந்திரா ஸ்வப்னா உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம். அதற்கு பிறகு இன்னும் நிறைய மனம் நிறைய பேசலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:21. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:21.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

ஹரிச்சரன் காவியா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. அடுத்தடுத்து என்னென்ன திரைப்படங்கள், அதாவது தெலுங்கு திரைப்படங்கள் வெளிவரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான சில திரைப்படங்கள் வெளிவரப்போகுது. அதுவும் நீங்கள் நகைச்சுவையை விரும்புகிறீங்க அப்படின்னா, கல்யாணம், கமன்யம், ஜீவிதம் அப்படின்ற திரைப்படம், இது வந்து மூன்று மொழிகளில் வெளிவரப்போகுது. இந்த திரைப்படம் முழுமையாகவே ஒரு நகைச்சுவையான திரைப்படமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இட்லு அர்ஜுனா அப்படின்ற ஒரு திரைப்படமும் வெளிவரப்போகுது. இது காதல் காவியமாக இருக்க போகுது. அனீஷ் ரெட்டி, அனஸ்வரா ராஜன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. விஷ்வம்ரா, ரணபலி, இந்த பேரடாய், இன்னும் நிறைய திரைப்படங்கள் இப்படி அடுத்தடுத்து வந்துட்டே இருக்க போகுது. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக யார் கொண்டு வர போறாங்க? சாய் சரண், சாஹிதி வராங்க, கேட்கலாம்.

0: சிறு வயது முதலே நாம் சேர்ந்தே வாழும் மண்ணில்.
1: நாம் பிறந்த மண்ணில் இன்று பறவை போல சுதந்திரம் உண்டு.
2: வெயிலோடு விளையாடி மழையோடு மகிழ்ந்திருக்கும் மலேசியம்.
0: உதவி என்று ஒருவர் அழைத்தாலும், உதவுங்கள் என்று கேட்காவிட்டாலும், நிறம் பார்க்காமல் நேராக நின்று உதவி கொள்பவர்கள்.
2: அன்றும் இன்றும் இனி என்றும் இதுதான்
0: மலேசியர் என்ற உணர்வு மேலோங்க.
2: இணைந்தே கொண்டாடுவோம் மலேசிய தினத்தை.
0: மின்னலின் மலேசிய நாள் வாழ்த்து.
3: ரவி, சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
4: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
3: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
4: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
3: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
4: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
5: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
6: அஸ்வினி, வந்துகிட்டே இருக்கேன். 5 நிமிஷம்.
5: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
6: வணக்கமா சொல்றது தானே? ஆ, வர வர.
5: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
6: 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
5: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
6: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
5: என்னாச்சு என்னாச்சு?
6: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
5: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
6: 5 நிமிஷமா?
5: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
0: இப்படிக்கு
5: மின்னல் எஃப்எம்.

ரஹ்மான் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, 10 மணிக்கு பிறகு இன்றைக்கு கல்லூரி இடம்பெற போகுது. இன்றைக்கு 3 மாணவர்கள் நம்மோடு பகிர்ந்துக்க போறாங்க நிறைய விஷயங்களை. ஆக நீங்களும் கல்லூரி மாணவர்களா இருந்தா அந்த நிகழ்ச்சியை கேளுங்க. ஏ, நல்லா இருக்கேப்பா, நாமும் இந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாமே அப்படின்ற யோசனை இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமா உருவாகலாம். அந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்றைக்கு 10 மணிக்கு பிறகு பகிர்ந்துக்க போறாங்க. வியட்நாம் பயணம்லாம் போயிருக்காங்க, எதற்காக போனாங்க, என்ன விவரங்கள் அப்படின்றத 10 மணிக்கு பிறகு நம்மோடு பகிர்ந்துக்க இருக்காங்க. இப்போ அடுத்த பாட்டு உங்களுக்காக அனுதீப் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

தமன் இசையில் அவரே பாடியிருந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். சரி, ஒரு அதிர்ச்சி தகவல் என்னன்னா, ஆரோக்கியம் சார்ந்த அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னா, மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 14 வயது சிறுவர்கள்ட்ட கூட Type 2 நீரிழிவு நோய் வந்து பதிவாகியிருக்கிறதா சுகாதார அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியும் கூட தான். இப்போ இருக்கிற சிறுவர்கள் வந்து அதிகமாக வந்து இனிப்பு இனிப்பு இனிப்புன்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் பரவாயில்ல சாப்பிடட்டோங்க, வளர்ற வயசு தானே அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விடும் அப்படின்றது இது ஒரு நல்ல உதாரணம்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் பார்த்துக்கோங்க, நம்ம மட்டும் இல்லைங்க சிறுவர்கள்ட்டையும் தான் அதை விதைக்கணும் சொல்லணும். இல்லைங்க, சீனி வந்து சரியான அளவில் தான் எடுக்கணும், ரொம்பலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை பார்த்துக்கோங்க. இப்போது அடுத்த பாட்டு ஸ்ரேயா கோஷல் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: నీకు తెలియనిది కాదు కదా మేమెంత సంగీత ప్రియులమో. ఈ గంధర్వ గానానికి ముగ్ధులమైన మేము వారిని అభినందించకుండా ఒక్క క్షణము కూడా ఉండజాలము. తక్షణమే వెళ్ళి ఆ రమణీయమణులను ప్రశంసించి వచ్చత.
1: ఎవరు?
2: యమహో యమా.
3: ఏం చిత్రగుప్త, అందరూ మాయమైపోతిరి?
4: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
5: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15
6: வணிகர் உழைப்புக்கு இங்கு உரிய வழி இருக்கு.

0: மூன்றாவது திட்டம், 6,000 இந்திய தொழில் முனைவோருக்கு 140 மில்லியன் ரிங்கிட் பகிர்ந்தளிக்கப்பட்டது. குழந்தை பராமரிப்பாளர் ஒரு குடும்ப பொருளாதார ஊக்கி. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் டிஏபி தலைமைச் செயலாளர் அந்தனி லோக்கை விரைவில் சந்திக்க உள்ளார். போக்குவரத்து அமைச்சருமான லோக்கின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னரே அவரது அமைச்சரவை பதவி விலகல் குறித்து எந்தவொரு முடிவும் எடுக்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டத்தோசிரி நஜிப் துன் ரசாக்கு வழங்கப்பட்ட நிபந்தனைக்குட்பட்ட மன்னிப்பை தொடர்ந்து அவர் இந்த முடிவு எடுத்துள்ளதை தாம் அறிந்துள்ளதாக பிரதமர் கூறினார். அமைச்சர் லோக் பதவி விலகல் முடிவை தனிப்பட்ட முறையில் தம்மிடம் தெரிவித்ததாக டத்தோசிரி அன்வார் குறிப்பிட்டார். 2026 இந்தியர் பொருளாதார ஊக்குவிப்பு தொழில் முனைவோர் மாதிரி திட்டம் முட்ராவின் கீழ் இவ்வாண்டு ஆகஸ்ட் வரை 140 மில்லியன் ரிங்கிட் அங்கீகரிக்கப்பட்டு 6,000 இந்திய தொழில் முனைவோருக்கு கடனுதவி வழங்கப்பட்டது. நாட்டிலுள்ள இந்திய தொழில் முனைவோரை வலுப்படுத்துவதற்காக தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சு முட்ரா திட்டத்துக்காக மொத்தம் 220 மில்லியன் ரிங்கிட்டை வழங்கியுள்ளதாக அமைச்சர் ஸ்டீவன் சிங் தெரிவித்தார். அதேவேளை தேசிய தொக்குன்கீழ் செயல்படும் இந்தியர் தொழில்முனைவோர் மேம்பாட்டு திட்டம் ஸ்பூமிக்கான நிதியுதவி வழங்கலும் விரிவுபடுத்தப்படும் என அவர் கூறினார். ஸ்பூமிக்கான ஒதுக்கீடும் 120 மில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதுவரை 1,900 தொழில் முனைவோருக்கு 64 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சிறைச்சாலையில் இட நெருக்கடியை குறைக்கும் நோக்கத்தை கொண்டு வீட்டுக்காவல சட்டம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோசிரி சைபுடின் அசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். நீதிமன்ற வழக்கு விசாரணை வரை கைதிகளை வீட்டுக்காவலில் வைப்பது குறித்து நீதிமன்றம் பரிசீலிக்க இந்த அணுகுமுறை வழிவகுக்கும் என அவர் கூறினார். மின்னியல் சாதனம் மூலம் அவர்களின் நடமாட்டம் கண்காணிக்கப்படும். ஆயினும் கடும் குற்றம் புரிபவர்கள் இந்த செயலாக்கத்திலிருந்து விலக்களிக்கப்படுவர் என அமைச்சர் கூறினார். தொடர்பு அமைச்சின் மடானி கிராம தத்தெடுப்பு முனைப்பின் வாயிலாக தெபாடக்கரிங் கிராம பள்ளிவாசலின் மறு நிர்மாணிப்புக்கு தொழில்மயமாக்கப்பட்ட கட்டடமுறை தொழில்நுட்பம் IBS அதன் நிர்மாணிப்பை விரைவுபடுத்தியுள்ளது. இதன் வாயிலாக மக்களுக்கு வசதியான ஓரிட பாதுகாப்பு சூழலை ஏற்படுத்தி தர முடியும் என அமைச்சர் டத்தோசிரி ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். திபாட் கரிங் கிராம பள்ளிவாசலின் அதிகாரப்படியான திறப்பு விழாவில் கலந்து கொண்டு டத்தோசிரி ஃபாமி உரையாற்றினார். குழந்தை பராமரிப்பு தொழில் ஒரு பணியாக மட்டும் கருதப்படாமல் குடும்ப பொருளாதாரத்தை ஆதரிக்கும் முதன்மை கூறாகவும் பார்க்கப்பட வேண்டும் என பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகர் தெங்கு டத்தோசிரி ஜஃபருல் தெங்கு அப்துல் அசீஸ் வலியுறுத்தினார். நம்பிக்கையான பராமரிப்பாளர் பெற்றோர் நிம்மதியாக பணியாற்ற வழிவகுப்பதோடு குழந்தைகள் நல்ல கவனிப்பை பெறுவதையும் உறுதி செய்கின்றனர். இதன் மூலம் பராமரிப்பு துறை நாட்டின் பொருளாதாரம் உட்பட சமூக ஆதரவு சூழல் அமைப்பின் ஓர் அங்கமாகிறது என்றும் அவர் கூறினார். நம் பிள்ளைகளை பராமரிப்பாளர்கள் பராமரிப்பது மலேசியாவின் எதிர்காலத்தை பராமரிப்பதை குறிக்கின்றது என டத்தோசிரி ஜஃபருல் கூறினார். சமூக ஊடகத்தில் நிரம்பியிருக்கும் அங்கீகரிக்கப்படாத தரவுகளும் செயற்கை நுண்ணறிவின் துரித வளர்ச்சியும் மலேசிய புள்ளியியல் துறை DOSM-இன் முதன்மை சவால்களாக உள்ளது என தலைமை புள்ளியியலாளர் சித்யாசி அகமத் தெரிவித்தார். குறிப்பாக நாட்டின் அதிகாரப்படி புள்ளி விவரங்களின் நம்பகத்தன்மையை தற்காப்பதில் டோசமுக்கு மறுத்தலாக உள்ளது என அவர் கூறினார். தொழில்நுட்பத்தின் துரித மாற்றத்தை எதிர்கொள்வதில் இந்த இரு சவால்களுக்கும் எதிராக டோசம் உடனடி நடவடிக்கை எடுக்கும் கட்டாயத்தில் உள்ளது. இலக்கவியல் தளங்களில் பகிரப்படும் தரவுகளின் மூலத்தையும் நம்பகத்தன்மையையும் உள்ளடக்கத்தையும் உறுதிப்படுத்தாமல் மக்கள் அவற்றை எளிதாக நம்புவது பதற்றமளிப்பதாக அவர் கூறினார். சில தரப்பு அத்தகவல்கள் டோசமுக்கு சொந்தமானது என்று சுட்டிக்காட்டுவது மேலும் பதற்றத்தை அதிகரிப்பதாக அவர் கூறினார். இதனிடையே செயற்கை நுண்ணறிவு உட்பட தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்வதற்கு டோசம் பணியாளர்கள் தயாராக இருப்பதை உறுதி செய்ய அவர்களின் திறன் மேம்பாடு தொடர்ந்து செம்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று சித்தி ஆசியா கூறினார். அத்துடன் சமூகத்தினர் எளிதில் புரிந்து கொள்ளும் நடையில் புள்ளி விவரங்களை விவரிக்கும் ஆற்றலையும் அதிகாரிகள் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் அவர். பண்டான் ஜயாவில் உள்ள 4 தளங்களில் சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கையை குடிநுழைவுத்துறையினர் முறியடித்துள்ளனர். அதோடு 15 அந்நிய நாட்டினர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அத்துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஷாபான் தெரிவித்தார். கடந்த ஒரு மாதமாக உளவு உட்பட பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கைதானவர்கள் வங்காளதேசம், இந்தோனேசியா, மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவராவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய இரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். இரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: ஏபெக் கூட்டத்தை முன்னிட்டு தைவான் தொழிலாளர் அமைச்சர் ஹாங் சன்ஹன் சீனாவுக்கு அதிகாரப்படி பயணம் மேற்கொண்டுள்ளார். தைவான் அதிபர் லாய் சிங்த நிர்வாகத்தில் அந்நாட்டிற்கு மேற்கொள்ளப்படும் அமைச்சரவை நிலையிலான முதல் பயணம் இது. தைபேக்கு எதிரான பெய்ஜிங்கின் அரசியல் அழுத்தங்களும் இராணுவ நெருக்குதல்களும் அதிகரிக்கப்பட்டுள்ள காலகட்டத்தில் இந்த பயணம் அட்டவணையிடப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போல ஏபெக் கூட்டத்திலும் தைவான் சைனீஸ் தைபே என்ற பெயரிலே பங்கேற்கிறது. தைவான் அரசாங்கம் பலமுறை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் சீனா அதனை வழக்கப்படுத்தியுள்ளது. மோஸ்கோவை நோக்கி ஏவப்பட்ட 100 மேற்பட்ட திருகூர்தி தாக்குதல்களில் 2 கொல்லப்பட்டனர். அதுமட்டுமின்றி அந்நாட்டின் சுத்திகரிப்பு ஆலையும் மோசமாக சேதமடைந்துள்ளதாக அதிகார தரப்பு தெரிவித்தது. 1600 மேற்பட்ட திருகூர்திகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தலைநகர் ஆளுநர் சேகே சோவினியன் கூறினார். அந்நாட்டில் நடத்தப்படும் தேர்தலை சீர்குலைக்க யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக அவர் சாடினார். இந்த தாக்குதலில் 21 மாடி குடியிருப்பு அடுக்ககம் தீப்பற்றி கொண்டதை அடுத்து 400 பேர் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். பாலஸ்தீனத்தில் 100 அதிகமான ஆசிரியர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். மேற்கு கரையின் 2 பகுதிகளில் உள்ள சாவடிகளை இஸ்ரேலிய ராணுவம் மூடியதால் இந்த நெருக்கடி எழுந்ததாக துபாஸ் ஆளுநரகத்தின் கல்வி இயக்குநர் அஸ்மி பலாஹுனே கூறினார். இதன் விளைவாக 1100 மாணவர்கள் பயிலும் 6 பள்ளிகளிலும் 1 பாலர் பள்ளியிலும் வகுப்புகள் தடைப்பட்டன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ள ராணுவ கட்டுப்பாடுகளின் கீழ் இஸ்ரேலிய துருப்பு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. தேசிய மகளிர் பூப்பந்து அணியினர் 3-0 என ஹாங்காங்கை முதல் சுற்றில் வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒற்றையர் பிரிவில் தேசிய விளையாட்டாளர் கே லட்சணா 21-9, 21-16 என்ற புள்ளிகளில் லாசின்யான் ஹெப்பியை வெற்றி கொண்டார். மற்றொரு ஆட்டத்தில் மகளிர் இணையினர் பொலிதான் எம் தினா 21-11, 21-17 என யோங் ஆ திங் யோங் புயிலாம் இணையை தோற்கடித்தனர். தொடர்ந்து 2வது ஒற்றையர் பிரிவில் நாட்டின் வாங் லிங் சிங் 21-17, 21-14 என லியாங் கா விங்கை வீழ்த்தினார். இவளை இந்திய பூப்பந்து அணியினரும் 3-0 என்ற புள்ளிகளில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2 ஒலிம்பிக் வெற்றியாளர் PV சிந்து கஜாக்ஸ்தானின் கமிலா மகுலாவை 21-7, 21-9 எனும் புள்ளிகளில் தோற்கடித்தார். இந்தியாவின் இதர விளையாட்டாளர்களான உனாதி ஹுடாவும் தன்வி ஷர்மாவும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதியில் இந்தியாவும் ஜப்பானும் சந்திக்கின்றன. மூன்றாவது திட்டம் 6000 இந்திய தொழில் முனைவோருக்கு 140 மில்லியன் ரிங்கிட் பகிர்ந்தளிக்கப்பட்டது. குழந்தை பராமரிப்பாளர் ஒரு குடும்ப பொருளாதார ஊக்கி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 1969 இன்றைய நாளில் இரட்டிப்பு வரியை தவிர்க்க மலேசியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கோலாலம்பூரில் வரைவு உடன்பாடு கையொப்பமிடப்பட்டது. மலேசிய நிகராளியாக கருவூல நிரந்தர செயலாளர் தான் ஸ்ரீ மொஹமத் ஷாரிஃப் அப்துல் அமாட்டும், இலங்கை பேராளராக அந்நாட்டு வருமான வரி ஆணையர் எஸ் சிற்றம்பலமும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர். பின்னர் அஃது இரு நாட்டு அரசு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளிலும் வரி செலுத்துபவர்களுக்கு இரட்டிப்பு வரியிலிருந்து விலக்கு கிடைக்கும் என்று தான் ஸ்ரீ மொஹமத் ஷாரிஃப் தெரிவித்தார். மேலும் வருங்காலத்தில் வரி தொடர்பான புகார்களை தீர்ப்பதற்கான நடைமுறைகளை மேம்படுத்தவும் இந்த ஒப்பந்தம் உதவும் என அவர் வலியுறுத்தினார்.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலுஃபம் நேயர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம் இமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றும் நமது நிகழ்ச்சியில் நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலுரைக்க உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாஸ்.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நல்லதுங்க உஸ்தாஸ். இன்று சுங்கை புலவைச் சேர்ந்த முகமது இர்ஷாத் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவருடைய கேள்வி, சூதாட்டம் அப்படின்றது வந்து என்ன? குறிப்பாக சில இடங்கள்ல வந்து அது ஒரு விளையாட்டா கருதப்படுது இல்லையா? அதே போல சில விளையாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா நுழைவு கட்டணங்கள் செலுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதை செலுத்தினாதான் அந்த விளையாட்டுல பங்கெடுக்க முடியும். அதுல வந்து வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு பெரிய அன்பளிப்பு, ஒரு பெரிய பரிசாக வந்து வழங்கப்படுது. இந்த விளையாட்டுடைய நிலைப்பாடு என்ன? இது வந்து சூதாட்டம் ஆகுமா? அப்படி இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சூதாட்டம் அப்படின்ற விஷயங்கள்ல வந்து கருதப்படுது, அதை பற்றி விளக்குமாறு கேட்டிருக்கிறாரு. இதுக்கு என்ன விளக்கம் உஸ்தாத்?
2: அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே. சூதாட்டம் என்றால் என்ன என்றதை நான் பார்க்கும்போது, ஒருவர் வந்து தன்னுடைய பணம் இருக்குது அல்லது பொருளோ எதையாவது பந்தய பொருளாக வைத்து விளையாடக்கூடியது சூதாட்டம் அப்படின்னு நினைக்கிறோம்.
1: சரி,
2: அதாவது இந்த விளையாட்டுகள்ல பங்கு பெறக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய பணத்தை வந்து அதாவது ஏதாவது ஒரு பொருளையோ ஒரு அடமானமாக வச்சு விளையாடும் போது அந்த வெற்றி பெற்றவர் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த பொருளை எடுத்துக்கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். தோல்வி அடைஞ்சவருக்கு ஒண்ணுமே கிடைக்காம போயிடும். அப்ப இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், சூதாட்டம் அப்படின்னு சொல்றோம். ஒரு நுழைவு கட்டணம் அப்படி வைப்பது வேற, அந்த போட்டி அல்லாத நிலையில விளையாட்டுகள் விளையாடக்கூடிய என்ன செய்வாங்க, ஒரு பணத்தை வச்சிருவாங்க. இன்னைக்கு மூணு பேர் இருக்கிறாங்க, மூணு பேர் விளையாடுகிறாங்க, ஆளுக்கு நூறு நூறு வழி என்று வைத்து விடுகின்றார்கள். யார் வெற்றி பெறாரோ அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பணத்தை.
1: சரி,
2: அப்ப மற்றவருக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்கும்.
1: சரி,
2: இப்படிப்பட்ட விளையாட்டுகளை வந்து சூதுல கொண்டே சேர்க்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அதான் இது ஒரு சூதாட்டம். உதாரணமாக பார்க்கும்போது குதிரை ரேஸ் அப்படின்னு பாக்குறோம், இன்னைக்கு அது ஒரு சூதாட்டமாக இருக்கின்றது.
1: ஏன்னா
2: இன்னைக்கு பணத்தை வந்து அது மேல கட்டி பணத்தை இழந்துருவாங்க, இல்ல பணத்தை எடுத்துக்குவாங்க. அப்ப இது வந்து மார்க்கத்துல அனுமதிக்கப்படாத ஒரு செயலாக இருக்கின்றது.
1: சரி, குதிரை மட்டும் இல்லாம சேவல், இந்த மாதிரி பல மிருகங்களையும் வந்து பலியாக்கி இவங்க வந்து லாபம் சம்பாதிச்சுட்டு
2: போயிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, இந்த மாதிரியான இது வந்து ஒரு சூதாட்டமாக இருக்கின்றது. அடுத்து பார்த்தோம் சொன்னா லாட்டரி சீட்டு குழுக்கு, இதுவும் அப்படித்தான். பணம் கட்டி குழுக்கள் போடுவாங்க. ஆக முறையில யாருக்கு வந்து அந்த எண்ணு உழுவுதோ அவங்க என்ன செய்வாங்க, பணத்தை எடுத்துட்டு போயிருவாங்க. அப்ப இது சூதாட்டமாக மார்க்கத்துல கணிக்கப்பட்டிருக்கின்றது, தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது.
1: சரி,
2: ஆக இந்த மாதிரி வந்து இந்த குதிரை சில போறதோ அல்லது லாட்டரி சீட்டுகள் வாங்குவதோ இதெல்லாம் மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கின்றது. அடுத்து காசினோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த சூதாட்ட மையம் அப்படின்னு வச்சிருக்காங்க.
1: சரி,
2: அங்கேயும் மக்கள் போய் ஒரு விளையாட்டு என்று நினைச்சு என்ன செய்யறாங்க, அதுல வந்து தன்னுடைய பணத்தை போட்டு இழந்து விட்டு வரக்கூடிய மக்களை எவ்வளவு பேரை பாக்குறோம்.
1: சரி,
2: அங்க இது மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அடுத்து நாம் பார்த்தோம் சொன்னா தாயம் விளையாடுவது, ஆடு புள்ளி ஆட்டம், சீட்டு கட்டு விளையாடுவாங்க. இதெல்லாம் பெரும்பாலுமே ஏதாவது ஒரு வைபவம் இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா, சில மக்கள் இளைஞர்கள் அவங்களாம் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த சீட்டு கட்டு போட்டு விளையாடுவாங்க.
1: ஆமா,
2: அதுல வந்து ஆளுக்கு ஒரு வெள்ளியோ பத்து காசு இருபது காசு அவங்களால வச்ச காசு வச்சு போட்டு விளையாடுவாங்க. அப்ப இதில் ஜெயிக்கிறவர் என்ன செய்வாரா, இதெல்லாம் எடுத்துடுவாரு. இது ஒரு சூதாட்டமாகத்தான் இருக்கின்றது. ஆக எந்த வகையில இருந்தாலும் சரி, ஒரு பொருளை நாம வந்து பந்தயத்துல வச்சு அதை வந்து வேறொரு எடுத்துக்கொள்வார், மற்றவருக்கு அதனால இழப்பு ஏற்படும் என்று சொன்னா அது சூதாட்டமாக கருதப்படுகின்றது. ஆக இதை விட்டும் நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆக பண்டைய காலத்துல பார்த்தோம்னா இந்த சூதாட்டம் வந்து பல நிலைகளிலே வந்து ஆடப்பட்டிருக்கின்றதை பார்க்கணும். அல்லாஹ் தஆலா இதை வந்து மிக கடுமையாக கண்டிக்கின்றான். தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், எஸ் அலூன கானில் ஹம்ரி வல் மைசர் அப்படின்னு கேட்கிறான்.
1: சரியே,
2: மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் அவங்க இடத்துல கேட்கிறாங்களா? குல், சொல்லுங்க, ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அதுல வந்து பெரும் பாவம் இருக்கிறது அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. மனிதர்களுக்கு சில நன்மைகள் அதில் இருக்கின்றது நல்லா சொல்றான். சில நேரங்களில் ஜெயிச்சிருவாங்க இல்லையா, அப்ப சில நேரம் தோத்து போறவங்க வந்து என்னடா இவ்வளவு பணத்தை கொண்டு போய் போட்டு எல்லாத்தையும் மீனாக்கிட்டோமே, இப்ப சாமா கொஞ்சம் தவிர்ந்திருந்தோம்னா அந்த பணம் நம்ம இடத்துல இருக்குமே அப்படின்னு கை சேதப்படக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஜெயிச்சவங்க என்ன நினைக்கிறான், நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருச்சேன்னு. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, அதுல வந்து சில நன்மைகள் இருக்கின்றது, இருந்தாலும் தீமைகள் தான் அதிகமாக அந்த ரெண்டுலும் இருக்கின்றது என்பதை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. பலனை விட அதுல வந்து தீமைகள் தான் அதிகமாக இருக்கின்றது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: ஆக அந்த வகையில வந்து சூதாட்டம் என்பதும் அப்படித்தான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் போது, ஈமான் கொண்டவர்களே, மதுபானமும் சூதாட்டமும் கட்சிலைகளை வழிபடுவதும் அம்புகள் எரிந்து குறி கேட்பது இன்னும் ஷைத்தானின் அருவருக்குத்தக்க செயல்களில் உள்ளவையாகும். ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்ந்து கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான். இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது, நிச்சயமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தை கொண்டு சூதாட்டத்தை கொண்டு உங்களுடைய பகைமையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி அல்லாஹ்வின் நிலையிலிருந்து தொழுகையிலிருந்து உங்களை தடுத்து விடத்தான். எனவே அவற்றை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் மாயிதாவில் கேட்கிறான்.
1: சரி,
2: 5வது அத்தியாயம் 91வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஆக மது சூதாட்டம் இது ரெண்டுமே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று. இதை பற்றி ரசூல்லா சொல்லும்போது சொல்றாங்க, மதுவும் சூதாட்டமும் இரு முகம் கொண்ட மத்தளங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி,
2: அப்ப மத்தளத்தை எடுத்தோம்னா எங்கிட்ட அடிச்சாலும் சத்தம் கேட்கும், அந்த மாதிரிதான் இந்த மதுவும் சூதும். ஆக இந்த சூது வந்து நிச்சயமாக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சூது விளையாடக்கூடிய குடும்பத்தை பார்த்தோம்னு சொன்னா எல்லாவற்றையும் இழந்திருப்பாங்க. எது இருக்கு எல்லாம் கூட அடமானம் வச்சு என்ன செய்வாங்க, சூது விளையாடி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துருவாங்க. நல்ல கஷ்டப்படக்கூடியவங்க தான். ஆக இந்த சூது மது இது இரண்டும் பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே மிக எச்சரிக்கை விடுக்கின்றான்.
1: சரிங்க சார், ஆனா இப்ப வந்து நவீன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காட்பந்து போட்டி இருக்குது, கிரிக்கெட் போட்டி இருக்குது, இதெல்லாம் உலக அரங்கத்துல வந்து ஒரு பெரிய வரவேற்பு பெற்று அது மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்துல வந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு விளையாட்டா இருக்கு. அப்படி இருக்கும் போது பல விளையாட்டு வீரர்கள் மீது வந்து பெரிய தொகையில வந்து பந்தய பணம் செலுத்தப்பட்டு இல்ல பல நாடுகள் பல கிளப்புகள் மேல வந்து பல குழுக்கள் மேல இந்த மாதிரியான ஒரு பந்தய பணம் வந்து செலுத்தப்பட்டு இதை வந்து ஒரு சூதாட்டமாவே ஆக்கியிருக்காங்க. ஆனா அது சூதாட்டம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு பல மக்களும் வந்து அந்த விளையாட்டு இது விளையாட்டு தானே அப்படின்னு சொல்லி ஈடுபடக்கூடிய விஷயங்கள்லாம் பாக்குறோம் இல்லையா. இந்த உலக காட்பந்து போட்டி நடைபெறும் போது இதை வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் இல்லையா. இதனுடைய நிலைப்பாடு எவ்வாறு பார்க்கப்படுது?
2: அல்ஹம்துலில்லாஹ், அதாவது விளையாட்டுகள் என்று சொல்லும் போது இன்னைக்கு உலக ரீதியாக நாட்டு ரீதியாக விளையாடக்கூடிய விளையாட்டுகளை பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி பெரும் மக்களிடத்தில மதிப்பு இருக்கக்கூடிய விளையாட்டு அந்த காட்பந்து, அப்புறம் ஹாக்கி, இதே போன்ற விளையாட்டுகள்.

0: அப்போ அதனால் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது.
1: சரி,
0: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் மீது பந்தயம் கட்டுறாங்க இல்லையா, இது வந்து நிச்சயமாக இது ஒரு சூது தான். நான் இவர் ஜெயிச்சா அவ்வளோ பணம், அவர் ஜெயிச்சா அவ்வளோ பணம் அப்படின்னு ஒரு பந்தயம் கட்டுவதற்கு இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட செயல் அல்ல. ஆக அந்த மாதிரியான செயல்களிலும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பொதுவாக உலக நாடுகளில் வந்து அவங்க வந்து ஒரு அமைப்பு என்ன செய்து அதை வந்து பொறுப்பேற்று நடத்துகிறார்கள். இப்போ அதன் மூலமாக அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நிறைய விளம்பரங்களாக கொடுக்குறாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க வந்துட்டு என்ன செய்யறாங்க, அதுல வந்து போர்டு ஓட்டி அவங்க அவங்களுடைய நிறுவனத்தை பிரபலப்படுத்துவதற்காக போறதுனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மானிய தொகை அவங்க கொடுக்குறாங்க. அதன் மூலமாகவும் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வருமானத்தை ஈட்டிக் கொண்டு அதன் மூலமாக அந்த ஜெயிச்சவங்களுக்கு ஒரு அன்பளிப்பு ஒரு பரிசுகளை கொடுக்குறாங்க. இது தவறு கிடையாது. ஆனா நம்ம நீங்க சொன்ன மாதிரி இவர்கள் மேல பந்தயம் கட்டணும் சொன்னா இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயலாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும்.
1: சரிங்க சார், இது வந்து உலக அரங்கத்தில் நடைபெறக்கூடிய ஒரு பெரிய பெரிய விளையாட்டு தொடர்பான விஷயம் இல்லையா. இருந்த போதிலும் உள்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா பல விளையாட்டுகள், பல கிளப்புகள், இது மாதிரியான பல போட்டிகள்லாம் வந்து இருக்கு இல்லையா. இதை வந்து பலர் வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு தனக்குள்ள ஒரு பந்தயத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த குழு ஜெயிச்சாக்க அதன் மூலயமா நம்ம என்ன லாபம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான அடிப்படையில் எல்லாம் செய்யறாங்களே, இதை பற்றி என்ன சொல்வது?
0: அல்ஹம்துலில்லாஹ், அதாவது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அவங்க செய்யறாங்க. அவங்க ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கறதுல தவறு கிடையாது. பந்தயம் விளையாட்டு என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான். ஆக இன்னைக்கு வந்து நம்ம அதில் இணைவதற்காக ஒரு சிறிய ஒரு தொகையை கேட்கிறாங்க. சில இடங்களில் வந்து பந்து விளையாடுன்னு சொல்லும்போது ஒரு குழுக்கள் வந்து 100 வழி கொடுக்கணும், பேரை பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த ஒரு விளையாட்டை உருவாக்குறதுக்காக, ஒரு ஆரோக்கியத்துக்காக,
1: ஒரு போட்டியை நடத்துறதுக்கு அந்த ஏற்பாட்டு குழு அப்படின்ற சார்பில் வந்து அந்த விளையாட்டில் நேரடியாக ஈடுபட்டு விளையாடக்கூடியவர்கள் பணம் செலுத்தி விளையாடுறதுல எந்த ஒரு தவறும் இல்லை.
0: ஆமா ஆமா, அந்த மாதிரி அவங்க விளையாடக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு ஒரு 2 டீம் போடுறோம் நீங்களே, இப்ப நீங்க ஒன்னு நான் ஒன்னு போடுறோம், இப்ப நமக்குள்ளேயே போட்டி, நம்ம 2 பேருமே ஒரு 100 வழி 200 வழி வச்சு விளையாடுகின்றோம். ஆக இந்த விளையாட்டுன்ற அடிப்படையில வந்து தவறு கிடையாது. ஆனா அது வந்து ஒரு பந்தயமாக வச்சு இதன் மூலமாக ஒருத்தருடைய லாபத்தை இன்னொருத்தர் எடுத்துக்கொள்வோம்ன்ற ஒரு தவறான நோக்கம் அதில் இருக்கும் சொன்னா அது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு செயல் என்பதை நான் விளங்கிக் கொள்ளணும்.
1: சரி,
0: இப்ப இன்னைக்கு வந்து கேரம் விளையாடுவாங்க, இந்த டாம் விளையாடுவாங்க, ஒரு பந்தயமாக வைப்பாங்க. அப்ப சில நேரங்களில் வந்து அதுவும் வந்து மார்க்கத்தில் வந்து விளையாட்டுன்ற அடிப்படையில தவறு கிடையாது. ஆனாலும் சில அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்றாங்க சொன்னா அந்த மாதிரி வந்து பணத்தை வச்சு முன் வச்சு விளையாடக்கூடாது. எப்படி சீட்டு கட்டு விளையாடும் போது நம்ம பணத்தை வைக்காம விளையாண்டோம்னா பரவாயில்லை, அதுல வந்து 1 வழி 5 வழி வச்சு விளையாடும் போது அது இன்னொருத்தருக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றதுனால அது வந்து மார்க்கம் தடுத்து இருக்கின்றது. அது போலதான் இந்த மாதிரியான தனிப்பட்ட முறையில அவங்க வந்து செய்யக்கூடிய விளையாட்டாக எந்த பணத்தையும் வைக்காம அவங்க விளையாடுவதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கின்றது. அல்லாத நிலையில் இந்த மாதிரியான பந்தயத்துக்காக வந்து பணத்தை வந்து வச்சு விளையாடுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு செயல் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அப்ப ஏற்பாட்டு குழுவினர்கள் வந்து ஒரு தொகையை நிர்ணயிக்காங்கன்னா அது வேற.
1: சரிங்க சார், இப்ப இஸ்லாத்துல வந்து அப்படி பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான விளையாட்டுகள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம வந்து செய்யலாம்.
0: அதாவது பெரும்பாலும் அன்றைய காலத்துல வந்துட்டு உடல் ஆரோக்கியத்துக்காக விளையாடுவாங்க. பந்து விளையாட்டுலாம் சாயந்தரம் போய் விளையாடுவாங்கன்னு சொன்னா உடல் எக்ஸசைஸ் செய்யணும், ஓய்வு நேரத்தை போக்குறதுக்கு இப்படிதான் அவங்க வந்து விளையாடுவாங்க. ஆக அந்த வகையில நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வந்துட்டு விளையாட்டு என்று சொன்னா அவங்க குதிரை பயிற்சி செய்வாங்க. ஏன்னா போர்க்களத்துக்கு அது உதவியாக இருக்கும், அது சுண்ணத்தாக இருக்கின்றது. அடுத்து வந்து அம்பெறியக்கூடிய பயிற்சிகள்,
1: சரி,
0: இது ஒரு விளையாட்டாகவும் நடைபெற்று இருக்கின்றது. ஏன்னா ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க வந்து சந்தர்ப்பத்தில் வந்து போர் பயிற்சி மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் அவங்க பார்க்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா அவங்க நின்று அவங்களுக்கு பின்னால் இருந்து அந்த போர் செய்யக்கூடிய அந்த மக்கள் பயிற்சி எடுக்கக்கூடிய மக்களை பார்த்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம்.
1: சரி,
0: ஆக அந்த மாதிரி வந்து அம்பெறியக்கூடிய பயிற்சிகள் விளையாட்டுகளில் நம்ம வந்து அதை பங்கெடுத்து கொள்ளலாம். அடுத்து பார்த்தோம்னா கணவன் மனைவி அவங்க வந்து ஓடி பிடிச்சு விளையாண்டதெல்லாம் ரசூலுல்லாஹி ஹதீஸில் இருக்கின்றது. அதுக்க குதிரை பந்தயம் அப்படின்னு சொல்லும்போது கூட மலை சொன்ன மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குதிரைகளுக்கு மத்தியில ஓட்ட பந்தயம் வச்சிருக்காங்க. கொழுத்த குதிரைகள் இருக்கும். இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹஃபியா என்ற இடத்துல இருந்து சனியத்துல் வதா என்று சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் ஒரு எல்லையை நிர்ணயிச்சாங்க. கொழுத்த நல்ல பலமிக்க குதிரைகள் ஓடுவதற்கு ஒரு போட்டி வைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதே போல இந்த மெலிந்த குதிரைகள் இருக்குன்றல்லவா, அதுக்கு வந்துட்டு தனிய தொழில் வதா என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து மஸ்ஜிதுன் பனி ஷரீக் என்று சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் எல்லை அமைச்சிருந்தாங்க.
1: சரி,
0: அப்ப அதுக்கு இடைப்பட்ட இட தூரம் எதுன்னு சொன்னா 1 மைல் தூரம் என்ற செய்தியை நம்ம புகாரி ஷரீஃப்ல பார்க்கோம். குதிரைகளுக்கு இடையில ஓட்டப்பந்தயத்தை வச்சிருக்காங்க. அதே போல ஓட்டப்பந்தயம் வச்சிருக்காங்க. அது எங்கன்னு சொன்னா அவங்க அறிக்கக்கூடிய ஒரு செய்தி வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்டப்பந்தயம் நடத்துவாங்களாம். அதுல வந்து நபியின் ஒட்டகம் தான் ஜெயிக்குமா எப்போதுமே. அல்பா என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டகம் வந்து தவறாம கலந்து ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறுமா. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு அரபியுடைய ஒட்டகம் என்ன செய்யுது, அது ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை விட வேகமா ஓடி ஜெயிச்சிருது.
1: சரி,
0: இதை

0: பார்த்ததுமே சஹாபாக்களுக்கு மிக கடுமையான வருத்தமா இருந்துச்சான். என்னடா நபியுடைய தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இத பார்த்தமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கனாக்கா, இது அல்லாஹ்வுடைய நீதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்போதுமே ஒரு ஜெயிச்சு கொண்டேதான் இருப்பார் என்பது கிடையாது, வெற்றியும் தோல்வியும் சகஜம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினாங்க. ஆக அந்த வகையில வந்து விளையாட்டுகள் என்று சொல்லும் போது உடல் ஆரோக்கியத்திற்காக நாம வந்து விளையாடுவதில் தவறு இல்லை. பந்தயம் கட்டி அது ஒரு ஒரு சூதாட்டமாக அதை வந்து விளையாடுவதற்கு மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம அறிந்து விளங்கி அதன் வகையில வந்துட்டு நாம வந்து நம்முடைய பணத்தை வந்து எந்த விதமான தவறான வழியிலும் செலுத்தி விடாம பயன்படுத்தி விடாம அதை நல்ல முறையில பயன்படுத்துவதற்கான முயற்சியை நாம மேற்கொண்டு இந்த சூதாட்டத்திலிருந்தும் மதுவிலிருந்தும் நாம என்ன செய்யணும், தவிர்த்து வாழக்கூடிய வாய்ப்பையும் முயற்சியையும் எடுத்து செயல்படுத்துவோமாக. எல்லாம்
1: என்ன என்னென்ன விளையாட்டுகள் வந்து இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தவர்கள் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஜாக்கிம் ஒளிபரப்பு பிரிவில் இருந்து அப்துல் கனி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: என்ன
2: கவலை?
3: இப்பவே வாங்கிட்டு
4: வந்துடுறேன். அனைத்துலக தரத்தில் தயாரிக்கப்பட்டவை. பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

இதுல வைரமுத்துவோடைய வரிகளை சொல்றதா இல்ல ஹரி ஜெராஜோடைய இசையை சொல்றதானே தெரியல. விண்மீன் பறிக்க வழி இல்லை என்று கண்களை பறிக்காதே, என் இரவை எரித்து குழைத்து குழைத்து கண்மை பூசாதே. உங்களுக்குள்ள இப்ப எதுவும் சண்டை அப்படின்னா, இல்ல காதல்ல சண்டை வர்றது சகஜம் தானே, அப்ப வந்துச்சுன்னா இந்த மாதிரி சொல்லி பாருங்களேன், பிரச்சனை தீராத பிரச்சனை கூட தீந்துரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வரிகளான ஒரு பாடல், நல்ல பாடலை கேட்டிருந்தீங்க. சரி, 10 மணிக்கு பிறகு கல்லூரி நிகழ்ச்சி இன்றைக்கு இடம்பெற போகுதுங்க. கல்லூரி கதை இன்றைக்கு எதை பற்றி பேச போகுது, இன்றைக்கு வியட்நாம் பக்கமா நம்ம போக போறோம். அந்த 3 மாணவர்களும் வியட்நாம் போயிருந்தாங்க சமீபத்தில், அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம். 10 மணிக்கு பிறகு டிக்டாக் நேரலையெல்லாம் உங்களுக்காக இருக்க போகுது, மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க. இப்போ நம்ம உள்ளூர் பாட்டு வந்துட்டு இருக்கு, திலீப் வர்மனுடைய பாடல்ல இந்த பாட்டை பிடிக்காதுன்னு யாராவது சொல்லுவாங்களா?

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா. நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
1: குடிசீக்கிரம் போலான்டா இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சொன்னேன் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: சிறு வயது முதலே நாம் சேர்ந்தே வாழும் மண்ணில்,
1: நாம் பிறந்த மண்ணில் இன்று பறவை போல சுதந்திரம் உண்டு.
2: வெயிலோடு விளையாடி மழையோடு மகிழ்ந்திருக்கும் மலேசியம்.
0: உதவி என்று ஒருவர் அழைத்தாலும், உதவுங்கள் என்று கேட்காவிட்டாலும், நிறம் பார்க்காமல் நேராக நின்று உதவி கொள்பவர்கள்.
2: அன்றும் இன்றும் இனி என்றும் இதுதான்
0: மலேசியர் என்ற உணர்வு மேலோங்க.
2: இணைந்தே கொண்டாடுவோம் மலேசிய தினத்தை.
0: மின்னலின் மலேசிய நாள் வாழ்த்து.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் துன்ராசாக்கின் மன்னிப்புக்கு தாம் வழிவகுத்ததாக கூறப்படுவதை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்தார். மன்னிப்பு வாரியத்தின் பரிசீலனைக்காக அதற்கு விண்ணப்பிக்கும் உரிமையை ஒவ்வொரு குற்றவாளியும் கொண்டுள்ளதை அவர் எடுத்துரைத்தார். கூட்டரசு நிலையில் பிரதமர் சட்டத்துறை தலைவர் ஆலோசனையை கருத்தில் கொண்டு அந்த விண்ணப்பங்களை மதிப்பிடும் அதிகாரத்தை மன்னிப்பு வாரியம் கொண்டுள்ளது என அவர் கூறினார். மாமன்னரே இறுதி முடிவை எடுப்பார் என்பதையும் பிரதமர் தெளிவுபடுத்தினார். நாடு முழுவதும் உள்ள 41 சிறைகளில் கைதிகளின் எண்ணிக்கை 93,000 எட்டியுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் அசுத்தான் இஸ்மாயில் தெரிவித்தார். எனினும் அதன் கொள்ளளவு 75,000 மட்டுமே என்பதால் அரசாங்கம் சிறையில் இட நெரிசலை குறைக்கும் அணுகுமுறையை ஆராய்கிறது என அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து வீட்டுக்காவல் சட்ட வரைவை ஏற்றுவதற்கான பணிகளை தொடங்க அமைச்சரவை கொள்கை அளவில் அமைச்சுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அவர் கூறினார். குவாலலம்பூர் மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை JBPM-இன் நடவடிக்கை மையம் இன்று தலைநகரின் சில பகுதிகளில் திடீர் வெள்ளம் தொடர்பில் அவசர அழைப்புகளை பெற்றதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமான் யூதாண்ட், ஜலான் அம்பாங், அம்பாங் ஆகிய பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசிய போரின் பதற்றம் அதிகரிக்கக்கூடும் என அமெரிக்கா எச்சரித்துள்ள நிலையில் வாஷிங்டனின் மத்திய உளவுத்துறை CIA இயக்குநர் ஜான் எகிப்து அதிபர் அப்தெல் ஃபத்தா அல் சிசியை கைரோவில் சந்தித்தார். அந்நாட்டின் உளவுத்துறை தலைவர் ஹசான் ராஷாட்டும் கலந்து கொண்ட இச்சந்திப்பில் ஈரான், காசா, சூடான் மோதல்கள், வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல்கள் உட்பட கடல்சார் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டதாக சிசி அலுவலகம் தெரிவித்தது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஓர் இஸ்ரேலியர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அதற்கு காரணமானவர்கள் அடையாளம் காணப்படுவர் என பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சூளுரைத்துள்ளார். இத்தாக்குதலை புரிந்த பயங்கரவாத தரப்பை தமது படையினர் விரைந்து கண்டுபிடிப்பர் என்றார் அவர். சம்பந்தப்பட்ட அந்நபர் உயிரிழந்ததை மருத்துவமனை உறுதிப்படுத்தியது. விளையாட்டு எஃப்ஏ கிண கார்பந்து. ஜோஹர் டாருல் தக்சிம் 7-2 என்ற கோல்களில் பினாங் எஃப்சியை பந்தாடியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. கல்லூரி நிகழ்ச்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இடம்பெற போகுது. இன்றைக்கு மூன்று மாணவர்கள் நம்மோடு இங்க அறிவிப்பறல இருக்காங்க. கதிரேசன், சவின், சண்முகேஸ்வரி மூன்று பேரும் ரொம்ப கல கல கலன் நம்மோடு பேச போறாங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக இருக்காங்க. இப்போ நீங்க கல்லூரிக்கு போக போறீங்க, அந்த திட்டத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் அவங்க கொடுக்க போறாங்க. அதனால மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க. இப்போ அடுத்து டிஎஸ்பி இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: துருவ் விக்ரம் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். நம்ம சொல்லியிருந்த மாதிரி 10:15 கல்லூரி நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக வந்தாச்சு. இன்றைக்கு கதிரேசன், சவீன், சண்முகேஸ்வரி நம்மோட இங்க உட்கார்ந்துருக்காங்க. வணக்கம் மூவருக்கும், எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறோம்.
0: பெரிய மழை, இன்னும் உற்சாகமா இருக்கணும்ல? உற்சாகமா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நாங்க எல்லாரும் நலமாக இருக்கிறோம்.
0: எல்லாம் நல்லா இருக்கீங்க, மகிழ்ச்சி. சாப்பிட்டாச்சா எல்லாரும்?
1: நிச்சயமாக
0: நிச்சயமா சாப்பிட்டீங்க. 10 மணிக்குள்ளேயே சாப்பிட்ற பழக்கம்லாம் இருக்கா இல்லையா?
1: கண்டிப்பா
0: இருக்கு. ஏன்னா வழக்கமா கல்லூரி மாணவர்கள்னா 12 மணிக்கு பிறகு சாப்பிடுறது ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க. ஏ வாங்க வெளியே போலாம், லேப்பா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்ல. ஆனா இப்போ வெளியா
1: சாப்பிட்டுட்டீங்க,
0: மகிழ்ச்சி. ஆரோக்கியத்துல உங்களுக்கு ரொம்ப அதிக அக்கறை இருக்குன்றது எங்களுக்கு தெரியுது. சரி, முதல்ல உங்களை அறிமுகம் பண்ணிக்கோங்க. முதல்ல கதிரேசன் நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த துறைக்கு படிக்கிறீங்க, எங்க படிக்கிறீங்க சொல்லுங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து கதிரேசன் மோகன். நான் வந்து பேச்சுலர்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங், யூனிவர்சிட்டி 91 வந்து பயில்கிறேன். ஸோ என்னுடைய துறையை பற்றி சொல்லணும்னா, பேஸ்லி வந்து சிவில் இன்ஜினியரிங் அண்ட் அது ரிலேட்டடான ஃபீல்டில் தான் நான் வந்திருக்கேன்.
0: நீங்கள்?
2: அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் சண்முகேஸ்வரி ஜீவா. நான் வந்து பத்தலிஞ்சயாலேருந்து வருகிறேன். மோதன், நான் வந்து சர்டிஃபிகேட் ஸ்டூடெண்ட், காலேஜ் கம்யூனிட்டி ஹுலுலாங்காட்டில் ஆப்ரேஷனல் பிஸ்னஸ் படிக்கிறேன் சார்.
3: அனைவருக்கும் வணக்கம், என் பேர் சாவின், நான் திருங்கானுலேருந்து வரேன், ஐ மீன் திருங்கானுல படிக்கிறேன், UMT யூனிவர்சிட்டி மலேசியா திருங்கானு. ஐ அம் எ பேச்சுலர் இன் ஃபைனான்ஸ்.
0: ஃபைனான்ஸ், சரி. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட பொறியியலாளர், இன்னொருத்தவங்க வந்து நிதியியலுக்கு படிக்கிறீங்க, இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வணிக செயல்பாடுகள் படிச்சுட்டு இருக்கீங்க. சரி, இப்போ இந்த துறையை பற்றி மாணவர்களுக்கு தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். இப்போ வெளியே கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு, இதை படிக்கலாம் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு, இப்போ இந்த துறையை பற்றி எளிமையாக சொல்லணும் அப்படின்னா என்ன அவங்க கற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க. இப்போ உங்களை மாதிரியே.
1: ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா, நீங்கள் வந்து எதை பற்றி வந்து கற்றுக்கலன்னா, எப்படி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் செய்கிறது, எப்படி அதுக்கான டிசைனிங் செய்கிறது, அதுக்கான ப்ராசஸ் எப்படி செய்கிறது, அண்ட் அதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம். ஸோ அண்ட் நீங்கள் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகணும்னா, யூ மஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபைடான இன்ஜினியராக வந்து ஆகணும். BIMK வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு கம்பல்சரி வந்து ஒரு டிகிரி வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் கட்டாயம் ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வந்து நுழைஞ்சி, அதுவும் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டான பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வந்து நுழைந்து நீங்கள் வந்து செய்து நீங்கள் இதெல்லாம் வந்து கற்றுக்கலாம்.
0: நீங்கள் 3 பேருமே வந்து அரசாங்க கல்லூரியில் படிக்கிறீங்க, அதில் எங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. தேர்வு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் எப்படி அதை தேர்ந்தெடுத்தீங்க? வீட்டில் சொன்னாங்களா, இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற ஆசை?
1: ஆக்சுவலி சிறு வயதுலேருந்து எனக்கு வந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருந்துச்சு. அண்ட் நம்ம யூபியூவில் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணதில் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைத்ததில் வந்து எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அரசாங்கத்தின் பல்கலைக்கழகத்தில் பயில்றதும் அண்ட் இந்த வாய்ப்பு எனக்கு பிடித்த காசு எனக்கு கிடைத்ததும் வந்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி.
0: பிடிச்ச இடத்துல கிடைச்சிச்சா? வழக்கமாக வந்து நம்ம நினைக்கிறது ஒன்றே கிடைச்சது ஒன்றா இருக்கும்ல, அதனால கேட்குறேன்.
1: பிடித்த இடம் வந்து கொஞ்சம் மாறுபாடு. நான் வந்து கேல் ஏரியாவில் பார்த்தேன், எனக்கு ஜொஹோ ஏரியாவில் கிடைச்சிருக்கு. சில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
0: பரவாயில்ல, சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்குல்ல, அதனால மகிழ்ச்சி. போயிட்டு வரலாம்ப்பா அடிக்கடி அப்படின்ற மாதிரி. அப்பா அம்மாக்கு தெரியாம, அப்பா அம்மா எங்கே இருக்காங்க?
1: அப்பா அம்மா
0: சிரமமானில் இருக்காங்க, அப்பா வசதியாக போயிருச்சு. சரி, நீங்கள் சொல்லுங்க.
2: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சர்டிஃபிகேட் இன் ஆப்ரேஷனல் பிஸ்னஸ்னாலே நம்ம பேசிக்கான திங்ஸ் தான் கற்றுக்குவோம். லைக் கேன்வா ப்ரொஃபஷன்சி, கேன்வா எப்படி செய்யறது, எக்ஸலை பற்றி படிப்போம், எக்ஸல் ஃபார்மேட்டேஷன் பற்றி படிப்போம், அண்ட் மோர் தென் அக்கௌண்டிங் பேசிக், பிஸ்னஸ் இங்கிலீஷ், இதெல்லாம் நிறையா நம்ம படிப்போம். இதை வந்து நான் வந்து எப்படி எனக்கு இது கிடச்சிச்சின்னா, நான் வந்து யூபியூ ட்ரை பண்ணல, நான் வந்து பாலிசிசி, மை பாலிசிசி ஆப்பில் வந்து நான் இதை லாகின் பண்ணி இது வந்து நான் ஆஃப்டர் SPM எனக்கு நான் அதில் கலந்துக்கிறதுக்காக, இந்த டிவேட் ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வழியாக எனக்கு கிடச்சிச்சு.
0: அது இந்த மாதிரி திறன் கல்வியை வந்து நிறைய மாணவர்களுக்கு ஊக்குவிக்கப்படுது இப்போ. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டுது, அதை வந்து எப்படி போய் எடுக்கிறது அப்படின்றது தெரியல. நீங்கள் முதல்ல உங்களுக்கு எதன் மூலமாக இது தெரிய வந்துச்சு, எப்படி எடுத்தீங்க இது நீங்கள்?
2: ஓகே, இது வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஒன்று வந்து யூபியூ, இன்னொன்று வந்து மை பாலிசிசி ஆப், இது ரெண்டும் வந்து எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ நான் வந்து என்னோடய ரிசல்ட் வச்சு நான் மை பாலிசிசி ஆப்பில் வந்து நான் இது பண்ணேன். அதில் வந்து நான் வந்து என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட்டு, என்னோடய SPM ரிசல்ட்ஸ், எவ்ரிதிங் நான் அதில் போட்டு எனக்கு வந்து அதில் கிடச்சிச்சு. அதுலேருந்து
0: கிரெடிட் இருக்கணுமா, கிரெடிட் இல்லாட்டியும் பரவாயில்லையா?
2: கிரெடிட் வந்து மேக்ஸிமம் 2 கிரெடிட் வச்சுருந்தா கிடைக்கும்.
0: 2 கிரெடிட்ஸ் எதுல இருந்தா,
2: எதுல இருந்தாலுமே கிடைக்கும்,
0: எதுல இருந்தாலுமே இதற்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகேஸ்வரி சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து சாவின்ட்ட வரலாம். சாவின் சொல்லுங்க, நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? வீட்டுல சொன்னாங்களா, இல்ல நீங்களே தேர்ந்தெடுத்தீங்களா, பிடிக்குமா எப்படி?
3: மூணுமே தான்.
0: மூணுமே.
3: ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இனிஷியலி என்னோட பேரண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் இல்லாட்டி அக்கௌண்டிங்ஸ் இல்லாட்டி ஃபைனான்ஸில் போட சொன்னாங்க. அண்ட் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங்ஸ் வந்து என்னோட தேர்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஷனில் இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கிடைக்கல. அண்ட் தென் விச் மை செகண்ட் ஆப்ஷன் விச் இஸ் ஃபைனான்ஸ், எனக்கு அந்த ஃபைனான்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் நிறைய நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னதான், இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபைனான்ஸ்க்கும் அக்கௌண்ட்ஸ்க்கும் வந்து சிமிலாரிட்டிஸ் நிறையா இருக்குன்றாங்க, பட் அப்படின்னு கிடையாது. அக்கௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்லி அவங்க வந்து ஒரு கம்பெனியில் இருக்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து செய்வாங்க. ஃபைனான்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி என்ன பண்ணலாம், எங்கே மூவ் பண்ணலாம், எப்படி காசு செலவு பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம யோசிப்போம். தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைனான்ஸும் அக்கௌண்டிங்ஸ்க்கும்.
0: இப்போ உங்ககிட்ட வந்து நிதித்துறையில் நாங்களாம் விளையாட முடியாது, சரியா இருக்கணும். அப்படியா? நீங்க சரியா இருக்கீங்களா நிதித்துறையில? நீங்க சரியா இருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? மனசாட்சி தொட்டு சொல்லணும்.
3: 50-50
0: இருக்கீங்க.
3: ஸ்டூடண்ட் தானே,
0: நானும் மனிதன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, மூன்று பேருமே வந்து இன்னும் நிறைய விஷயங்களை பகிர்றதுக்கு போறீங்க. இப்போ அடுத்து ஒரு பாடல் கேட்டலாம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: சங்கர் மகாதேவன், வசுந்தா தாஸ் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. சரி, இன்றைக்கு கல்லூரி மாணவர்கள் கதிரேசன், சாவின், சண்முகேஸ்வரி இங்கே அறிவிப்பறைக்கு வந்திருக்காங்க. குறிப்பாக இப்போதான் சமீபத்தில் வியட்நாம் போயிட்டு வந்திருக்காங்க. வியட்நாம் குறித்த கதையை தான் அடுத்த கல்லூரி இப்போ பேச போகுது. சரி, வியட்நாம் அப்படின்னு சொல்லும்போது தன்னார்வலராக நீங்கள் வந்து அங்கே போயிருந்தீங்க இல்லையா? வியட்நாம் முதல்ல போக போகிறீங்க அப்படின்னு முதல்ல தெரிஞ்சப்போ உங்கள் மனசில் என்ன தோணுச்சு? முதல்ல ஏ நம்ம வியட்நாம் போக போகிறோம்பா அப்படின்ற மாதிரி என்ன தோணுச்சு உங்களுக்கு? முதல்ல நீங்கள் சொல்லுங்கள்.
1: ஸோ மொதல் வந்து இந்த வியட்நாம் மிஷனுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து யைசன் சுக்கரில் ஒன் சிஸ்வா அவங்க வந்து ஏற்பாடு செய்து கொடுத்து அரசாங்கத்துக்கு கீழே செல்வது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக வந்து இருந்துச்சு. மனத்துக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து எப்படி நம்ம செய்ய போகிறோம், ஏன்னா நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோம், ஒரு

0: புது ஊருக்கு போகிறோம், புது மனிதர்கள் புது நபர்களை வந்து சந்திக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்கிற கட்டாயத்தில் எப்படி அங்கே போய் நம்மளுடைய சேவைகளை வந்து அங்கே செய்கிறது, எந்த மாதிரி செய்யலான்ட்டுன்னு நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள் நம்மளுடைய அலும்னாய்ஸ் அவங்கக்கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ட்டுன்னு வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக வந்து இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்டலாம் கேட்கும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட கேட்கும்போது நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா மிகவும் ஒரு மன நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம போயிட்டு என்ன செய்யலாம், புது மனிதர்கள் எப்படி சந்திக்கலாம், அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒரு அரிய வாய்ப்பு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்ததுல. ஸோ அதில் சென்று மனிதர்கள் புது மனிதர்களை சந்திக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு.
1: நீங்கள் எப்படி சண்முகேஸ்வரி?
2: ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப ரொம்ப பயந்தேன். எனக்கு வந்து கிடைக்குமான்னு ஒரு டவுட்டில் இருந்தேன். ஏன்னா ஏன் கூட இந்த மிஷனுக்கு வந்தவங்க எல்லாம் வந்து எவ்ரிவன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், நான் மட்டும்தான் சர்டிஃபிகேட் ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு அதில் ஒரு பயம் இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அதில் ஒரு வெற்றி கிடச்சிச்சு. போகிறதுக்கு கொஞ்சம் பயம் இருந்துருச்சு தான், ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட், ரொம்ப தூரம், ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல். ஸோ அதெல்லாம் பண்ணுறப்ப கொஞ்சம் பயம் இருந்துச்சு. மொதல் அம்மா அப்பா அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க, அப்புறம் ரொம்ப கெஞ்சி அப்புறம் தான் அனுப்புனாங்க.
1: கெஞ்சி கூத்தாடி பா வியட்நாம் பா நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரியா?
2: அந்தமாரி தான் போயிட்டு அங்கே போயிட்டக்கப்புறம் ஒரு புது மனிதர்கள் நிறைய பேரை சந்தித்த போது வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக எனக்கு இருந்துச்சு. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு நிறம்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ என்னோடய மைண்ட் செட் வேறு மாரி, கதிரோட மைண்ட் செட் வேறு மாரி. ஸோ இந்தமாரி ஒரு டீமில் வந்து மொத்தம் 16 பேர் இருந்தாங்கன்னா 16 பேரோட மைண்ட் செட்டு வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள வச்சு நாங்கள் அங்கே என்ன பண்ணுறோம், எங்கள் டீமாக நாங்கள் அவங்களுக்கு வந்து அங்கே வியட்நாமில் உள்ள பீப்புளுக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், மக்களுக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், அதுதான் அதை பற்றி தான்.
1: சரி சாவி, நீங்கள் சொல்லுங்கள் என்ன மொதல் அவங்க சாவினோட விட்டுட்டாங்க பேரை, இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள்.
3: என்னோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் கதிர் அண்ட் ஷண்மோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போகும்போது என் கூட உட்காந்த நபர்கள் வந்து எல்லாமே கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட். யூனியில் இருக்கும்போது அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எடுத்த பொசிஷனாக இருக்கட்டும், அவங்களோட கரிக்குலம் இன்வால்வ்மெண்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஐ திங்க் ஃப்ரம் நாட் மிஸ்டேக்கன் நான் அந்த டைமில் வந்து இயர் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ என்னோடய இன்வால்வ்மெண்ட் இன் கரிக்குலம், நான் எடுத்த பொசிஷன் எல்லாமே மைனர் தான், பட் அவங்களோட மேஜராக இருந்துச்சு. ஸோ அந்த டைம் போகும்போது ஐ ஃபெல் லைக் மேபி எனக்கு இது கிடைக்காது. பட் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சு எல்லாம் போகும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ஃபர்ஸ்ட் பர்சன் நான் மெசேஜ் பண்ணது என்னோடய ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னேன், இது ஒரு நல்ல ஒரு அனுபவம், நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், இந்த இன்டர்வியூலேயும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா நல்லா பயன்படுத்திப்பேன், நல்லா என்னையும் க்ரோ பண்ணுறதுக்காண்டி ஒரு அனுபவமாக எடுத்து ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்து நான் இதை கோ த்ரூ பண்ணுவேன்ட்டு. அண்ட் அதே மாதிரி அவங்க வேண்டிக்கிட்டாங்களோ எங்கள் அம்மா வேண்டிக்கிட்டாங்களோ இல்லை விதியோ, எனக்கு அது கிடச்சிச்சு. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, பிகாஸ் நான் எதிர்பார்த்தது வந்து சபா சரவா மிஷன், பட் எனக்கு கிடைச்சது வியட்நாம் மிஷன் விச் இஸ் தி இன்டர்நேஷ்னல் மிஷன். அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் சொன்னது எங்கள் அம்மா கிட்ட தான். அண்ட் எங்கள் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பிகாஸ் இது வந்து கவர்மெண்ட் கடியில், கவர்மெண்ட் கடியில், அதுவும் கமெண்ட்ரியான் பிற்படுவான் கடியில், அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் இங்கேருந்து வியட்நாமுக்கு போயிட்டு பீப்புளில் நிறைய பீப்புளை பார்க்கறது, நம்மளால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ, ஒரு மனிதனா என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ ஒன்னு மனிதனுக்கு, அந்த மாதிரி யோசிக்கும் போது எங்க அம்மா ரொம்ப பெருமைப்பட்டாங்க. ஸோ இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி.
1: சரி, 48 மாணவர்கள் போயிருக்கு இதில் கலந்துருக்காங்க, அதுல தமிழ் மாணவர்கள் எத்தனை பேர், இந்திய மாணவர்கள்
0: மொத்தமாக வந்து 48 மாணவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்க்கு நம்ம வந்து போயிருந்தோம். ஸோ எவ்ரி லொக்கேஷன் வந்து 2 மாணவர்கள், ஸோ டோட்டலாக 6 தமிழ் மாணவர்கள் வந்து போயிருந்தோம்.
1: 6 மாணவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல வியட்நாமில் மட்டும்தான் சந்திச்சுக்கிட்டீங்க அப்படியா?
0: எல்லாருமே வந்து நம்ம வந்து வியட்நாம் மிஷனுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு யூனிவர்சிட்டி ஸ்லம் ஸ்லாங்கோவில் வந்து PDT ட்ரைனிங், ப்ரீ டிபார்ச்சர் ட்ரைனிங் வந்து நடக்கும். ஸோ அந்த ட்ரைனிங்கையும் நம்ம வந்து 6 பேரும் வந்து சந்திச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நேரம் வியட்நாமில் அவங்க அவங்களோட இடத்துக்கு வந்து சென்றுவாங்க, அதுக்கப்புறம் முடிச்சுட்டு போஸ்ட் மிஷன் டிப்ரீஃபிங்கில் திரும்ப சந்திச்சுக்கிட்டோம்.
1: சரி, இப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத சொல்லுங்கள், தெளிவாக சொல்லிடுங்களேன். இப்போ கேட்குறவங்களுக்கு தெரியாதுல்ல ஏன் இவங்க வியட்நாம் போனாங்க அப்படின்ற மாதிரி, என்ன நோக்கத்துக்காக நீங்கள் போனீங்க, ஏன் வந்து அதற்கு விண்ணப்பிச்சிங்க நீங்கள்?
0: ஓகே, முதல்ல வந்து YSS வந்து எந்த மாதிரியான ஒரு அமைப்புன்னு வந்து நான் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கிறேன். கமந்திரியான் பிற்படுவா நகாராக்கு கீழே YSS சுக்கரலவான் சிஸ்வா YSS வந்து ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த சுக்ரலவான் சிஸ்வா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவங்களுடைய பணியை வந்து மாணவர்கள் ஐபிடிஏ ஐபிடிஎஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வேணாலும் இருக்கலாம், பட் நீங்கள் வந்து ஒரு தேர்ட் இயர் ஸ்டடியில் இருக்கணும். ஸோ அங்கே இருக்கிற மாணவர்களை வந்து செலக்ட் பண்ணி வருஷத்துக்கு வந்து நிறைய மிஷன்ஸ் வந்து அவங்க அனுப்புவாங்க. அது மலேசியன்ஸ் மிஷன்ஸாகவும் இருக்கும், இன்டர்நேஷ்னல் மிஷன்ஸாகவும் இருக்கும். ஸோ மெயின் திங் நம்ம வந்து இங்கே என்ன செய்ய போகிறோம்னா வாலண்டியரிசம் சர்வீஸ். ஸோ ஒய்எஸ்எஸோட என் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வரும்போது அவங்க எந்த ஒரு மைண்ட் செட்டோடு வராங்க, அங்கேருந்து வெளியாகும் போது அவங்களுக்குள்ள எப்படி ஒரு மாற்றங்கள் வந்து உருவாகுது இமோஷ்னலி சரி, அவங்க செய்கிற ஏன்னா நம்ம பார்த்தோன்னா வாலண்டியரிசம் சர்வீஸ் செய்யும் போது நம்மளுடைய மனசே வந்து சுத்தமாகும், நம்ம ஒரு மனிதனாக இன்னும் மனிதனாக நம்ம வந்து உணர்வோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் அரசாங்கத்தினுடைய ஒரு
1: முயற்சி
0: இது. ஸோ இதை செய்கிறனால நமக்கு வந்து பயன்கள் நிறையா இருக்கலாம். ஸோ இதுக்கு தான் நாங்கள் வந்து விண்ணப்பித்தோம். ஸோ இதில் விண்ணப்பிக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சு. முதல்ல வந்து மற்றவர்களுக்கு வந்து நம்ம சேவை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அரசாங்கமே ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுக்குறது, அந்த ஆசைகள் நிறையா வந்து இருந்தப்போ அவங்க அமைச்சு கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்திக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்து இதுக்கு போய் இதுக்கு நமக்கு வந்து தெரியாது நம்ம இந்த மிஷனுக்கு தான் போவோம் அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. ஸோ அவங்க தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இந்த மிஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ வியட்நாம் மிஷனை வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒய்எஸ்எஸோட ஒரு ஸ்பெஷல் திங் வந்து என்னென்னா அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் தான் நீங்கள் செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. நமக்கு வந்து ஃபண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து 4 வாரம் அங்கே ஸ்டே பண்ணுவோம், ஃபண்ட்ஸ் எல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபண்ட்ஸ் வச்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம். ஸோ இப்போ நான் சொன்ன 3 லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 லொக்கேஷன்ஸ்லுமே அந்த ஃபண்ட்ஸ் வச்சு அந்த மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, ஸோ அந்த மாணவர்களுக்குள்ளே அந்த டீம் ஒர்க் எப்படி உருவாகுது, அவங்க என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வராங்க, அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற ஏரியாவுக்கு அவங்க என்ன கொண்டு வராங்கன்றது முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு.
1: அங்கே உள்ள மாணவர்களையும் நீங்கள் சந்திச்சிங்க அப்படியா?
0: இங்கேருந்து நம்ம வந்து மாணவர்கள் அங்கே போகிறோம்ல, அதே மாதிரி நம்மளோட கவுண்டர் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து வியட்நாம் மாணவர்களும் வருவாங்க. ஸோ நான் அவங்க தான் நமக்கு வந்து டிரான்ஸ்லேட்டராக இருப்பாங்க. ஏன்னா வியட்நாமில் வந்து எல்லாருக்கும் வந்து ஆங்கிலம் தெரியும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அவங்க தான் நமக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர், ஒரு மிடில் பர்சனாக, ஒரு இன்டர்பிரேட்டராக வந்து நம்ம கூட இருந்து என்டையர் மிஷன் முடிகிற வரைக்கும் நமக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இப்போ நான் வந்து கிம்லாங் கம்யூன்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஸோ நானும் சண்முகேஸ்வரி நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரே கம்யூன்லேருந்து தான் வந்திருக்கோம். அவர் வந்து ஷாவின் வந்து
3: சும்மை தாய் வார்ட்லேருந்து
0: வந்திருக்கேன். ஆ, இன்னொரு வார்டு
1: வந்து அந்த இடமா,
0: அந்த இடம் ஃபுல் ஆஃப் வார்ட், இன்னொருத்தர் 500 ஃபுல் ஆஃப் வார்ட் இருக்குது. ஸோ அங்கேருந்து அங்கேயும் 2 மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் வந்து சென்றிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க யோசித்து அவங்க என்ன செய்கிறாங்கன்றது தான் அந்த மிஷன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய அந்த திறன், அந்த யோசிக்கிற திறன், அந்த செயல்பாடு, அந்த டீம் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் வந்து செதுக்கிறதுக்கான ஒரு பயணம் இது.
1: இப்போது மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அசைன்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும், அப்புறம் வீட்டிலேருந்து வேறு சில தொந்தரவுகள்லாம் இருக்கும், வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரமே இருக்காது, இருக்கும் ஏறக்குறைய இருக்கும், வெளியே சுத்துறதுக்கு அதிக நேரமும் இருக்கும் ஆனால் இல்லைன்னு சொல்லுவீங்க. சரி பரவாயில்ல, இப்படி நேரத்தை இப்படி சமாளிச்சிங்க நீங்கள். இப்போ இங்கேயும் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது படிப்பு அதை பாதிச்சிடாதான்? இப்போ உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும்ல, முதல்ல வந்து கதிரேசனே நிறைய பதில் சொல்கிறீங்க, அப்போ அவங்களுக்கு பேச விட்ருவோமா?
2: நான் வந்து என்னோட செம் 3 என்னோட லாஸ்ட் செம் கணக்கு பார்த்தா இப்போ, ஸோ அது ஸ்டார்ட் பண்ணி 2 வாரத்துலேயும் நான் வந்து ஒரு வாரத்துலேயும் நான் வந்து வியட்நாம் கிளம்புற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த 4 வாரம் நான் ஒன்றுமே படிக்கலை. அதுக்கான ஒரு மின் முடிஞ்சிருச்சு. பட் இங்கிட்டு வரப்ப அசைன்மென்ட்ஸ்
1: சமாளிக்க
2: வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு.
1: சமாளிச்சிட்டு இருக்கீங்கல்ல,
2: முடிக்க போறேன்.
1: கடவுள் பெருமாள் தூண் மாதிரி இருக்காங்களா, என்ன உதவி செய்யறதுக்கு இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க. இதை கூட செய்ய மாட்டீங்களா ரெண்டு பேரும்?
0: கண்டிப்பா.
1: அதுக்கு நான் அவங்களுக்காக நீங்க போய் எழுதிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க.
3: எனக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த மிஷன் கிடைக்கிற அந்த தேதி இருந்துச்சுன்னா ஆரம்பத்துல வந்து ஒரு டேட்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் சூழ்நிலைகள்னால இந்த டேட் மாறிடுச்சு, அந்த மிஷனோட டேட்டே மாறிடுச்சு. அது மாறும் போது கரெக்டாக என்னோட ஃபைனல் இயர் எக்ஸாம், என்னோட ஃபைனல் செம், என்னோட அந்த எக்ஸாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து என்னோட எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணி மிஷனுக்கு போயிட்டு, மிஷன் வந்து மறாவது நாளே எக்ஸாம் எடுக்க ஒரு சூழ்நிலை. அதுவும் 3 பேப்பர், அந்த 3 பேப்பர் எடுத்து செம் பிரேக்கில் இருக்கேன், ரிசல்ட் காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: ஃபாஃப்லெட் எடுத்துருவீங்க, கடவுள் விட்ட வழி, விதியின்படி நடக்கட்டுமே அப்படின்றீங்க. சரி, நல்லதே நடக்கும், கவலையே படாதீங்க. நல்ல விஷயத்துக்காக போயிருக்கீங்க இல்லையா, கண்டிப்பாக நல்ல முடிவுகளே உங்களை வந்து சேரும். இப்போ அடுத்த ஒரு பாட்டை கேட்டுடலாம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: கல்லூரி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு மூன்று மாணவர்கள் சொல்லியிருந்த மாதிரி கதிரேசன், சாவின், சண்முகேஸ்வரி இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன போட்டி விளையாட்டு மாதிரி உங்களுக்கு. யுவன் சங்கர் ராஜானா பிடிக்குமா?
1: ரொம்ப
0: ரொம்ப பிடிக்கும். எங்களுக்காக சொல்றீங்களா இல்ல உங்களுக்காக சொல்றீங்களா இல்ல எல்லாம் கேக்குறாங்களேன்னு பயந்து சொல்றீங்களா? பிடிக்கும். சரி, பிடிக்கும்னு சொன்னதுனால இப்போ அவருடைய பாடல்ல இருக்கிற இந்த பின்னணி இசை பிஜிஎம் நாங்க வந்து ஒளிபரப்பு செய்வோம். அதை கேட்டுட்டு அது என்ன படம் அப்படின்றத நீங்க சொல்லணும். யாருக்கு பதில் தெரிஞ்சாலும் பேரை சொல்லிட்டு நீங்க பதில சொல்லலாம். அதுக்குன்னு தப்பிச்சுட்டு பேரே சொல்லாம சமாளிக்க கூடாது. சரியா? இப்ப அடுத்து என்ன பாட்டு?
1: என்னோட பேர் கதிரேசன், வந்து காதல் வளர்த்தேன்.
0: காதல் வளர்த்தேனா?
2: இல்ல,
0: லூசு பெண்ணை பாடல் தான் வந்து கேட்டிருந்தோம். சரியா? அப்ப பதில் யார் சரியா சொன்னாங்கன்னா சண்முகேஸ்வரி சொல்லிட்டாங்க. சரியா? இப்ப அடுத்த பாட்டு கேட்கலாம். என்னன்னு

0: பாட்டு அப்படின்னு சாவின் வந்து சரியா சொல்லியிருந்தாரு. சொல்லி கொடுத்து சொன்னீங்களா, சொந்தமா சொன்னீங்களா? சாவி எனக்கு பாட்டுலாம் பிடிக்கும் தானே,
1: பிடிக்கும்,
0: சரி நேரம் எடுக்கும், ஆனா சரியான பதிலுக்கு வந்துருவாப்ல. சரி இப்போ அடுத்து

என் காதல் சொல்ல.

என்னைக்காவது சிரிச்சுட்டு அழுதுருக்கீங்களா? அழுதுருக்கீங்களா இல்லையா? அழுதுருக்கீங்க. டேங்கப்பா, அப்படின்னா காதலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த ஒரு பாட்டு இதான் கடைசி பாடல், சரியா?

0: யார் சொல்ல போறீங்க? தனுஷ் ஃபேன்ஸ் ரெண்டு பேர் இருக்கீங்க.
1: என்னோட பேர் கதிரேசன். இது யாரடின் மோனியில வெண்மேகம் பெண்ணாக உருவானது.
0: இன்னும் முந்திக்கிட்டாரு. அவர் வந்து தனுஷோட தீவிர விசிறியே கிடையாது. நான் சொல்ல சொன்னது உங்க ரெண்டு பேரையும் தான். அவர் வந்து உலக நாயகன் கமல்ஹாசனோட தீவிர விசிறின்னு முதல்ல சொல்லியிருந்தாப்ல. சரி பரவாயில்ல, இருந்தாலும் சொல்லிட்டீங்க.
2: வெண்மேகம் பெண்ணாக உருவானது, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுது.
0: வெண்மேகம் யாரடி நீ மோகினி படத்துக்காக தான் நம்ம கேட்டிருந்தோம். சரி, இப்போ அடுத்து நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாட்டு, உங்களுடைய விருப்ப பாடல் ஒன்று கேட்டுட்டு அதுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஓ

0: கல்லூரி நிகழ்ச்சியில கதிரியசன் சாவின் சண்முகேஸ்வரி நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் சமீபத்துல பாத்தீங்கன்னா தன்னார்வலராக வியட்நாம் வரைக்கும் போயிட்டு வந்திருந்தீங்க இல்லையா? சரி, இப்ப வியட்நாம் முடிஞ்சு இப்ப மலேசியாவுக்கு திரும்பின பிறகு இந்த ஒரு விஷயம் என்ன மாத்தி இருக்குப்பா அப்படின்னு சொன்னா எந்த விஷயம் உங்களை மாத்தி இருக்குன்னு நீங்க நம்புறீங்க?
1: என்னோட சஜஷன் வந்து எப்படி நான் வந்து அவங்க கிட்ட கொடுக்கறது நல்வழியில அது கத்துக்கிட்டேன். மோர் தென் இன்னொன்னு சொல்லணும்னா நான் சொல்றது நிறைய கத்துக்கிட்டோம், அதுல வந்து இதுதான் முக்கியமான விஷயமா நான் கருதுறேன்.
0: நீங்க?
2: நான் கதிரேசன். ஸோ நான் என்ன வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு அந்த ஒய்எஸ்எஸ் மிஷன் வந்து டோட்டலாகவே வந்து என்னுள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாட்டியிருந்துச்சு. அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான் என்னுடைய திங்கிங் ஸ்டைல். ஸோ இந்த மிஷனுக்கு மின்னுக்கு வந்து ஒரு விஷயங்கள் செய்கிறதுக்குனாலையோ, ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறதுனாலையோ, நம்ம யோசிக்கிற விதமோ, இதை முடித்ததுக்கப்புறம் நான் யோசிக்கிற அந்த விஷயமோ, இல்லை ஒரு செயலை வந்து பார்க்கறதுக்கோ, எப்படி ஒரு விஷயத்தை வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ புதுசாக வந்து சோஷியல் மீடியா பேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, இதுக்கு முன்னுக்கு வந்து ஜஸ்ட் வி ஸ்டார்ட் வி டூ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மிஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், எப்படி செய்யலாம், எப்படி ரீச் பண்ணலாம், அந்த டோட்டல் ரீசர்ச் ப்ராசஸாக இருக்கட்டும், அதை செய்கிற விதமாக இருக்கட்டும், அதை கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், நம்மளோட பேசுகிற விதம், நம்மளோட யோசிக்கிற விதம், நம்ம மற்றவங்களோட பழகிறது, என்றைக்குமே நான் வந்து கற்றுக்கிட்டது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நல்ல செயல் செய்யணுன்னா அதை வந்து ரொம்ப கரெக்டாக செஞ்சு கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த பயணத்தில் வந்து நான் வந்து கற்றுக்கொண்ட விஷயங்களாக வந்து நான் வந்து நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருந்துச்சு. அண்ட் அதில் ரொம்ப முக்கியம்னா நான் சொல்கிற ஒரு இன்னொரு விஷயம் என்னவாக இருக்கும்னா, எப்படி நம்மளோட சக மனிதர்களுடைய தேவைகளை புரிந்து அதற்கு ஏற்றபடி அவங்களுக்கான சேவையை செய்கிறதுன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு திருப்பமாக இருந்துச்சு.
0: எனக்கு மாணவர்களாக இருந்து உங்களுடைய நேரத்தை அழகாக நிர்வகித்து அரசாங்கம் வந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பு இல்லையா உங்களுக்கு? சவி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்த உங்களை மாற்றிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆளையே மாற்றிருச்சுன்னு
3: சொல்லிடாதீங்க. சொல்ல போனால் ஆளையே மாற்றிருச்சு. அந்த ஒரு பயணம் வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. என்னோட கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும், நான் யோசிக்கிற விதமாக இருக்கட்டும், நான் ஒரு விஷயம் ஒரு முடிவு எடுக்கும் போது அது என்ன ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கணும், அது அந்த முடிவை எடுத்தக்கப்புறம் அந்த முடிவை எப்படி சஸ்டெயின் பண்ணுற ஒரு டிசிஷனாக இருக்கட்டும், நிறைய கற்றுக் கொடுத்துருச்சு. நான் வாழ்க்கையில் எப்படி ஒரு மனிதன் ஒன்னொன்று மனிதனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு அது ஒரு அந்த ஒரு அனுபவம் கற்றுக் கொடுத்துருச்சு.
0: அங்கே இந்த பூமிக்கு நம்ம பயனுள்ள ஒரு இளைஞராக இருக்கணுன்றதுல சரியாக இருக்கீங்க. அதுக்கு மனமார்ந்த வாழ்த்து உங்கள் மூன்று பேருக்குமே. இப்போது அடுத்து உங்களுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி அங்கம் மாதிரி. போட்டி அங்கம் வந்து என்னன்னாக்கா, நாங்கள் கேட்குற கேள்விக்கு இப்போ நீங்கள் சரியாக பதில் சொல்ல போகிறீங்க. சரியான பதில் மட்டுமே தான் சொல்ல போகிறீங்க. ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை யார் அப்படின்றத நீங்கள் சொல்லணும், அவ்வளோதான். சரியா? சரியா போயிடும்ல. மூன்று பேருமே வந்துட்டு இப்போது எதை பற்றி சொல்ல போகிறீங்கன்னா, வகுப்புக்கு அதிகமாக தாமதமாக யார் வருவாங்க அப்படின்றது தெரியுமா? பேசியிருக்கீங்களா? இல்லை இப்போ நீங்கள் போன இடத்துல கூட இருக்கலாம். ஏன் லேட்டாக வர அடிக்கடி அப்படின்ற மாதிரி?
1: நாங்கள் தான் மொதப்பே அங்கே இருப்போம். எங்களோட சுற்றி இருக்கிற எங்களோட குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் லேட்டாக வருவாங்க.
0: ஸோ அதனால பேருமே சரியாக நேரத்துக்கு போகிறேன்.
3: இல்லை, இது நான் ஏற்றுக்க மாட்டேன்.
0: அப்போ ஏதோ மாற்று கருத்து இருக்கு அவருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் சாவி, நாங்கள் ஏற்றுக்கிறோம். யார் அது?
3: நான் லேட்டாக போவேன்.
0: நீங்களே தானே அது? சரி, அதுக்கு நீங்க சாவின் பேரே சொல்லி இருந்திருக்கலாம். சரி, கடைசி நேரத்துல மட்டும்தான் படிப்பாங்க அப்படின்ற நபர் யாரு?
3: நானு.
0: அப்படித்தானா? சரி, உணவகத்துல அதிக நேரம் செலவு செய்யறது யாரு?
3: நானு.
0: 12 மணிக்கு மேல மாமா கடைக்கு போய் உட்காந்துறது எல்லாருமே தாமதமா தான்.
3: கண்டிப்பா.
0: சரி, இப்போ லெக்சரர்ஸ் வராங்க அப்படின்னா அப்போ மட்டும்தான் நான் அமைதியா இருப்பேன், மற்ற நேரத்துல நான் அமைதி கிடையாது அப்படின்னு சொல்ற நபர் யாரு?
2: அப்ப கூட அமைதி கிடையாது.
0: சரி, நண்பர்களை அதிகமா சிரிக்க வைக்கிறது யாரு?
1: மேபி நாங்க ரெண்டு பேரும் எங்களோட டீம்ல இருந்தனால நாங்க ரெண்டு பேருமே பேசி பேசி மாத்தி மாத்தி சிரிச்சுக்குவோம். சோ சவி, உங்களுக்கு தெரியல எப்படி?
2: நான் சாவின் சொல்லுவேன்.
0: சாவின் தான் அதிகமா சிரிக்க
3: காமெடி பீஸ்லாம் இருந்தாங்க. சோ அது ஒரு மாதிரி பேலன்ஸ் டைனமிக்கா இருந்துச்சு. நாங்கள் சிரிக்கலான்னு காமெடி பண்ணுவாங்க, அவங்க காமெடி பண்ணுவாங்க.
0: ஸோ புரியுதா? ஆனால் அவங்க பேசுறதெல்லாம் உங்கள் நகைச்சுவைக்கு அவங்க சிரிக்கிறாங்க.
3: சம்டைம்ஸ் புரியாது, ஆனால் ஃபன் பண்ணுறாங்கன்னு தெரியும்.
0: சரி, எப்பயுமே வந்து கை தொலைபேசியை தேடிக்கிட்டே இருக்கிற நபர் யார் மூன்று பேரில்?
2: சண்முகம்.
0: சண்முகேஸ்வரி.
2: ஆமா,
0: அவங்க மட்டும் தான் தேடிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இப்ப மூன்று பேரும் தனித்தனி என்ன சொல்ல போறீங்கன்னா, உங்க தொலைபேசிக்கு வாய் இருந்தா என்ன பேசும்? இப்ப அனிமேஷன்ல நம்ம நிறைய பாக்குறோம்ல, மாடு பேசுது, பூனை பேசுது, நாய் பேசுது. இப்போ அதே மாதிரி உங்க தொலைபேசி பேசும்போது உங்ககிட்ட அப்படின்னா என்ன பேசும்? நீங்க முதல்ல சொல்லுங்க.
2: என்னுடைய தொலைபேசி வந்து என்கிட்ட என்ன பேசும்னா, என்ன ஆளை விட்டுறானுன்னு வேணா அப்படிதான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமான நேரம் வந்து தொலைபேசியோட தான் நான் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரி, நீங்க?
1: அதேதான், நான் ரொம்ப சாங்ஸ் கேட்பேனால பாட்டே கேட்காதேன்னு சொல்லிடும் நினைக்கிறேன்.
0: நான் அநேகமா அது என்ன சொல்லணும்னா, பெரிய இசைஞானி ஏஆர் ஓ அப்படின்ற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வந்தேன். சரி சாமி, நீங்க சொல்லுங்க. செவ்வாய் கிரகத்துல இருந்து எதுவும் வந்திருக்கீங்களா? சந்தேகமா தான் இருக்கு. சரி, தொலைபேசியை கண்டுபிடிச்சிருங்க. மூன்று பேரும் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் பேசிருந்தீங்க, ரொம்ப நன்றி. மனமார்ந்த வாழ்த்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இங்கிருந்து அங்கே போகிறதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது. அதில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு போனதில் எங்களுக்குமே மகிழ்ச்சி. அடுத்தடுத்து நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்றதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து இந்த வேலையில் தெரிவிச்சுக்கிறோம். கூடிய விரைவில் இன்னொரு சாதனையில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். இப்போது நிறைவாக இன்னொரு 10 வினாடிகள் தான் இருக்கு, எதுவும் சொல்ல போகிறீங்களா?
2: இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி.
0: சரியா சொல்லிட்டீங்க.
1: நீங்க
0: ரொம்ப நன்றி. வாய்ப்பு இருந்தா மீண்டும் சந்திக்கலாம்.
1: மிக்க நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டாவின் நிர்வாக சிக்கல்கள் உட்பட இழப்புகள் குறித்த தொடக்க அறிக்கை அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என பிரதமர் டதோசி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பழிவாங்கும் நோக்கத்தை இவ்வறிக்கை கொண்டிருக்கவில்லை. மாறாக அந்நிறுவனத்தில் எழுந்துள்ள சிக்கலை சட்டப்படி கையாளும் அரசாங்கத்தின் அணுகுமுறைகளில் ஒன்றாகும் என அவர் சொன்னார். இந்த விவகாரத்தில் எந்த தரப்பினர் விசாரிக்க குற்றஞ்சாட்டப்பட அல்லது தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் தம்மிடம் இல்லை என்றார் அவர். இதனிடையே பர்சத்து கட்சி பக்கத்தன் ஹரப்பானுடன் இணைய விருப்பம் கொண்டுள்ளதாக கூறப்படுவதை பிரதமர் உறுதிப்படுத்தினார். இவ்விவகாரம் குறித்த பேச்சை PKR துணைத் தலைவர் டதோசிரே ஆமீனுடன் ஜாரி மேற்கொள்வார் என்றார் அவர். மற்றொரு நிலவரத்தில் மறைந்த பொங்கோவான் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் டத்தோ காரேம் பூஜாங்கின் குடும்பத்தினருக்கு டத்தோ ஸ்ரீ அன்வார் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். 73 வயதான டத்தோ காரேம் சபா சிபாங்கில் புத்தாத்தானில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் நண்பகலில் காலமானார். 1990 தொடங்கி 2013 வரை 5 தவணைக்கு அவர் பொங்கோவான் நாடாளுமன்ற உறுப்பினராக சேவையாற்றினார். கிளந்தான் குவாமுசாங்கில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தை தொடர்ந்து அங்கு திறக்கப்பட்ட ஓர் உதவி மையத்தில் 16 குடும்பங்களைச் சேர்ந்த 55 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வெள்ளத்தில் 10 கிராமங்களைச் சேர்ந்த 200 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. இலங்கையில் வறட்சியான பகுதிகளில் மழை பொழிவை ஊக்குவிக்கும் முயற்சியாக பௌத்த பிக்குகளை அழைத்து புனித நீரை தெளித்து பிரார்த்தனை செய்ததாக அந்நாட்டின் வான்துருப்பு தெரிவித்தது. அந்நாடு மிக மோசமான அல்நினோ காலநிலையை எதிர்கொண்டுள்ளது. இதனிடையே வறட்சியை முடிவுக்கு கொண்டு வர கோரி பௌத்த பிக்குகள் பிரார்த்தனைகளை மேற்கொண்டனர். அதே நேரத்தில் விமான பணியாளர்கள் 5 லிட்டர் புட்டிகளிலிருந்து புனித நீரை தெளித்தனர். 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி பதக்கப்பட்டியல் நிலவரம். சீனா 11 தங்கம், 6 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களுடன் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இரண்டாம் இடத்தில் இருக்கும் ஜப்பான் 6 தங்கம், 7 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களை பெற்றுள்ளது. தென்கொரியா 4 தங்கம், 3 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களை வென்று 3 இடத்தில் உள்ளது. 4-5 இடங்களில் உள்ள கஜாக்ஸ்தானும் தாய்லாந்தும் முறையே 3 தங்கங்களை வென்றுள்ளன. 2 வெண்கல பதக்கங்களுடன் மலேசியா 18 இடத்தை வகிக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மலரும் நினைவுகள் எனும் சொர்க்க வாசல் திறக்கும் நேரம் இது. இப்போ இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கங்க. சரி, அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு உங்களுக்கு பிடிச்ச பழம் பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்த பாடல் இதய கம்பளம் படத்துக்காக உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: பிரேமா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம் இருக்கு?
1: என் குடும்பத்தினருக்கு. குடும்பத்தினர் சந்திரசேகரன், கோகிலன், சுலோச்சனா, பரிமலா, செல்வி, யோகேஸ்வரி, தினகரன், மின்னோட்.
0: இல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க யார் பேரும் மறந்துடல? மறந்துட்டீங்கன்னா இப்ப வீட்டுல திட்டுவாங்க, ஏன் என் பேரை சொல்லல
1: அப்படின்னு. செல்வி, யோகேஸ்வரி, செல்வி.
0: ஓ, இன்னும் இருக்காங்க அப்போ. முடிஞ்சா?
1: முடிஞ்சீங்க.
0: சரி, என்ன பாட்டு வேணும்?
1: உன்னை ஒன்று கேட்பேன்.
0: உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். யார்கிட்ட கேட்கலாம்னு இருக்கீங்க அங்க இப்போ? கேட்டுருங்க, அவர்கிட்ட பதில் வராதானா? பரவாயில்லையா? அப்பா சொன்ன உடனே உடனே உங்க கணவரை நீங்க புடிச்சுக்கிறது, பாவம் அவரு. சரி, அவருக்காக பாட்டு கேப்போமா? அவர் பேர் என்னது?
1: அவர் பேர் சந்திரசேகரன்.
0: சந்திரசேகரனுக்காக நீங்க அவரை எதுவுமே கேட்க கூடாதுன்றதுக்காக இந்த பாட்டு நான் கொடுக்கறேன் இப்போ. நன்றி, நன்றி.

0: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க ராஜேஸ்வரி?
0: நல்லா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க ராஜேஸ்வரிக்கு என்ன பாட்டு வேணும்?
0: எனக்கு வந்து இந்த போலீஸ்கார மகள் படத்துல இருந்து அந்த மன்றத்தில் ஓடி வரும் தெந்தல் தெரிவி அந்த பாட்டு வேணும்.
1: இந்த மன்றத்தில் ஓடி வரும். சரி, யாருக்காக கொடுக்கலாம்?
0: எல்லாருக்காகவும் கொடுக்கலாம் அந்த பாட்டு.
1: எல்லாருக்காக கொடுக்கலாம்.
0: ராத்திரில கேட்கும் போது ரொம்ப அமைதியா நல்லா இருக்கும் அந்த பாட்டு.
1: அதுவும் மழை வேற இல்ல.
0: ஆமா ஆமா.
1: சரி, ரொம்ப இதமான பாட்டை கேட்டதுக்கு நன்றி. வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
0: நன்றி.

0: வணக்கம்
1: வணக்கம். யார் இந்த பக்கம்?
0: வணக்கம் கிஷன், நான் விக்கி பேசுறேன். கிஷன்,
1: விக்கி சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: ஜெயலலிதா ரசிகர்களுக்காக இந்த பாட்டு, கணவன் பாட்டு, அந்த பாட்டு போடுங்களேன். ஜெயலலிதா பாட்டு.
1: அடுத்தது பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
0: ரொம்ப நன்றியா.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம், வாசு சுங்கப்பிட்டே.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் இன்றைக்கு?
1: இன்பம் இங்கே இன்பம் இங்கே என்ற ஒரு பாடல்.
0: யாருக்காக?
1: என்னோட சகோதரர் பிஎம்ல இருக்காரு, சண்முகம். பிறகு நண்பர்கள் திரு சிவனேசன், குப்புசாமி, கூலிம்ல பெருமாள் ஆகிய அனைவருக்கும் ஒரு பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
0: சரி, அவங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.
1: நன்றிங்க.

0: ஸ்ரீதர் சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்.
1: விழியே விழியே உனக்கு என்ன வேலை, அதுல வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவும். அது ஏன் அந்த பாட்டு எனக்கு பிடிச்சதுன்னா கேசன், அதுல ஜெயலலிதாட எம்ஜிஆர் கொஸ்டியூம் ரொம்ப அழகா இருக்கும்.
0: சரி, அவங்களுடைய உடைய ரசிச்சிருக்கீங்க நீங்க, நல்லா இருக்கும்னு.
1: நல்லா இருக்கு. அந்த பாட்டு வந்து ஜிமிதால வந்து எங்க அத்தை எங்க மாமா இருக்காங்க, அவங்க பேரு சந்திரிகா, அவரு பேரு மாதவன். அவங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க அன்னாரம் போட்டாலும் சலிக்காம பாக்கலான்னு.
0: அவங்களுக்காக நம்ம கேட்போம். நன்றி.
1: உங்களுக்கு அந்த பாட்டு.
0: நன்றிங்க, ரொம்ப நன்றி.

0: சிறு வயது முதலே நாம் சேர்ந்தே வாழும் மண்ணில்
1: நாம் பிறந்த மண்ணில் இன்று பறவை போல சுதந்திரம் உண்டு.
2: வெயிலோடு விளையாடி மழையோடு மகிழ்ந்திருக்கும் மலேசியம்.
0: உதவி என்று ஒருவர் அழைத்தாலும் உதவுங்கள் என்று கேட்காவிட்டாலும் நிறம் பார்க்காமல் நேராக நின்று உதவி கொள்பவர்கள்.
2: அன்றும் இன்றும் இனி என்றும் இதுதான்
0: மலேசியர் என்ற உணர்வு மேலோங்க.
2: இணைந்தே கொண்டாடுவோம் மலேசிய தினத்தை.
0: மின்னலின் மலேசிய நாள் வாழ்த்து.
3: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
4: மஞ்சள் வானம் செந்தல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
0: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
4: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
0: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
3: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
0: நினைத்தாலே இனிக்கும்.
5: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
0: கேளுங்க, ரசிங்க,
3: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: அடுத்து செல்வி ரஞ்சித் கேமரால இருந்து அழைச்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சிஷன், எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு அங்க நிலவரம்லாம்?
1: அழைச்சு
0: பாட்டு கேட்டு நேயர்களுக்கும் இந்த வேலையில நன்றி சொல்லணும். சரி, நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: அந்த பாட்டு விரும்பி கேக்குறேன்.
0: யாருக்காக கேக்குறீங்க?
1: நேற்று நாங்க ஒரு பயண சுற்றுலா போயிருந்தோம் மலாக்காவுக்கு.
0: சரி,
1: அந்த பயணத்துல வந்து இங்க அனைவருக்கும் நான் கேட்டு கேக்குறேன்.
0: ஓ, எல்லோரும் வந்து இங்கிருந்து அங்க வருவாங்க கேமரனுக்கு, நீங்க அங்கிருந்து மலாக்காக்கு போயிருக்கீங்க.
1: ஆமா.
0: சரி, அங்க சுற்றி பார்க்க போயிருந்த எல்லோருக்காகவும் இந்த பாட்டு கேக்கலாம்.
1: ஓகே, நன்றி.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்? உஷா சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? உஷா
1: பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன், பாடுவதை கேட்டேன். அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும்.
0: அந்த பாட்டு கொஞ்சம் சோகமா இருக்கும். நீங்களும் சோகமா பேசுறீங்க, ஏன்? உடம்பு சரியில்லையா?
1: ஆமாயா.
0: மருந்து சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன். பாட்டு வந்து பார்த்திவன் அவருக்கு, புஷ்பா அவங்களுக்கு, வித்யா, தேவி, ஜமுனா அவங்களுக்காக அந்த பாடலையா, உங்களுக்கும் சேர்த்து.
0: சரி, நல்ல ஒரு பாட்டு. இந்த இதமான இரவு நேரத்துல இதெல்லாம் வந்து வெளியே அப்படியே நிலவ ரசிச்சுக்கிட்டே கேட்டா, அமைதியா உட்காந்து கேட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்ல?
1: நல்லா இருக்கும்யா.
0: நன்றி, உடம்ப பாத்துக்கோங்க.
1: ஓகேயா.

0: என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம்?
1: கஜாங் சிமிங்களே டொமினியம் தோட்டம் இருந்தது 70, 80, 90களில். அந்த தோட்டத்துல வாழ்ந்த எல்லா அன்பு உள்ளங்களுக்காகவும் இந்த இரவு நேரத்துல நமது மின்னல் FM நிகழ்ச்சிய மறவாம கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா அன்பு உள்ளங்களுக்காகவும் தர்மம் தலைக்காக்கும் என்ற பாடலை இவர்களுக்காக நான் விரும்புகிறேன்.

0: இடம் பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தும். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஒரு மனிதன் தான் நடந்து செல்கிற போது யானை கூட்டம் ஒன்றை பார்க்கிறான். யானைகளை பார்த்து அச்சப்படுகிற அதே நேரத்திலே அவற்றின் கால்களிலே மிக மெல்லிய சங்கிலி ஒன்று கட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறான். எந்த நேரத்திலும் உடலளவில் பலம் நிறைந்த அந்த யானை அந்த சங்கிலியை சுலபமாக அறுத்து ஓடுவதற்கு முடியும் என்று தோன்றியது அவனுக்கு. அருகிலே அதன் பாகனம் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அவனுடைய அச்சம் ஓரளவுக்கு நீங்கியது. நேராக அந்த பாகனை சந்தித்து கேள்வி கேட்டான், இவ்வளவு பெரிய யானை, மிகப்பெரிய உருவம் கொண்டிருக்கிற ஒரு பிராணி, ஆனால் அதன் கால்களிலே மிகவும் மெலிதான சங்கிலியால் கட்டியிருக்கிறீர்களே, அது திடீரென்று சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடிவிடாதா என்று கவலையோடு கேட்கிறான். அப்போது அந்த யானைப்பாகன் சொன்னான், இந்த யானைகள் எல்லாம் குட்டிகளாக இருந்தபோதே இதே மெல்லிய சங்கிலியால் தான் அவைகளை கட்டி விடுவோம். அப்போது அவற்றுக்கு அந்த சங்கிலியை அறுப்பதற்கு முடியாது. அறுத்து விட்டு ஓட முயற்சிக்கிற போது இந்த சங்கிலியை ஓடவிடாமல் தடுக்கும். இப்போது பன்மடங்கு அசுரபலத்தோடு அவை வளர்ந்து விட்டா பின்னாலும் இந்த சங்கிலி நம்மை விட பலமிக்கது, இதன் பிணைப்பிலிருந்து நம்மால் விடுபடவே முடியாது என்று அந்த யானைகள் நினைத்துக் கொள்ளும். எனவேதான் வேறு சங்கிலிகளை வாங்குவதற்கு அவசியமில்லாமல் போய்விட்டது என்று அந்த பாகன் சொன்னான். அவனுடைய பதிலை கேட்டு ஆச்சரியமடைந்தான் அந்த மனிதன். எந்நேரமும் அவற்றால் தாங்கள் கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகளை அறுத்திவிட்டு ஓட முடியும் என்றாலும் கூட தன்னால் அறுத்திவிட்டு ஓட வேண்டும், அடிமை வாழ்வை முடித்துவிட வேண்டும் என்று அந்த யானைகள் முயற்சி செய்வதில்லை. தங்களுடைய பலம் என்ன, தங்களின் தகுதி என்ன என்பதை தெரியாமலேயே அந்த யானைகள் வளர்க்கப்படுகின்றன. எப்போதோ கிடைத்த தோல்வியை மனதிலே வைத்துக் கொண்டு நாம் இனி எப்போதும் வெற்றிகளை தொடமாட்டோம் என்று நிறைய மனிதர்கள் நினைக்கிறார்கள். தோல்வி என்பது வெற்றிக்கான முதல் படி. அதை நாம் முதல் படியாக நினைத்து கொண்டு கடந்து சென்றால்தான் நாம் சிகரத்தை அடைய முடியும். நமக்கென்று அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஆற்றலையும் சக்தியையும் தந்திருக்கிறான். எனவே நம்மை சுற்றி இருக்கிற தடைகள் அவைகளையெல்லாம் நாம் உடைத்துவிட்டு நிறைய சாதிக்க வேண்டும் என்கிற உண்மையை இந்த கதை நமக்கு சொல்கிறது. அல்லாஹு தாலா கூறுகிறான், ஒவ்வொரு மனிதனுக்கும் முயற்சி செய்துவிட்டால் அதற்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும். முயற்சி செய்யாமல் நடப்பது நடக்கட்டும், கிடைப்பது கிடைக்கட்டும் என்று இருந்துவிட்டால் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. உழைக்க வேண்டும், அதற்கு ஏற்ப முயற்சிகளை செய்ய வேண்டும் என்றுதான் வரலாறுகளும் நமக்கு சொல்லித் தருகின்றன. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை மதினாவின் பள்ளி வாசலுக்கு வெளியிலே வருகிற போது அங்கே இரண்டு தோழர்கள் படுத்து உறங்கிக் கொண்டு பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நீங்கள் வேலைக்கு செல்லவில்லையா, சம்பாதிப்பதற்கு செல்லவில்லையா என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மத்தீன், நம்முடைய ரிஸ்க்குகளை நமக்கு வேண்டிய பொருளாதாரங்களை அளந்து தருகின்றவன் அல்லாஹு தாலா, எனவே அவன் தருகிற போது நாங்கள் சாப்பிட்டுக் கொள்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு தாலானு அவர்கள் தனது சாட்டையை சுழற்றி, இப்போது நீங்கள் இந்த பள்ளிவாசலை காலி செய்துவிட்டு வேலைக்கு செல்லாவிட்டால் உங்களை அடித்து துன்புறுத்துவேன் என்று விரட்டி அடித்தார்கள். கண்ணியமிக்க மின்னலஃபம் நேர்களே, நமக்கு அல்லாஹு தாலா பொருளாதாரத்தையும் உணவு தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவனாக இருந்தாலும் கூட முயற்சி நம்முடையது என்றுதான் திருக்குரான் சொல்லுகிறது. முயற்சிக்கு ஏற்ப நமக்கு அல்லாஹு தாலா பரக்கத்தையும் அபிவிருத்தியும் தருவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரபுல் ஆலமீன் பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் நிரப்பமாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. #பெருஞ்ஞாரன் ஜாக்கி.

0: இந்த அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. அடுத்து உங்களுக்காகவே இது நம்ம நேரம் முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாடல்களை தான் நள்ளிரவு 12 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறீங்க. அதற்கு பிறகு மின்னலின் இடை விடா இசை உங்களுக்காகவே தயாரா இருக்குங்க. பயணத்துல இருக்க போறீங்க அப்படின்னா மின்னல் FM உங்களுக்கு நிச்சயமா துணையா இருக்கும். இந்த அளவில் உங்களிடமிருந்து அன்பு நன்றி கூறி விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாங்க. நல்லா ஓய்வெடுங்க.
1: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: Blazing, yeah, you feel chill, right?

0: முடிஞ்சா பாட்டு. அப்ப பேக்கா
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதும்.

மின்னல்ல வந்து 1926 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: அதுதான்
0: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: வயதில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதா அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
1: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் FM.

0: மின்னல ஃபேம் கேக்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல ஃபேம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல ஃபேம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: என்ன வெயில, என்ன வெயில! கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல. விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
1: ஏன் இப்படி கத்துற?
0: உங்ககிட்ட நேத்தே காலனி எல்லாம் உள்ள எடுத்து வைக்க சொன்னதானே. தவளை, பாம்பு, பூரா எல்லாம் பாருங்க, ஏன் காலனிக்குள்ள குடுத்துன பண்ணிட்டு இருக்க?
1: நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன்.
0: மறுபடியும்
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல்

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துரு.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: இது இலவசமா தான் குடுக்குறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்கு பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

மின்னல்ல வந்து 26 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: கிருஷ்ணன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. ஆ வர வர
0: கிஷன். கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

Dum dum dum dum.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 மின்னல் FM, இளமை புதுமை இனிமை. மங்களை

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலே. போக்குவரத்து அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவது குறித்த ஆண்டனி லோக்கியின் முடிவு தொடர்பில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த டிஏபி பொதுச் செயலாளரை கூடிய விரைவில் சந்திக்க உள்ளார். இவ்விவகாரம் குறித்து தாம் அறிந்துள்ளதாக பிரதமர் கூறினார். இருப்பினும் இரு தரப்பினரின் வெளிநாட்டு பயணம், நேர கட்டுப்பாடுகள் காரணமாக இதுகுறித்து இதுவரை முழுமையான கலந்தாய்வு மேற்கொள்ளப்படவில்லை என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெளிவுபடுத்தினார். இல்ல காவல் சட்டத்தை ஏற்றுவதற்கான பரிந்துரை சிறைகளில் நிலவும் இட நெருக்கடி சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது குறிப்பாக விசாரணை முடிவுக்காக காத்திருக்கும் பெரும்பாலான தடுப்பு காவல் கைதிகளை உள்ளடக்கியது. இது தவிர நாட்டின் சீர்திருத்த சிறை அமைப்பு நிர்வாகத்தை மேலும் திறம்பட மேற்கொள்ள முடிவதை உறுதி செய்கிறது. இந்த முன்மொழிவு புதியது அன்று என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசித்தோன் இஸ்மாயில் வலியுறுத்தினார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி நியூயார்க்கில் நடைபெறவிருக்கும் ஐநா பொதுப்பேரவையில் கலந்து கொள்வதற்கு முன்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அமைதி தூதராக செயல்படும் கத்தாரில் திட்டமிடப்பட்டுள்ள பேச்சில் பங்கேற்க உள்ளார். ஹொர்முஸ் நீரிணை மீதான தெஹ்ரானின் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான நிபந்தனைகளுக்கு நடுவே இப்பயணம் அமைந்துள்ளது. ரஷ்ய பொது தேர்தலில் ஆளும் யுனைடெட் ரஷ்யா கட்சி பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெறும் என்ற கணிப்பு வலுத்துள்ள நிலையில் வாக்களிப்பின் போது அந்நாட்டின் சில பகுதிகளில் கேஃப் நடத்தியுள்ள திருக்குருதி தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று அது சூழறித்துள்ளது. வாக்களிப்பின் இறுதி நாளில் நடத்தப்பட்ட திருக்குருதி தாக்குதல்களில் இருவர் பலியான வேளை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தீப்பற்றியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விளையாட்டு எஃப்ஏ கிண்ண கார்பந்து. நேற்றிரவு புருனை அசனால் போல்கி அரங்கில் நடைபெற்ற முதல் காலிறுதியில் கோலாலம்பூர் சிட்டி எஃப்சி 3 கோல் எண்ணிக்கையில் டிபிஎம்எம் எஃப்சியுடன் சமம் கண்டது. இதனையடுத்து அவ்விரு அணிகளும் அக்டோபர் 11 நாள் கோலாலம்பூர் கார்பந்து அரங்கில் மீண்டும் மோத உள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யா

மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

0: அன்பான மின்னலஃபம் நேர்களே, இன்று நமது டீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியின் பாடல்களுக்கு இடையிலே அல் அஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, இன்றைய உலகில் மனிதன் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்ற ரீதியில் தனது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றான். பெரும் பெரும் பாவங்களில் மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கின்றான். மனிதனிடம் பாவம் புகாமல் நன்மை துளிர்க்க தக்குவா எனும் இறையச்சம் அவசியமாகும். தக்குவா என்பது இறை கட்டளைகளை ஏற்று நடந்து, இறை விளக்கல்களை விலகி நடந்து, அதன் மூலம் இறை தண்டனையை தவிர்ந்திடவும் இறை வெகுமதிகளை பெற்றிடவும் முயற்சிப்பதாகும். இன்று மனிதர்களிடம் தீமைகள் பெருகி மனிதனின் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் முட்டுக்கட்டையாக இருப்பது இறையச்சமின்மைதான். இதனால்தான் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் என்று நாம் நிச்சயமாக உபதேசித்துள்ளோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருப்பதாக அபூதர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவின் அச்சத்தை கொண்டு நான் உனக்கு உபதேசம் செய்கின்றேன். நிச்சயமாக அது காரியங்கள் அனைத்திற்கும் தலையானது. உடம்பிற்கு தலை அவசியமாக இருப்பது போல நமது அனைத்து செயல்பாட்டிற்கும் இறையச்சம் அது முக்கியமானது என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகின்றார்கள்.

0: நேயர்களே, அறிஞர் அபூ யசீதுல் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், இரையச்சம் உள்ளவன் பேசினால் அல்லாஹுவிற்காக பேசுவான். ஏதேனும் நல்லறங்கள் அமல் செய்தாலும் அல்லாஹுக்காக வேண்டியே அமல் செய்வான். அறிவின் தலைவாசல் அலி ரதியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், உண்மையாக அல்லாஹுவை அஞ்சுவதும் திருமறையை கொண்டு அமல் செய்வதும் மறுமை பயணத்திற்காக தயாராகுவதும் குறைவானதை கொண்டு பொருந்திக் கொள்வதும் இதுவே இரையச்சமாகும் என்று ஹசரத் அலி ரதியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இரையச்சத்தால் புகழும் வாழ்த்தும் கிடைக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு பயபக்தியுடன் இருந்தீர்களானால் நிச்சயமாக அதுவே காரியங்களில் உறுதியானதில் நின்றும் உள்ளதாகும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இரையச்சத்தால் எதிரிகளை விட்டும் பாதுகாப்பு உண்டாகும். நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு பயபக்தியுடன் இருப்பீர்களாக. எதிரிகளுடைய சூழ்ச்சி உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்திட முடியாது என்று தக்வா உடையவர்களை பற்றி இறைவன் இப்படி உபதேசித்து குறிப்பிட்டு காட்டுகின்றான்.
1: கருவுக்குள் என

நேயர்களே, மேலும் இறையச்சத்தை பற்றி இறைவன் குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது, வயின் தஸ்பிரு வத்தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, நீங்கள் இறையச்சமுடையவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எதிரிகளுடைய சூழ்ச்சி உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. அவர்கள் எந்த சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சி பலனற்று போய்விடும் என்று இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இறையச்சத்தால் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். அல்லாஹுவின் மீது எவர்கள் பயபக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடனும், எவர்கள் தன் செயல்களை அழகாக்கி வைக்கின்றார்களோ அவர்களுடனும் அல்லாஹு இருக்குகின்றான். இறையச்சத்தால் துன்பங்களிலிருந்து வெற்றியும் ஹலாலான ரிசுக்கு உணவும் கிடைக்குகின்றது. இறையச்சத்தால் அனைத்து அமல்களும் சீராகும். மூமீன்களே, அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் உங்களுடைய செயல்களை அல்லாஹ் சீராக்கி வைப்பான். இறையச்சத்தால் பாவம் மன்னிக்கப்படும். இறையச்சத்தால் அல்லாஹுவின் பிரியம் கிடைக்கும். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோரை நேசிக்குகின்றான். எனவே தக்வா என்னும் இறையச்சத்தை பற்றி இறை வேதமும் நபி மொழியும் தெளிவாக எடுத்து கூறிய வண்ணம் நம் முன்னோர்கள் கடைபிடித்து வாழ்ந்ததால் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி வாகை சூடினார்கள். நாமும் இறையச்ச பாட்கையில் நாளும் நடந்து ஈருலகிலும் சிறப்போமாக. அல்லாஹ் கிருபை செய்வானாக.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் இன்னும் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒரு புதிய நாள்ல நம்ம எல்லாரும் சந்திக்கின்றோம்.
1: வணக்கம் நேயர்களே, வணக்கம் மலேசியா, வணக்கம் தெய்வீகன்.
0: எப்படி இருக்கீங்க நண்பரே? வணக்கம்.
1: நல்லா இருக்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்ல?
0: ஆமா, பிறந்த நாளோட ஒரு குட்டி விடுமுறை மாதிரி போயிட்டு வந்தாச்சு.
1: ஆமா,
0: உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நாளெல்லாம் ரொம்ப சிறப்பா போகணும் அப்படின்னு நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்பப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விடுமுறைகள், இந்த மாதிரி ஓய்வெல்லாம் எடுத்துட்டு.
1: ஆமா, ரொம்ப அவசியம்.
0: இந்த திங்கக்கிழமைய நல்லபடியா தொடங்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் திங்கக்கிழமை நல்லபடியா அமையணும். திருவள்ளுவர்
1: ஒரு பெரிய
0: உற்சாகத்தை வெளியெல்லாம் போய் தேடாதீங்க. உங்களுக்குள்ளதான் இருக்கு. இன்றைய பொழுது மட்டும் இல்லங்க, இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இருக்கணும் அப்படின்றத எங்களுடைய ஆசை. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வணக்கம் இன்னல தொடர்ந்து கேளுங்க.
1: திங்கட்கிழமை சிவன் போற்றி பாடலோடு நம்ம தொடங்கலாம்.

0: டெர்மினலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். ஜிம்முக்கு போய் கார்டியோ பண்ணோம், எக்ஸசைஸ் பண்ணோம், அப்பதான் கேலரிஸ் பர்ன் பண்ணோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டைம் இல்ல எனக்கு போறதுக்கு அப்படின்னு கவலைப்படுவீங்க. சோ அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் நான் கொடுக்குறேன். என்னன்னா, நம்ம ஜிம்முக்கு போய் தான் கேலரிஸ் பர்ன் பண்ணோம், இல்ல ஜாகிங் போய் தான் கேலரிஸ் பர்ன் பண்ணோன்னு கிடையாது. நீங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் உங்க ஏரியால வந்து வாக்கிங் போனாலே வந்து நீங்க வந்து கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணலாம். பிகாஸ் நீங்க ஓடுறதை விட வாக்கிங் பண்ற கேலரிஸ் வந்து இன்னும் கூட பர்ன் பண்ணோம். அதனால எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ நீங்க நடங்க. பிகாஸ் நீங்க கரெக்டா ஒரு டைம் செட் பண்ணி தான் நடக்கணும் கிடையாது. வேலைக்கே வந்து சில பேர் வந்து நடந்து போவீங்க. நீங்க வந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே செட் பண்ணிட்டு நடக்கலாம். சோ நடக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் நீங்க தேடணும்னு கூட அவசியம் இல்லை. உங்க வீட்டுல சாமான்ல கூட நீங்க நடக்கலாம். உங்க வீட்டுல நீங்க படி ஏறி இறங்குறது கூட வந்து ஸ்டெப்ஸ் நீங்க வச்சு கனெக்ட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். ஃபாலோ பண்ணுங்க. இதோட வந்து நான் நாளைக்கு இன்னொரு ஃபிட்னஸ் டிப்ஸோட வந்து உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: விண்வெளி நாயகா வந்தது மணி 6:41.
1: தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருப்பதற்கு நன்றிங்க. கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க போறோம்.
0: ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆசியான் விளையாட்டு போட்டியில் இருந்து கிடைத்திருக்கின்றது. நம்ம ஊர் நட்சத்திரம் வந்து தங்கம் வென்றிருக்கிறாரு. முதல் தங்கத்தை கராத்திகா அந்த போட்டியில வந்து சூரிய சங்கர் வெற்றி அடைந்திருக்கின்றார் அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது.
1: இதற்கிடையில் வந்து புகை மூட்டத்தை எப்ப போகும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய வேலையில மழை வருமானு பார்க்கும் போது நேற்று தினம் வந்து கோலாலம்பூர்ல அடை மழை,
0: ஆமா,
1: பிற்பகல் 3 மணி வாக்குல வந்து பாத்தீங்கன்னா பெய்த மழையினால சில பகுதிகளில் வந்து சிறிய அளவிலான வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விவரம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். குறிப்பா ஜலந்தூன் ரசா தித்திவங்சா பகுதிகளில் இருக்கக்கூடிய சில பகுதிகளும் வந்து அம்பாங் பகுதிகளும் வந்து வெள்ளம் ஏற்பட்டிருந்தது.
0: ஆனா நல்லதுதான் மழை வந்தது,
1: நல்லதானதுதான்
0: அதை யோசிக்க வச்சிருச்சு. அடுத்தது கவனத்தை ஈர்த்திருப்பது நம்முடைய உள்துறை அமைச்சர் கூறியிருக்கின்ற செய்தி, சிறைச்சாலை நெரிசலை குறைப்பதே உத்தேச வீட்டு காவல் சட்டத்தின் நோக்கம் என்று அமைச்சர் கூறியிருக்கின்றார்.
1: அடுத்து மலேசிய சுகாதார அமைச்சர் இந்த ஒரு நினைவூட்டல் வந்து வழங்கியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 13 வயதினரிடம் வந்து உடல் பருமன் பிரச்சனைகள் வந்து அவங்க அதிகமா எதிர்நோக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு. அதே சமயத்தில் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்ற விதமான நீழவு இது பண்ற பிரச்சனைகளும் அதிகமா எதிர்நோக்குறாங்க. பெற்றோர்கள் எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்காங்க.
0: இவை வந்திருக்கக்கூடிய கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்திகள், மற்றவற்றை தெரிந்து கொள்ள பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க.
1: சரி, இப்போ நேர்கள்லாம் காத்துட்டு இருப்பீங்க. இன்றைக்கு திங்கட்கிழமை என்ன போது ரொம்ப உற்சாகமா நீங்க வேலைக்கு போயிட்டு
0: இருப்பீங்கல்ல.
1: வேலை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியோட தான் நாங்க வந்திருக்கோம்.
0: இப்ப இந்த விடுமுறை எல்லாம் முடிஞ்சு வேலைக்கு போகல, ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் போன வாரம் ஒரு நாள் விடுமுறை வந்தது, நீங்க கூடுதல் விடுமுறை எல்லாம் எடுத்துருக்கலாம். இப்படி போனவனே உங்க அலுவலகத்துல இது ஒண்ணு செய்வீங்களா நீங்க?
1: அதாவது என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு உங்க வேலை இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்குவீங்களா? இல்லங்க, அதெல்லாம் ஏங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? நீங்க அழைத்து சொல்லலாம்.
0: சொல்லுவாங்க பாருங்க, எல்லா கதையை கட்டிக்கிட்டு வராங்க அப்படின்ட்டு. காலையில வந்து அடிதே பசியாரிட்டோ இல்ல ஒரு காஃபி குடிச்சிட்டோ நம்ம கூட உட்கார்ந்து இருக்காங்களே, அவங்க கிட்ட கட கட கட கட கடன்னு எல்லாத்தையும் சொல்லிடணும்.
1: தெரியுமாலா நாங்க போனேன் இந்த கடைக்கு போனேன்ற மாதிரி சில பதிவுகள் பதிவுகள் நல்லது தானே தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை அழைத்து சொல்லுங்க.
0: 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு காட்டில் ஒரு ஆந்தை இருந்தது. அதற்கு இரவில் மட்டும்தான் நன்றாக பார்க்க முடியும். பகலில் கிட்டத்தட்ட பார்வையற்றது போல இருக்கும். மற்ற பறவைகள் எல்லாம் பகலில் சுதந்திரமாக பறந்து திரிந்தன. ஆனால் இந்த ஆந்தை மட்டும் பகலில் அமைதியாக மறைந்திருக்கும். அதை பார்த்த மற்ற உயிரினங்கள் சிரித்தன. இது இருட்டுக்குதான் சரி, இதற்கு என்ன எதிர்காலம் என்று கேலி செய்தன. அந்த வார்த்தைகள் ஆந்தையின் மனதை மிகவும் காயப்படுத்தின. ஆனால் ஒரு நாள் இரவு நேரத்தில் அது ஒரு முக்கியமான விஷயத்தை கவனித்தது. பல உயிரினங்கள் இருட்டில் பயந்து வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தன. அப்போது ஆந்தை யோசித்தது, என்னால் பகலில் நன்றாக பார்க்க முடியாது, ஆனால் இருட்டில் எல்லாமே தெளிவாக தெரிகிறதே. உடனே அது ஒரு முடிவு எடுத்தது. இரவில் பயணிக்கும் உயிரினங்களுக்கு வழிகாட்டியாக மாறியது. எங்கே செல்ல வேண்டும், எங்கே ஆபத்து இருக்கிறது, எப்படி பாதுகாப்பாக நகர வேண்டும் என்று மற்ற உயிரினங்களுக்கு உதவி செய்ய தொடங்கியது. முதலில் யாரும் அதை நம்பவில்லை. ஆனால் ஒரு நாள் ஆந்தை காட்டிய பாதையை பின்பற்றிய ஒரு குழு பாதுகாப்பாக தங்கள் இலக்கை அடைந்தது. அதன் பிறகு அனைவருக்கும் உண்மை புரிந்தது. இந்த ஆந்தை இருட்டிற்காகவே படைக்கப்பட்டுள்ளது, அதனால் தான் இது நம்மை காப்பாற்றுகிறது. ஒரு நாள் ஒரு உயிரினம் ஆந்தையிடம் கேட்டது, உன்னால் பகலில் பார்க்க முடியாது, அப்படி இருக்கும் போது எப்படி இவ்வளவு வெற்றி பெற்றாய்? ஆந்தை புன்னகையுடன் பதிலிட்டது, நான் பகலில் ஜெயிக்க முயற்சி செய்யவில்லை, எனது பலத்தை கண்டுபிடித்து அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தினேன். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமை ஒன்று இருக்கிறது. மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடுவதற்கு பதிலாக நமது பலத்தை கண்டுபிடித்து வளர்த்து கொண்டால் வெற்றி நிச்சயம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: TMS அவர்கள் பாடிய பாடல் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். வணக்கம், இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். வேலை விடுமுறை எல்லாம் முடிச்சிட்ட பிறகு வேலைக்கு வந்தோட அங்க நண்பர்கள்ட்ட எல்லாம் பகிர்ந்துக்குவீங்களான்னு கேட்டிருந்தோம்.
0: சரிங்க, தமிழ் வந்திருக்காங்க. எப்படி தமிழ், கட கட கடகடன்னு சொல்லுவீங்களா?
2: ஆரம்பிக்கிறது
0: நீங்க தான் போல, அந்த துணி வருது உங்களுக்கு.
1: பாட்டு போகட்டும். அந்த கதை கொஞ்சம் சொல்லுங்க.

0: ஒரே உறுதிமொழி, நாட்டின் ஒற்றுமையை நிலைநாட்டுவோம். பிரதமர் அழைப்பு. மலேசிய அமைதி காக்கும் பட்டாளம் ஏமன் செல்லும் விவகாரம் ஐநா முடிவுக்கு உட்பட்டது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். போக்குவரத்து அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவது குறித்த ஆண்டனி லோக்கேயின் முடிவு தொடர்பில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த DAP பொதுச் செயலாளரை கூடிய விரைவில் சந்திக்க உள்ளார். இவ்விவகாரம் குறித்து தாம் அறிந்துள்ளதாக பிரதமர் கூறினார். இருப்பினும் இரு தரப்பினரின் வெளிநாட்டு பயணம் நேர கட்டுப்பாடுகள் காரணமாக இதுகுறித்து இதுவரை முழுமையான கலந்தாய்வு மேற்கொள்ளப்படவில்லை என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெளிவுபடுத்தினார். இதனிடையே முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளோ சிறிய அளவிலான குற்றங்களோ எதுவாக இருப்பினும் ஊழலை எதிர்த்து போராடுவதில் தனது நிர்வாகத்தின் கடப்பாட்டில் ஒத்திசைவு இருக்காது என்றும் அவர் வலியுறுத்தினார். மற்றொரு நிலவரத்தில், பிரிபூமி பர்சாத்து மலேசியா பர்சாத்து கட்சி நம்பிக்கை கூட்டணி PH உடன் ஒத்துழைப்பை உருவாக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளதை டாக்டர் ஸ்ரீ அன்வார் உறுதிப்படுத்தினார். இந்த பரிந்துரை தொடர்பான விவகாரங்கள் மேல் நடவடிக்கைக்காக PKR உதவி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அமீருடன் ஷாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக PH தலைவருமான அவர் தெரிவித்தார். இதனிடையே நாடு தொடர்ந்து ஒற்றுமையுடன் திகழ்வதை உறுதி செய்வதற்கான தங்கள் கூட்டு உறுதிமொழியை புதுப்பிக்குமாறு பிரதமர் அனைத்து மலேசியர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். அதேவேளை இனம் அல்லது மதம் எதுவாக இருப்பினும் மலேசியா அனைவருக்கும் சொந்தமானது என்று அவர் வலியுறுத்தினார். தேசிய உணர்வை புலப்படுத்தாத கருத்துக்கள் நீடிப்பதால் நாட்டின் சமூக பண்பாடு அரசியல் சூழல் தற்போது முக்கியமான கட்டத்தில் உள்ளது என்றும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் மேலும் கூறினார். குறிப்பிட்ட இன நலன்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கும் முயற்சியில் இது அடங்கும். இல்ல காவல் சட்டத்தை ஏற்றுவதற்கான பரிந்துரை சிறைகளில் நிலவும் இட நெருக்கடி சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது குறிப்பாக விசாரணை முடிவுக்காக காத்திருக்கும் பெரும்பாலான தடுப்பு காவல் கைதிகளை உள்ளடக்கியது. இது தவிர நாட்டின் சீர்திருத்த சிறை அமைப்பு நிர்வாகத்தை மேலும் திறம்பட மேற்கொள்ள முடிவதை உறுதி செய்கிறது. இந்த முன்மொழிவு புதியது அன்று என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசீத்தோன் இஸ்மாயில் வலியுறுத்தினார். 2024 முதல் உள்துறை அமைச்சின் முனைப்புகளில் ஒன்றாக தாம் இக்கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப் துன்ராசாக் மீதான நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பு குறித்த முடிவு தொடர்பில் அதிகாரப்படியான அறிவிப்புக்காக காத்திருப்பதாக மலேசிய சிறைத்துறை தெரிவித்துள்ளது. மேற்கொண்டு எடுக்கப்படும் எந்த ஒரு நடவடிக்கையும் சட்டம் சிறை விதிமுறைகளுக்கும் நடைமுறையில் உள்ள செயல்முறைகளுக்கும் ஏற்ப இருக்கும் என்று அது கூறியது. வெள்ளிக்கிழமை பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் டாக்டர் ஸ்ரீ நஜிப்புக்கு நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பு வழங்கினார். டாக்டர் ஸ்ரீ நஜிப் குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 2028 August 23 வரை மீதமுள்ள தண்டனை காலத்தை இல்லக்காவலில் இருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஏமனில் நிலவும் நெருக்கடியை தொடர்ந்து மலேசிய அமைதி காக்கும் பட்டாளம் மல்பாட்டை அந்நாட்டிற்கு அனுப்புவது குறித்த பரிந்துரை இருக்குமாயின் ஐநாவின் முடிவுகளின்படியே மலேசியா செயல்படும். தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலி நூரின் இவ்வாறு தெரிவித்தார். இந்த முடிவு தனித்து எடுக்கப்படவில்லை, மாறாக அந்த உலக அமைப்பின் நிலைப்பாடும் முடிவும் கருத்தில் கொள்ளப்பட்டன என்றார் அவர். 2026 குவாலாலம்பூரிலிஸ் பன்னாட்டு நீர் விழா 55,000 மேற்பட்ட வருகையாளர்களை பெற்றுள்ளது. இரு கட்டங்களாக நடைபெற்ற அவ்விழா உள்ளூர் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஆக்ககர தாக்கத்தை ஏற்படுத்தியதாக பெர்லிஸ் மந்திரி பசார் அபுபக்கர் அம்சா தெரிவித்தார். இந்த விழாவை ஒட்டி உணவகங்கள், விடுதிகள், இல்லவாசம் ஆகியவற்றின் வர்த்தகமும் அதிகரித்ததோடு தொடர்புடைய உரிமையாளர்களின் வருமானமும் உயர்ந்ததாக அவர் கூறினார். மேலும் விழாவில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் 19 கிராமங்கள் பங்கேற்றது உள்ளூர் மக்களின் ஒற்றுமையும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தியது. நாட்டை சூழ்ந்துள்ள புகைமூட்ட நிலவரம், காலை மணி 6:30 வரை நாடு முழுவதும் 24 இடங்களில் காற்று தரக்குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. குறிப்பாக சரவா சிரியானில் மிக அதிகமாக ஐபியு 169 கப்பெட்டில் 162 சிரியாமானில் 160 பதிவாகியுள்ளதாக காற்று மாசு குறியீட்டு நிர்வாக அமைப்பு தெரிவிக்கின்றது. அதேவேளை ஜொஹூர், சரவா, லபுவான், மலாக்கா, கோலம்பூர், பஹாங், பேரா, பினாங்கு, கிடா, திரங்கானு, கிளந்தான், சபாவின் 38 பகுதிகளில் காற்றின் தரம் மிதமாகவும் இதர 6 இடங்களில் நல்ல நிலையிலும் உள்ளது. நேற்று தாமாண்டேசா தம்போன் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த மூவரின் உடற்கூறாய்வு முடிவுகள், அவர்களில் இருவர் தீக்காயங்களாலும் மற்றொருவர் புகையை சுவாசித்ததாலும் உயிரிழந்ததை வெளிப்படுத்தியுள்ளன. இருப்பினும் தீ ஏற்பட்டதற்கான காரணம் ஆராயப்படுவதாக இப்போ காவற்படை தலைவர் ACP முகமது நஜீப் அம்சா தெரிவித்தார். அதேவேளை ஊகங்களை வெளியிட வேண்டாம் என்றும் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணிட்டாளர்களுக்கான அடையாளம். இளம் மதம் அரசர் 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: இந்தோனேசியா ஜாவா கடலில் KM விருகோ டிரான்ஸ்போர்ட் 8 கப்பல் விபத்தில் மேலும் மூவரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் பலியானோர் எண்ணிக்கை 10 உயர்ந்துள்ளது. அதேவேளை 108 பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள வேளை 125 பேரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளை பலத்த காற்று, பேரலைகள், வலுவான நீரோட்டம் உள்ளிட்ட காரணங்களால் தேடி மீட்கும் பணிகள் சுணக்கமடைந்தன. இந்நிலையில் முக்குளிப்பாளர்கள் மூழ்கிய கப்பலுக்குள் நுழைந்து காணாமல் போனவர்களை தேடும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அமெரிக்கா ஈரான் போரில் முதன்மை அமைதி தூதரான கத்தாரில் வட்டார நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளார். தெஹ்ரானிலிருந்து நியூயார்க் புறப்பட்ட அவர் ஐநா பொதுப்பேரவையில் பங்கேற்பதற்கு முன் டோஹா செல்ல உள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் கூறியது. இதற்கிடையே வியூக முக்கியத்துவம் வாய்ந்த ஹொர்முஸ் நீரிணை முற்றுகை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தமது நிபந்தனைகளை ஈரான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. கப்பல்கள் நீரிணையை கடக்க ஈரானின் அனுமதி பெற வேண்டும் என வலியுறுத்தும் தெஹ்ரான் சேவை கட்டணம் வசூலிக்கும் நடைமுறையும் பரிசீலித்து வருகிறது. ஏமனில் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் சவுதி அரேபியா 28 வான் தாக்குதல்களை நடத்தியதாக ஹியூத்தி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். தைஃப், அல் ஜஃபாஃப், மரிப் வட்டாரங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஹியூத்தி ராணுவ பேச்சாளர் யஹ்யா சாரி கூறினார். யுக்ரைன் நடத்திய மோஸ்கோ மீதான பெரும் திருகூர்தி தாக்குதல்களுக்கு நடுவே வாக்களிப்பு மையங்கள் மூடப்பட்ட நிலையில் ரஷ்ய நாடாளுமன்ற தேர்தலுக்கான 3 வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. மின் வாக்குப்பதிவு முறையை இலக்காக கொண்ட மின்வெளி தாக்குதல்கள் இருந்த போதிலும் டூமா தேர்தல் செயல்முறை சுமூகமாக நடைபெற்றதாக அதிகாரிகள் வலியுறுத்தினர். விளையாட்டு FA கிண்ண கார்பந்து. நேற்றிரவு புருனே அசனால் போல்கி அரங்கில் நடைபெற்ற முதல் காலிறுதியில் கோலம்பூர் சிட்டி FC எழுச்சி பெற்று 3 எண்ணிக்கையில் DPMMFC சமம் கண்டது. ஜார்ஜ்டவுன் பண்டாரைய அரங்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பினாங்கு FC 7-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியதன் மூலம் JDT 2 காலிறுதிக்கு தேவையான புள்ளிகளை கொண்டுள்ளது. ஒரே உறுதிமொழி, நாட்டின் ஒற்றுமையை நிலைநாட்டுவோம், பிரதமர் அழைப்பு. மலேசிய அமைதி காக்கும் பட்டாளம் ஏமன் செல்லும் விவகாரம் ஐநா முடிவுக்கு உட்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 1960 இன்றைய நாளில் கோலாலம்பூர் இஸ்தான நகரவில் பர்லீஸ் ஆட்சியாளர் துவான்கோ ஷேக் புத்ரா ஷேக் ஹசன் ஜமாலுல்லாய் பேரரசராக பொறுப்பேற்று பதவி உறுதிமொழி ஆவணத்தில் கையொப்பமிட்டார். இந்த சடங்கில் திரங்கானு ஆட்சியாளர் சுல்தான் இஸ்மாயில் நசீருடின் ஷா துணை பேரரசராக பொறுப்பேற்றார். கிடா ஆட்சியாளர் சுல்தான் அப்துல் ஹலீம் முவாசம் ஷாவும் கிளந்தான் ஆட்சியாளர் சுல்தான் யஹ்யா பெத்ராவும் இச்சடங்கின் சாட்சிகளாக இருந்தனர். பேரரசர் துணை பேரரசர் நியமனங்கள் அன்று காலை நடைபெற்ற மலாய் ஆட்சியாளர் மன்றத்தின் 55வது கூட்டத்தில் வாக்கெடுப்பின் மூலம் மேற்கொள்ளப்பட்டன.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: முகமது அவருடைய உருவாக்கத்தில் உருவாக்கிய தமிழ் வாழ்த்துடன் இன்றைய வணக்கம் இன்னும் உங்களுக்கு ஆரம்பமாகின்றது. எல்லோருக்கும் இனிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செப்டம்பர் 21 திங்கட்கிழமையில எல்லாரும் சந்திக்கின்றோம்.
1: மோகன் தெய்வீகன், இன்றைக்கு திங்கட்கிழமையில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கோங்க. இன்றைக்கு இந்த வேலை சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பை தான் நம்ம எடுத்திருந்திருக்கோம். ஏன்னா திடீர்னு நமக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்போம்.
0: சரி,
1: திடீர்னு பார்த்தா இல்லங்க, உங்களுக்கு வேற ஒரு இடத்துல வந்து டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, பணி மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூழல் எப்படி சமாளிச்சீங்க, எப்படி இருந்ததுன்னு தான் நம்ம பேச போறோம்.
0: பணி இட மாற்றங்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதே இடத்துல தான் வேலை செய்வோம்.
1: ஆனா டக்குன்னு
0: பாத்தீங்கன்னா உங்களை வெளியூருக்கு மாத்தி விடுவாங்க. இப்ப ஜோஹர்ல இருக்கீங்க, டக்குன்னு இல்ல நீங்க வந்து எங்களுக்கு ஜோஹர்ல இருந்து இப்ப கிடாக்கு மாற்றல் ஆகி போனோம், அங்க இருக்கிற அலுவலகத்துல உங்களுடைய சேவை தேவை அப்படின்னு டிரான்ஸ்பர் பண்ணி
1: விடுவாங்க.
0: எப்படி அதை சமாளிக்கிறீங்க? இல்ல நீங்க வந்து ஒரு பெரிய எம்என்சி நிறுவனத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கலாம், நீங்க வந்து ஒரு பிரிவுல வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து வேலை கொஞ்சம் மாற்றம் ஆகுது, நீங்க இன்னொரு பிரிவுக்கு மாறி போகணும்னு பாங்களே, இந்த சூழலை எப்படி கடத்தீங்க, இதுல என்னென்ன சவால்களை கடந்து வந்தீங்க, அந்த கதைகளை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம்.
1: ஏன்னா வேலை இல்லையா, போனாலும் நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கிற விஷயத்த நம்ம பண்ணிதான் ஆகணும். அது எப்படி இருந்தது அப்படின்றதுதான் நீங்க உங்க அனுபவங்களை பகிர்ந்துக்க போறீங்க.
0: அரசு பணியாளர்களா இருந்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை வந்து இந்த ரொட்டேஷன் அப்படின்ற சுழற்சி அடிப்படையில வேற வேற பிரிவுக்கு எல்லாம் மாத்தி விடுவாங்க. அப்போ அது சில நேரத்துல வேற ஊருக்கு கூட போகும். இங்க இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா சபா சரவாக்கு அனுப்புவாங்க, இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கதைகளை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். 03-2-2-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8
0: அன்பில் அவன் உங்களுக்காக வினை தாண்டி வருவாயா படத்துக்காக வந்துட்டே இருக்கு. வாங்க கேட்கலாம்.
1: இது வணக்கம் மின்னல்.

0: பிராந்திய சிஸ்வா மடானி குறித்த விவரங்களோடு இந்திய உருமாற்ற பிரிவு மித்ராவின் தலைமை இயக்குனர் ரவீந்திர நாயர்.
1: நிறைய பேர் வந்து கேட்கறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் போறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு உதவியா கேட்கறாங்க. இந்த வாட்டி வந்துட்டு 5000 லேப்டாப் அறிமுகப்படுத்திருக்கோம். அதே நேரத்தில் வந்துட்டு அந்த டார்கெட் குரூப் சொல்றாங்களே யாருக்கு போய் சேரணும்னு அதையும் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். போன வருஷம் மெயினா பாத்தீங்கன்னா அந்த 3000 லேப்டாப் கொடுக்கறப்ப ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி ஸ்டூடெண்ட் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயினா டார்கெட் பண்ணி கொடுத்தோம். இந்த வாட்டி வந்துட்டு அதே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி டிப்ளமா, பட் வி எக்ஸ்பேண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஃபவுண்டேஷன் செய்யற ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்டிபிஎம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம இத எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து B40 கேட்டகரியும் M40 கேட்டகரியும் உள்ளவங்க அப்ளிகேஷன் போடலாம். ரெண்டு கேட்டகரியும் எஸ் வி ஓபன் ஃபார் தி போத். இப்போதான் அப்ளிகேஷன் தொடர்ந்துறோம். இதுக்கு வந்து நமக்கு 31st அக்டோபர் வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துறோம். இந்த 14 செப்டம்பர்ல இருந்து 31st அக்டோபர் வரைக்கும். ஏன்னா சர்டன் யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட் வந்து இந்த மாச கடைசில தான் போய் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டில ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் வந்துட்டு அவங்க யூனிவர்சிட்டில படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டில இருந்து ஹாலிவுட் பிளாஜா இருப்பாங்க, அங்க அவங்க சாப் சைன் வாங்கி சாப் வாங்கணும். அது வந்து கன்ஃபர்மேஷன், ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அங்க படிக்க போறாங்க. இந்த காரிஸ் பண்ண முழுசா படிக்கணும், ரொம்ப பேஜ் கூட இல்ல. இந்த லேப்டாப் ஒரு 4 பேஜ் தான் இருக்கு காரிஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க, மொதல் அவங்க சொல்ல காரிஸ் பண்ண படிங்க, படிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன வேணும்னு. அப்ப நீங்க அப்படியே வந்து வேற ஏதாச்சும் கிளாரிபிகேஷன் கேள்வி கேட்கறதால நீங்க இமெயில் அனுப்புறீங்களா கால் பண்றீங்களா ஸ்பெசிபிக்கா இருக்கும். நம்ம டைம் கொடுத்துருக்கோம், இந்த 14 செப்டம்பர்ல இருந்து 31 அக்டோபர் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் திறந்திருக்கும். காரிஸ் பண்ண படிங்க, அது படி உங்களோட விண்ணப்பத்தை போடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம்.
0: இது குறித்த விண்ணப்பத்திற்கும் மேல் விவரங்களுக்கும் mitra.gov.my

0: நல்லபடியா வரவேற்றிருக்காங்க
1: என்ன
2: வேலை செய்றீங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: மேனேஜிங் டைரக்டர்.
2: ஓ, முக்கியமான பொறுப்பு தான்.
3: சரி, என்ன வேறுபாடு பாத்தீங்க? வெளிநாடுகள்ல நீங்க மாறி போகும்போது எப்படி உங்களை எடுத்துக்கிட்டாங்க? உள்நாட்டுல மாறும் போது எப்படி எடுத்துக்கிட்டாங்க?
1: உள்நாட்டுல மாறுறப்ப நம்ம வேலைய நோக்கம் முடிக்க வந்துட்டாங்கடா இருக்கோம். வெள்ளத்துல மாறுறப்ப நம்ம ஒரு ஃபாரினர் வந்தா எப்படி இருக்கும்? அப்படி கிரியேட் பண்ணி நம்ம எப்படி கிரியேட் பண்றோமோ அப்படிதான் நம்மள கிரியேட் பண்ணுவோம்.
3: இப்ப உள்நாட்டுல இருக்கீங்களா வெளிநாட்டுல மாறி இருக்கீங்களா?
1: உள்நாட்டுல தான் இருக்கு.
3: உள்நாட்டுல இப்ப வெளிநாட்டுக்கு திரும்பி போற மாதிரி
1: தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்குறோம்.
2: ஆனா இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு நீங்க போகும்போது அந்த சூழல் இருக்கு இல்லையா, இப்ப எல்லாம் புதுசா இருக்கும், இதெல்லாமே நீங்க எப்படி ஒரு எவ்வளவு நாள் எடுத்துக்குவீங்க எல்லாத்தையும் சரிப்படுத்துறதுக்கு?
1: மோஸ்ட்லி கொஞ்சம் ரொம்பவே டிராவல் பண்ணிருக்கேன், இது கொஞ்சம் ஈஸியாவே பழகிருச்சு. ஆரம்ப டைம்ல வந்து ஒரு ரெண்டு நாள் போயிரும், இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி இல்ல.
3: இப்ப உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, போய் அங்க சேர்ந்தோட நீங்க வேலைக்கு போயிருந்தோமா இல்ல நேரம் கொஞ்சம் கொடுப்பாங்களா?
1: மோஸ்ட்லி டைரக்டா ரன் பண்ற மாதிரி தான் இருக்கு.
3: அப்படிதான்
1: நல்லா இறங்கினா ஏர்போர்ட்ல இருந்து நேரம் போற மாதிரி தான் வச்சிருப்பேன்.
3: எல்லாரும் நினைப்பாங்க இவரோட அலுவலகத்துல வேலை இருந்துச்சுன்னா சொல்லுங்களேன் என்ன இது, நம்ம நினைச்சபடி உள்நாடு வெளிநாடு அப்படின்னு இருக்கிறாரு அப்படின்ட்டு.
2: இல்ல அடிக்கடி மாற்றம் செய்வாங்களா இல்ல எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை உங்களை?
1: என்னடா வந்துட்டான் இவன் ஏமான்னு பாக்காத வரைக்கும்

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
2: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமல் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
3: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
4: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
5: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னலப்பன்.

0: கார்த்திக் பிரியா ஹிமேஷ் பாடிய பாடல் காஞ்சனமாலா அப்படின்ற பாடல் வந்தது. மணி போய் 7:37 ஆயிருச்சு.
1: இந்த பணியிட மாற்றம் குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். இது பொதுவா சகஜமா வேலை இடத்துல நடக்கக்கூடிய ஒன்று தான். நீங்க எப்படி இதை சமாளிக்கிறீங்க நம்ம கேட்டிருந்தோம்.
0: நம்ம நண்பர் ஜீவா வந்திருக்காரு. பசியாரியாச்சா ஜீவா?
2: இன்னும் பசியாரில, இப்ப வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம்.
0: என்ன ஜீவா, மணி 7:30 ஆகுது, இன்னும் பசியாரிலன்றீங்க?
1: என்ன இப்பதான் 7:30 ஆகுது, என்ன 7:30 ஆகுது? ஜீவா, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, என்ன வேலை செய்றீங்க?
2: நான் வந்து சிரும்பன்ல இருக்கேன், பிளான்டேஷன்ல இருக்கேன். பாம் ஆயில் மில்ஸ், ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில வேலை செய்யறேன். ஆமா, லைஃப்ல வந்து ஒரு 7-8 இடம் மாறிட்டோம். இந்தோனேஷியால வேலை செஞ்சோம், அப்புறம் ஜோஹோர்ல வேலை செஞ்சோம், கிட்டா தைலாண்ட்ல வேலை செஞ்சோம். அப்படியே மாறி மாறி இப்ப லாஸ்ட்லி வந்து கூலிம் கிட்டால போயிட்டு போஸ்டிங் பண்ணாங்க. ஒரு 3 மாசம் ஆபீஸ் வந்து, மெயின் ஆபீஸ் வந்து கேரி ஐலண்ட்ல இருக்கு. இட்ஸ் பிக் பிளான்டேஷன் கம்பெனி. சோ அது சரி, 3 மாசம் கழிச்சு நீ திருப்பி வந்துரு, யூ ஹாவ் டு கம் பேக் அப்படின்ட்டாரு. போயிட்டாங்க, எல்லாம் செட் பண்ணிட்டு 3 மாசத்துல திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டோம்.
0: எப்படி ஜீவா இதை சமாளிக்கிறீங்க? ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது நீங்க சூழலை சரிப்படுத்துறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும்ல?
2: இதுக்கு எல்லாமே காரணம் வந்து என்னோட ஒய்ஃபும், என் கூட இருக்கிற என்னோட ஃபாதர்னாவும் மதர் இன்லாவும் தான்.
1: அவங்க கூட வருவாங்களா இல்ல எப்படி எப்படி இருக்கும்
2: இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு? அப்புறம் நான் என்ன பண்றேன், ஒரு ஒரு கட்டத்துல வந்து எனக்கு தைலண்டுக்கு போற அசைன்மெண்ட் வந்துச்சு. இப்ப அங்கிருந்து வந்து நான் என்ன பண்ணேன், ஃபேமிலியும் எல்லாத்தையும் சிரம்பான்ல கொண்டு வந்து வச்சுட்டு ஃபாதர் இன்லோ மாதர் இன்லோ கிட்ட ஒரு ஆஃபர் கொடுத்தேன், நீங்க வந்து எங்க கூட தங்கிக்கிறீங்களான்ட்டு. அவங்களும் சரி நாங்க வந்து அசிஸ்ட் பண்றோம் அப்படின்ட்டு 2014 அவங்க என் கூட வந்தாங்க ரெண்டு பேரும்.
0: குடும்பம் நிரந்தரமா வந்து சிரம்பான்ல வச்சிட்டீங்க, ஆனா நீங்க வந்து நாடு முழுக்க அப்புறம் அதை தாண்டி எந்தெந்த நாட்டுக்கு போய் நீங்க வேலை செஞ்சுட்டு வரணுமோ செஞ்சுட்டு வருவீங்க.
2: ஆமா, இடையில இப்ப கூலிம்க்கு 3 மாசம் போனது ஒரு பேக் கொஞ்சம் பெட்டிய எடுத்துட்டு போயிட்டேன். போயிட்டு ஒரு 3 மாசம் வேலை செஞ்சுட்டு திருப்பி என்னை டிரான்ஸ்பர் பண்ணோன்னு அதை மேனேஜ் பண்ண எனக்கு ஈஸியா இருந்துச்சு.
0: எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கணும், அது கடினம்.
2: ஐயா, பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க வேற, அவங்களோட ஸ்டடிஸ் எல்லாம் இஃபெக்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுட்டு இப்ப நான் தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா சப்போர்ட் வந்து அவங்க தான், சப்போர்ட் அவங்க தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாங்க.
1: ஆமா, அவங்க புரிஞ்சுக்கிறதுனாலதான் உங்களுக்கு வசதியா இருக்கு இல்லையா?
2: ஐயா, அசிஸ்ட் பண்றதுனாலதான் ரொம்ப வசதியா இருக்கு, நான் வேலையில போக்கஸ் பண்ண முடியுது.
0: சரி, ஆமா ஆமா, எல்லாம் என்னத்துக்காக, குடும்பத்துக்காக தான். நன்றி ஜீவா, உங்களுடைய சேவைக்கு
2: ரொம்ப நன்றி.

0: காக்கு காக்க படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் நம்ம காலையில இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்.
1: பணியிட மாற்றம் அப்படின்னு உங்களுக்கு வரும்போது அது எப்படி நீங்க சமாளிச்சீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
0: ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு தினேஷ் வந்திருக்கிறாரு பேசுறதுக்காக, வாங்க அவர்கிட்ட பேசுவோம்.
2: நான் வந்து இப்பதான் ஒரு இடமாற்றம் பட்டு ஒரு 5 மாசத்துல இருந்து கேரள இருந்து ஒரு மாநிலத்துக்கு வந்திருக்கேன்.
1: நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க இப்ப போயிட்டாங்க?
2: ஆக்சுவலி வந்து இங்க லோக்கல்ல நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனேன் டியூ டு ப்ரொமோஷன். வொர்க் பிளேஸ்ல வந்து மாற்றத்தை வந்து எதிர்கொள்ள மாற்றாங்க, அதை வந்து டிராஸ்டிக்கா கொஞ்சம் மாத்தணும்னு விரும்பல. ஐ மீன் சில தப்புகள் நடக்கிறதுனால சோ மாற்றத்தை நம்ம எதிர்பார்ப்போம்ல. ஏன்னா நான் வந்து லைக் இதுக்கு முன்னாடி மாநகரத்துல நம்ம கேரள வேலை செஞ்சதுனால ஒரு 14 இயர்ஸ் அங்க இருந்தேன். சோ இப்ப இன்னொரு மாநிலத்துக்கு போனனால சோ அங்க வந்து இந்த மாதிரி இருக்கணும், சோ இந்த தப்பு எல்லாம் நடக்க கூடாது, சோ அந்த மாதிரி சொல்லறதுக்கு வந்து லைக் அவங்க வந்து ஏத்துக்க முடியல. ஓ இல்ல பரவாயில்ல இப்படியே இருக்கட்டும், இப்படியே இருந்தா ஓகேவா இருக்கும். சோ பட் நம்ம சொல்றது வந்து சிக்னிபிகண்டா இருக்குது, ஆனா அதனால அவங்கனால ஏத்துக்க முடியல. இன்டர்நேஷனலி வந்து போனா வந்து அவங்கள வரவேற்கிறாங்கன்னு அதே மாதிரிதான் ஐ ஹவ் பீன் நிறைய இன்டர்நேஷனலி போயிருக்கிறேன். சோ அங்க வந்து நம்ம சொல்றது வந்து ஏத்துக்குவாங்க, அண்ட் தென் அதை செயல்படுத்துவாங்க. சோ நம்ம லோக்கல்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சோ அதனாலதான் வந்து இங்க வந்து ஒரு 5 மாசம் தான் ஆகுது. சோ ரொம்ப டிராவலிங். சோ ஆஃப்டர் 2 டேஸ் எனக்கு திருப்பியும் கேரளையே வந்து மீட்டிங் இருக்கும். சோ இதுலயே தான் டிராவல் ஓடிட்டு இருக்கு. பேர் தான் 5 மாசம், லைக் 1.5 மாசம் தான் இந்த மாநிலத்துல உட்காந்து உருப்படியா வேலை செஞ்சிருப்பேன். சோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் இஸ் டிராவலிங்.
1: ஆனா பணியிடம் உண்மைக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா வேலை மாறி போறது?
2: ஏத்துக்கணும், இப்படியேதான் போய்கிட்டு இருக்குது, பாப்போமே எதுவும் கடந்து போகும்ல.
0: ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அந்த சூழல்ல உங்களை சரிப்படுத்தி பதவி உயர்வு எல்லாம் வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுல சவாலு.
2: ஆமா அதே தான்.
0: சரிங்க சார், அது சரியா வரும்.
2: ஓகே ஓகே பாப்போமே, எல்லாம் கடவுள் கிட்ட பாடு.
0: என்ன கடைசி கடவுள் மேல பாரத்தை போட்டு போயிட்டாரு தினேஷ் அவரு.
1: சரி, இந்த பணியிட மாற்றம் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நேர்களா தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
0: இப்போ சில பேருக்கு சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கும், அவங்க வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. இப்ப மாறி போற இடத்துல வந்து அவங்களுக்குன்னு ஒரு சூழல் இருக்கும். இப்ப நாசிலம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோ.
1: சரி,
0: இப்ப நம்ம இருக்கிற ஊர்ல உறைப்பான சம்பால் கிடைக்கும். சில பகுதிகளுக்கு
1: ஒருத்தருக்கு 12 முறை வரைக்கும்
0: இந்த டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குன்னு உலக அளவில் ஆய்வு ஒண்ணு பண்ணி சொல்லியிருக்காங்க.
1: 12 முறையா?

0: 24 படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் 753 ஆயிருச்சு.
1: இந்த பணிகிட்ட மாற்றம் குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நடக்கும்போது எப்படிலாம் சமாளிச்சிங்கன்றத நேர்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க.
0: பெரும்பாலும் எல்லாருக்கும் இந்த வேலையிட மாற்றங்கள் வரும்போது சாப்பாடு ஒரு பெரியது, அடுத்தது வந்து வீடு தேடுறது, அதுவும் வந்து ஒரு பெரிய சவாலாக அமைகிறதா.
1: புதிய இடத்துக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா புதிய மனிதர்கள் நண்பர்களை பாக்குறதும் ஒரு பெரிய சவால் தான்.
0: நீங்க பித்திட்டு மாறி வரீங்க, அந்த இடத்துல நான் இருக்கேன், எப்படி நீங்க
1: அங்கேயும் நீங்க தான் இருப்பீங்களான்னு சொல்லி வருத்தப்படுவா.
0: ஓ அப்படி
1: இல்ல இல்ல, ரொம்ப மகிழ்ச்சியா
0: இருப்பீங்க. மனசுக்கு இருந்திருக்கு சுபாவதற்காக பேசுவோம்.
2: ஆமா, நான் கேரள இருந்தேன், ஜலந்தூத்தால இருந்து எனக்கு ஜேவி கிடைச்சு 5 வருஷம் அங்க இருந்தேன்.
0: ஓ சரி, இந்த மாற்றத்தை எப்படி எதிர்கொண்டீங்க? மனசு முதல் அதை ஏத்துக்கணுமே.
2: மாற்றம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு ஃபேமிலியை விட்டு முத தடவை வெளியே போறது. இன்னொன்னு ரொம்ப பிரச்சனையா இருந்தது சாப்பாடு. ஏன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்க போய் வெளி சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம போய் நிறைய தடவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைக்கு அப்புறமும் ஒரு 5 வருஷம் சர்வைவ்
1: பண்ணேன்.
2: அங்க உள்ள அந்த அந்த என்னோட வேலை இடத்துல உள்ளவங்களோட சப்போர்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப வேற என்னத்தவங்க தான், ஆனா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தனால அப்படி இப்படின்னு 5 வருஷம் ஓட்டி அதுக்கப்புறம் தான் திருப்பி கேலுக்கு ட்ரான்ஸ்பர் கட்சி
0: வந்தேன். வரும்போது அப்படியே மனசு
2: எனக்கு அது சொல்லு. இன்ஃபேக்ட் அங்க உள்ளவங்க எல்லாருமே என்னோட ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எல்லாம் நான் பட்ட கட்சியில பாத்துட்டு சந்தோஷமாயி என்ன செலிப்ரேட் பண்ணாங்க. நான் வர கடைசி ஒரு வாரம் ஃபுல்லா இந்த ஹோட்டல்ல சாப்பாடு, அந்த ஹோட்டல்ல சாப்பாடு, நான் தங்கியிருந்த வீட்லயே எனக்கு நான் அவ்வளவு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்தேன். இப்ப கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரும்போது கிஃப்ட் பொம்மை அந்த மாதிரி அந்த மாதிரி என் காடி ஃபுல்லா நான் அங்கிருந்து கிளம்பி வரும்போது கிஃப்டே இருந்தது என் காடி ஃபுல்லா.
0: அங்கதானே
1: வீடே இருக்கு.
2: ஒரு தடவை அனுப்பிட்டாங்கன்னா திரும்பி அந்த இடத்துக்கே அனுப்ப மாட்டாங்களே.
0: நம்பிக்கை நம்பிக்கை.
2: நான் அதை சொல்லி வச்சிருக்கேன், ஒரு கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் திரும்பி என்னை விட்டுவீங்க, அடுத்த ட்ரான்ஸ்பர் சீக்கிரமா வேண்டாமே.
0: சரி சரி, வேலைக்கு போயாச்சா, பாத்து போங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கதையோட முடிச்சிட்டு போனாங்க. அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனையில 5 வருஷத்துல திரும்பி மாறி வந்து.
1: ஆமா, பொதுவாகவே இந்த பணியிட மாற்றம் அப்படின்னு நம்மை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இதை நம்ம பாக்கணும் அப்படின்னு. இன்னும் நிறைய புதுசா நம்ம அதிகமா கத்துக்க முடியும். ஒரே இடத்துல ரொம்ப வருஷமா நம்ம இருக்கும் போது இந்த கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே அதிகம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வும் சொல்லுது.
0: சரிங்க, ஒட்டு மொத்தமாக பார்க்கும் போது மலேசியாவுடைய கலாச்சாரத்தை பாத்தீங்கன்னா, அரசாங்க பணியாளர் இருந்தீங்களா உங்களுக்கு இந்த மாற்றங்கள் நிகழ்வது இயல்பான ஒன்று அப்படின்னு. இப்போ தனியார் நிறுவனங்களும் அப்படிதான், டிபார்ட்மெண்ட் பிரிவுகளை மாற்றி விடுவாங்க. இல்ல இப்போ ஒருத்தர் சொன்னார் இல்லையா, கூலை அலுவலகம் இருக்கு இங்க இருக்கு அனுப்புவாங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கணும் அப்படின்ட்டு.
1: அனுபவம் ரொம்ப முக்கியம் பிகிலே.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டாவை உட்படுத்திய இழப்பு நிர்வாக முறைகேடு விவகாரம் தொடர்பான தொடக்க அறிக்கை முடிவுகள் அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இவ்வறிக்கை பழிவாங்கும் நோக்கத்தை கொண்டிருக்கவில்லை, மாறாக அந்நிறுவனத்தில் எழுந்துள்ள சிக்கலை சட்டப்படி கையாளும் அரசாங்கத்தின் அணுகுமுறைகளில் ஒன்றாக விளங்குவதாக பிரதமர் தெளிவுபடுத்தினார். நேற்று மாலை பெய்த தொடர் கனமழையின் எதிரொலியாக கோலாலம்பூரில் 4 பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. மேலும் 2 வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய வேளை வீடொன்றில் வெள்ள நீர் தேங்கியதாக கோலாலம்பூர் தீயணைப்பு மீட்புத்துறை அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. திடீர் வெள்ளம் குறித்த தகவல் அறிந்தவுடன் கிராமாட், ஜலான் துன்ராசாக், தித்தி வங்சா தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பேரா ஹுத்தான் மலிந்தாங்கில் உள்ள படகுத்துறை ஒன்றில் 3 கைது செய்யப்பட்டதன் மூலம் மீனவர்களுக்கான டீசல் முறைகேடு முறியடிக்கப்பட்டது. ஆப்டெரிஸ் 4 சுழியத்தின் கீழ் நடத்தப்பட்ட இந்த அதிரடி சோதனையின் மூலம் 1.5 மில்லியன் ரிங்கெட்டுக்கும் கூடுதலான பறிமுதல் பதிவு செய்யப்பட்டது. பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரோனும் கனடா பிரதமர் மார்க் கேனியும் 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த இணங்கியுள்ளனர். கனடாவின் அட்லாண்டிக் கரைக்காப்பால் உள்ள செயின்ட் பேரு அண்ட் மிக்கலான் பகுதியில் சந்தித்த 2 தலைவர்களும் மீன்பிடி, பாதுகாப்பு ஆற்றல் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிப்பது குறித்து பேச்சு நடத்தினர். வெள்ளிக்கிழமை தன்சானியா கோரோன்கோரோ பாதுகாக்கப்பட்ட பகுதியில் நுடு எனுமிடத்தில் 10 சிங்கங்கள் மடிந்து கிடந்தன. அந்த விலங்குக்கு நஞ்சு வைக்கப்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. கோரோன்கோரோ பாதுகாக்கப்பட்ட பகுதி அமைப்பு NCAA முழுமையான விசாரணையை தொடங்கியுள்ளதுடன் அதற்கு பொறுப்பானவர்களையும் தேடி வருகிறது. இங்கிலீஷ் பிரிமியர் லீக் கார்பந்து. ஃபுலமுக்கு எதிரான ஆட்டத்தில் 1 கோல் கணக்கில் சமநிலை கண்டதன் மூலம் மான்செஸ்டர் யுனைடெட் தோல்வியிலிருந்து தப்பியது. எனினும் அதன் மேலாளர் மைக்கேல் கெரிக் மீதான அழுத்தம் மேலும் அதிகரித்துள்ளது. கிரேவன் காட்டேஜில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் கெரிக்கின் அணி இருந்தது. ஆனால் இறுதியில் மேத்யூஸ் குன்யா புகுத்திய கோல் மூலம் 1 புள்ளியை மட்டுமே பெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.